இனிய காலை வணக்கம் நேயர்களே. மதுரை மதி அலை ஆகாஷ்வாணி வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சக ஆண்டு 1948 ஷர்வான் 6 பிராபவ வருடம் ஆடி மாதம் 12 ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை

நேரம் காலை 5:53. இனி கேட்கலாம் நாலொரு குரலாக, குரல் எண் 337.

0: ஒரு பொழுதை கூட சரியாக வாழும் வழி தெரியாதவர்கள் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட கனவுகளில் நிகழ்காலத்தை தொலைக்கிறார்கள். குறள் எண் 337, அதிகாரம் நிலையாமை.
1: ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல.
0: ஒரு பொழுதை கூட சரியாக வாழும் வழி தெரியாதவர்கள் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட கனவுகளில் நிகழ்காலத்தை தொலைக்கிறார்கள். குறள் எண் 337, அதிகாரம் நிலையாமை.

0: இரவு 9:30 அறிவியல் நேரம். கடற்பசு நேர்முகம் பங்கேற்கிறார். மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி சிவகுமார் அவர்களுடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகை தீபன். 10 மணிக்கு நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரம் டெல்லி அஞ்சலாக. 11 மணிக்கு நிகழ்ச்சும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இதுவரை கேட்டும் நிகழ்ச்சும் நேரமும்.
1: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: செல்போன் பேசி

0: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டலாமா?
1: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
2: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
3: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
4: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசு பாய்.
0: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: உயிர்ப்பிக்க வல்ல பக்தி. அவை மந்திரச் சொல், கவிதைகளின் சொல், வசீகரச் சொல், நடக்கக்கூடியவற்றையே பேசும், உயிர்த்துடிப்போடு அறிவிக்கும். கனவுகளோடு அவை சம்பந்தப்பட்டவை. கனவுகள் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்வுகளை சொல்பவை. கனவுகள் நிழல்கள் அன்று அறங்களுக்கு உட்படுத்தி பாருங்கள். கவிமனதிற்கு ஆணைகள், உத்தரவுகள் ஓப்பானவையாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டாள் மேய்மையோடு உரைகிறாள். ஆசைகள் ஏற்கத்தக்கவையாய் இருக்கின்றன. வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று. எல்லா சொற்களும் நற்சொற்களே, இவற்றை ஆராதிப்போம். ஆண்டாளை கவிதாயினியாக பார்ப்பது உத்தமமானது, விரும்பத்தக்கது, நியாயமானது, உயிர் துடிப்பு தருவது. ஆண்டாளின் சேவகர்கள் என்பதுண்டு. ஒருவருக்கு சீடராக வேண்டுமென்று முடிவு செய்வது பெரிதுதான். அது சிரமமான காரியம் என்றாலும் விரும்பத்தக்கது. அது முடியாத காரியம் என்றுதான் சில நேரம் நாம் சொல்ல வேண்டும். சாத்தியப்படாத புரட்சி என்பதுண்டு. ஆண்டாள் புரட்சி அலாதியானது. நிறைவு வெற்றிதான். அதனால்தான் ஆண்டாள் நாச்சி இன்றும் நம்மிடையே அழகாக உலவிக் கொண்டிருக்கிறாள். வெண்பட்டு துகிலோடு சலங்கை ஒலிக்க கண்ணன் குழலை உள்வாங்கி அலங்காரமாக நர்த்தனமாடிக் கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு வினாடியும் நிகழ்காலத்திற்காக மாறி மாற்றிவிடும் மாயம் இது. சிலரின் சொற்கள் மந்திர வாசனை பூசிக்கொண்டவை, மர்மம் அகற்றியவை, நேரில் உரையாடுபவை, பூடகமற்றவை, நல்லவை கேட்க வேண்டுமென்ற உந்துதலை தருபவை. ஆர்வம் என்பது ஆச்சரியம். ஆர்வம் மனவழிப்பட்டது. நாம் விரும்பிய எல்லைக்குள் இருப்பவை. அப்படியானால் அவை உயிர் துடிப்புள்ளவை, நம்மால் வசப்படுபவை. நாம் அதில் வசப்படும் போது தெளிவாக இருப்போம். நாம் என்பது மனிதகுலம்தான். குள்ள குடைந்து நீராடாதே. வாழ்க்கை மிக கொண்டாட்டமானதுதான். கள்ளம் தவிர்த்து கலந்தோர் எம்பாவாய். ஒரு தூய்மையான உலகத்தை உருவாக்கி உளவிடுவது பேரழகுதான் எங்கள் ஆண்டாள் நாட்சியின் வார்த்தைகள். ஆண்டாளுக்கான பாஷ்யங்கள், உரை நூல்கள் வேறு பொருள்களை தந்தாலும் விவரித்தாலும் எனக்கால சில வசீகரங்களை வைத்து கொண்டு காத்திருப்பதாக நம்புவது இதமானது. ஆண்டாள் நாச்சியார் பொது பொக்கிஷம் புதையல் அருமருந்து. விண்மீன் தோன்றிவிட்டதையும் பறவைகள் ஒலி எழுப்புவதையும் காட்டி விடியற்பொழுதை தோழிகள் உறுதி செய்கிறார்கள். காலை எழுந்தவுடன் முதற்காட்சி அன்றைய பொழுதை ரம்மியப்படுத்தும். அது புத்தம் புதிது. ஒரு பனிக்குவியலைப் போல தூய்மையானது. கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவா என்று உலகிற்குச் சொல்கிறாள். ஆண்டாளின் கிளிகூட பேசும். அதன் மொழிகூட கற்பதற்கு சுலபமானது. உண்மையை உபாசிக்கும் போது அந்த கிளிமொழி வசமாகும். புலர்காலைக்கான மௌனம் கூட வசீகரமானதுதான். மௌனத்தில் இருக்கும் அற்புத சங்கீதத்தை பிடிப்பது கூட சுலபந்தான். பௌடி ராகமாக, பூபால ராகமாக, மலையமாரதமாக, நிறைவாக ஆனந்த பைரவியாக வந்துவிடும். ஆணவம் மழிந்தால் நிரந்தரம் பெற்றிடுவேன். அதனால் ஆணவம் மழியட்டும். உங்களுக்கு அப்புறம் இறுதிகால பயம் இல்லை. ஆண்டாள் பெருமாட்டியின் அலைகளையா விளையாட்டை நாம் இவ்வாறுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அது வாழ்தல் நெறி. ஆண்டாள் இறையழகின் உச்சம் என்று கொண்டாடுவோம். வாழ்தலின் இனிமையை புரிந்து கொண்டால் எல்லாமே அற்புதம்தான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: நேரம் காலை 6:15. இனி கேட்கலாம் பக்தி மாலை. நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில். பக்தி மாலையில் முதல் பாடலாக பி. சுசிலா குரல்களில்

பாவாதே, பள்ளி கிடத்தியோ பாவாயினி, கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் என்பாவாய். மரம் அகன்றால் அறம் அதில் வந்து ரசாயனம் செய்யும். அறம் தழைக்கும் முயற்சி இது. தீமைகள் அழிய வேண்டும், நன்மைகள் மேலாக வேண்டும். ஆண்டாள் நாச்சியின் வசீகரச் சொற்கள் அழகானவை, உயிர் துடிப்பு மிக்கவை. கோதைத்தமிழ் என்ற ஒரு தனி வகையே உருவாயிற்று. ஆண்டாளிடம் பொலிவு தவிர வேறு இல்லை. இங்கு பொலிவு என்பது பக்தி. உலக

ஆகாஷ் வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம். பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடரும் பாடல்.

நேரம் காலை 6:26. பக்தி மாலையை தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கிறப்பது ஒரு சொல் கேளீர் நிகழ்ச்சி. இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி, சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் அன்பு பிரபுமணி அவர்கள் வழங்கும் தகவலை கேட்கலாம். பக்தி மாலையில் நிறைவு பாடலாக ஒலிக்கவிருப்பது

0: நேரம் காலை 6:34.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
3: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஜூலை மாதம் 28 செவ்வாய்க்கிழமையாகிய இன்றும், 29 புதன்கிழமையாகிய நாளையும் வலி நிவாரண ஆயில் மற்றும் தைலம் தயாரித்தல் பயிற்சி இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சிகள் குறிப்பிட்ட தேதியில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். பயிற்சியின் போது காலை மற்றும் மாலையில் தேநீர் மற்றும் மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும். முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. முன்பதிவு செய்ய தொலைபேசி எண்கள் மீண்டும் ஒரு முறை 9488575716. இந்த இலவச பயிற்சியை பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தின் இயக்குனர் கேட்டுக்கொள்கிறார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை மாதம் 30 சூரிய

0: உலர்த்தி பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பில் முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். சூரிய உலர்த்தி பற்றிய இலவச நேரடி பயிற்சி வகுப்பில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெட்டிவேர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டு நேரடி பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி பயிற்சி வகுப்பில் முன்பதிவு செய்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 9488575716. இந்த இலவச நேரடி வகுப்பில் பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். வெட்டிவேர் மதிப்பு கூட்டு சாகுபடி மற்றும் நேரடி இலவச பயிற்சி வகுப்பில் முன்பதிவு செய்து பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் 2016ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு, அதாவது 2026 முதல் 2027 வரை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் மூலம் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. வேளாண் பயிர்களுக்கு பயிர் காப்பீடு கட்டணமாக ஏக்கருக்கு மக்காச்சோளம் பயிருக்கு ₹466, சோளம் பயிருக்கு 192, பாசி பயிறு உளுந்து பயிர்களுக்கு ₹370, பருத்தி பயிருக்கு ₹409, நிலக்கடலை பயிருக்கு ₹431 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே 2026-27ஆம் ஆண்டின் நடப்பு காரிஃப் பருவத்தில் பயிர் காப்பீடு பதிவு செய்ய நிலக்கடலை பயிருக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதியும், உளுந்து பாசிப்பயிறு சோளம் மற்றும் பருத்தி வகைகளுக்கு செப்டம்பர் 16ஆம் தேதியும், மக்காச்சோளம் பயிருக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி வரையிலும் காப்பீடு செய்ய கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் மற்றும் விதைப்பு அறிக்கை, வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றையும் இணைத்து கட்டண தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களிலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலும் வங்கிகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம் விவசாயிகள் எதிர்பாராமல் ஏற்படும் இயற்கை பேரிடர்களையும் பூச்சி நோய் தாக்குதலால் ஏற்படும் இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு தங்களது பயிர்களுக்கான காப்பீடை அருகிலுள்ள பொது சேவை மையங்களிலோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலோ அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலோ உரிய காப்பீடு கட்டணம் செலுத்தி தங்களது பயிர்களை காப்பீடு செய்து பயனடையலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். விவசாயிகளின் நலனுக்காகவும் மாநிலத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசால் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 செயல்படுத்தப்படுகிறது. தரமான விதைகள் மற்றும் இடுபொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதும், நெல் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதும், இயந்திர நடவு அல்லது நேரடி விதைப்பிற்கு 1 ஏக்கருக்கு ₹4000 வரை மானியமும் அதிகபட்சம் 2 ஏக்கர் வரை மானியம் வழங்கப்பட உள்ளது. விவசாய பெருமக்களே, இந்த திட்டத்தின் பயன்களை பெற அக்ரீஸ் நெட் அல்லது உழவர் செயலி வாயிலாக பதிவு செய்து பலன் பெறுங்கள். மேலும் அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தை அணுகியும் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 பதிவு செய்து பயன்பெறலாம். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் சொட்டு நீர் அறிவியல் பள்ளியின் வேளாண் துறை விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
1: நேரம் காலை 6:40.

0: நேரம் காலை 6:42.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போடுறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
6: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: தொடர்வது மாநில செய்திகள்.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரக பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின்

0: பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரகப் பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலாத்தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 18,475 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டம் நடைபாதை வியாபாரிகள் தங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களுடைய ஆண்டு வருமானம் அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் நடைபாதை வியாபாரிகளுடைய மின்னணு பண பரிவர்த்தனை பயன்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாகவும் திரு டோக்கன் சாகு தெரிவித்தார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற வேளாண் பட்ஜெட் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் புரிவோருடனான கருத்து கேட்பு கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தின் மண்வள மேம்பாடு, நீர் மேலாண்மை, வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள், வேளாண்மையில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு விலை பாதுகாப்பு, நவீன வேளாண் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு ஆகியவற்றுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள், கோரிக்கைகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த வருடம் எல்நினோ வருடமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து வருவாய் இழப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வினோத் கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு வெங்கடரமணன் உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் பங்கேற்றதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு வேலை வழங்குவது கருணை அடிப்படையிலானது என்றாலும் சட்டத்திற்கு புறம்பானதாக உள்ளது என்றும் இது தவறான முன்னுதாரணமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எல்நினோவால் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் வகையில் சேலம் மாவட்ட வேளாண் துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. வறட்சியால் ஏற்படும் மகசூல் பாதிப்பை தடுக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காலநிலை மாற்றம், விவசாயிகள்

0: கவலைக்குள்ளாக்கி விடுகின்றன. எல்னினோ பாதிப்பால் வறட்சிக்கு உள்ளாகும் மாவட்டங்களில் ஒன்றாக சேலம் மாவட்டம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் சேலம் மாவட்டத்தில் எல்னினோ பாதிப்புகளை தடுக்கும் வகையில் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டாரத்தில் விவசாயிகள் அதிக அளவில் பருத்தி பயிரிட்டுள்ள நிலையில் அதற்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்திடும் விதமாக பிபிஎஃப்எம் எனப்படும் தொழில்நுட்பத்தை வேளாண்மைத்துறை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. 10 லிட்டருக்கு 100 மில்லி என்ற அளவீட்டில் பயன்படுத்தப்படும் இந்த பாக்டீரியா நுண்ணுயிரி மூலம் பயிர் சாகுபடிக்கான தண்ணீர் தேவை பெருமளவு குறையும் என்பதால் வறட்சி காலத்திலும் மகசூல் பாதிக்காமல் தடுக்க முடியும். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இருவரி செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான விவகாரத்தில் பிரிட்டன் யுக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படும் என்று பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். ஈரான் ஆதரவு புரட்சிப்படையினர் ஏவிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதித் தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் நாரைக்கிணறு பகுதியில் விவசாயிகள் பட்டா கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளதால் அதுகுறித்து மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்க கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் பளு தூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜய்பாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 58 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் இந்தியாவின் பிந்தியா ராணி தேவி வெண்கலப் பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை பிரிவில் அன்குஷ் பங்கல், சாக்ஷி சௌத்ரி ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தைவான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:55.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
4: ஒரு காலத்தில் பருவங்கள் தங்கள் நேரத்தில் வந்தன. கோடை காலம் என்றால் வெயில், மழை காலம் என்றால் மழை, குளிர்காலம் என்றால் குளிர். ஆனால் இயற்கை தனது ஒழுங்கை சரியாக பின்பற்றியது. இன்று அந்த நிலை மாறிவிட்டது. வெயில் காலத்தில் திடீர் கனமழை பெய்கிறது, மழை காலத்தில் மழையில்லாமல் வறட்சி ஏற்படுகிறது. சில பகுதிகளில் வெப்பநிலை

0: இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்கிறது. மற்ற சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இந்த மாற்றங்களே பருவகால மாற்றம் அல்லது காலநிலை மாற்றம் என்று அழைக்கப்படுகின்றன. பருவகால மாற்றம் என்பது ஒரு நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல, உலகம் முழுவதும் மனிதகுலம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாகும். மனிதர்களின் வாழ்க்கை, விவசாயம், குடிநீர், விலங்குகள், பறவைகள், கடல் வளங்கள், பொருளாதாரம், மனித ஆரோக்கியம் என அனைத்தையும் இது பாதிக்கிறது. முதலில் பருவகால மாற்றம் என்றால் என்ன? நீண்ட காலமாக ஒரு பகுதியில் நிலவி வந்த இயற்கையான வெப்பநிலை, மழைப்பொழிவு, காற்றின் தன்மை மற்றும் அதன் பருவநிலைகளில் ஏற்படும் குறிப்பிடத்தக்க மாற்றமே பருவகால மாற்றமாகும். இது இயற்கை காரணங்களாலும் ஏற்படலாம். ஆனால் தற்பொழுது நிகழும் மாற்றங்களுக்கு மனித நடவடிக்கைகளையே முக்கிய காரணமாக உள்ளன. முதலாவது காரணமாக காடுகள் அழிக்கப்படுதல். மரங்கள் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகின்றன. அவை காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. ஆனால் நகரமயமாக்கல், தொழிற்சாலைகள், சாலைகள், குடியிருப்புகள் ஆகியவற்றிற்காக ஆண்டுதோறும் ஏராளமான மரங்கள் வெட்டப்படுகின்றன. ஏனென்றால் மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக இவையெல்லாம் நடைபெறுகிறது. இதனால் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு தொடர்ந்து நாளுக்கு நாள் குறிப்பிட்ட சதவீத அளவில் அதிகரித்து கொண்டே வருகிறது. இரண்டாவதாக, தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்கள் வெளியிடும் புகை பருவகால மாற்றத்திற்கான மிக முக்கிய காரணமாக உள்ளது. பெட்ரோல், டீசல், நிலக்கரி, இயற்கை எரிவாயு போன்ற புதைவு படிவ பொருட்களை எரிப்பதால் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் அதிகமாக வெளியேறுகின்றன. இவை பூமியின் வெப்பத்தை வெளியேற விடாமல் தடுத்து வெப்ப உட்கவர் வாயுக்களாக செயல்பட்டு தொடர்ந்து பூமியின் வெப்பநிலையை உயர்த்துகின்றன. இதனால் துருவப்பகுதிகளில் பனியை உருகி கடல் மட்டம் அதிகரிக்கிறது. மூன்றாவது காரணம், மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் நகரமயமாக்கல். மக்கள் தொகை அதிகரிக்கும் பொழுது குடியிருப்புகள், தொழிற்சாலைகள் மற்றும் விரைவான போக்குவரத்திற்காக அதிவேக சாலைகள் மற்றும் மின்சார தேவைகளுக்காக பெரும் அளவில் நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படுதல் போன்றவை பருவகால மாற்றத்திற்கான முக்கிய காரணமாக அமைகிறது. இதனால் இயற்கை வளங்கள் மிக வேகமாக சுரண்டப்பட்டு சூழ்நிலை மண்டலத்தில் சமநிலை கெடுகிறது. நான்காவது காரணமாக, பிளாஸ்டிக் மாசுபாடு மற்றும் கழிவுகள். முறையாக அகற்றப்படாத கழிவுகள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றன. குப்பை மேடுகளில் உருவாகும் மீத்தேன் வாயுவும் உலக வெப்பமயமாதலுக்கு ஒரு முக்கிய காரணம் என ஆய்வுகள் சமீப காலத்தில் தெரிவிக்கிறது. ஐந்தாவது காரணமாக, இயற்கை வளங்களை அளவுக்கு மீறி பயன்படுத்துவது. நிலத்தடி நீர், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிம வளங்கள் போன்றவற்றை கட்டுப்பாடின்றி பயன்படுத்துவதும் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதிக்கிறது. இதனால் பருவ மாற்றத்தில் சில முக்கிய இடர்பாடுகள் உண்டாகி உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: மதுரை வானொலியில் ஒலிக்கியிருப்பது மதுரை தென்றல் திரை இசை. கேட்பதற்கு முன் விளம்பரம்.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமாயிருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: ஒலிப்பது டாக்டர் திரைப்பட பாடல்.

ஒலித்த பாடலோடு மதுரை தென்றல் நிறைவு பெற்றது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விக்ரம் ஒன்று ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு பவன் சந்தனா, திரு நாகாபரத் தாக்கா ஆகியோருடன் கலந்துரையாடினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், பல்வேறு ஆர்வமிக்க தலைப்புகளுடன் விக்ரம் ஒன்று ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து தாங்கள் உரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அவர்களுடைய திறன், லட்சியம், நேர்மறையான மனப்பான்மை ஆகியவை நாட்டின் தனியார் விண்வெளி சூழலை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு தமது வாழ்த்துகளையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் மின் உற்பத்தி துறையில் நிலக்கரி இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க மத்திய

0: மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், 2024-25 நிதியாண்டில் 62.5 மில்லியன் அளவிற்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த நிதியாண்டில் 45.4 மில்லியன் டன் அளவிற்கு மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அனல்மின் நிலையங்களுக்கான நிலக்கரி இறக்குமதி 27% குறைந்துள்ளதாகவும் திரு சதீஷ் சந்திர தூபே குறிப்பிட்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்துள்ள மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு, மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகள் சமர்ப்பித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இதுவரை 1,27,00,000 மேற்பட்ட வீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வாகனங்களுக்கான பதிவு கட்டணமும் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவில் தற்போது 5,000-க்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்கள் இயங்கும் நிலையில் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் மாநில அரசு இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதன் மூலம் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. தேர்வு முறைகேடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் 2032 ஆண்டுக்குள் உலக அளவில் பொம்மை சந்தையில் இந்தியா 5% பங்களிப்பை அடைய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொம்மை தொழிலை உலகளாவிய சந்தைகளுடன் இணைப்பதையும் வர்த்தகம் செய்வதை எளிதாக்குவதையும் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பியூஷ் கோயல், சிறந்த வடிவமைப்புடன் பொம்மைகளை உற்பத்தி செய்யுமாறும் ஏற்றுமதியில் கவனம் செலுத்துமாறும் தொழில்துறையினரை கேட்டுக்கொண்டார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரகப் பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலா தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

0: இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்று கூறியுள்ளது. இதுபோன்ற அறிவிப்புகளை அரசு வெளியிடவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை இன்று வாஷிங்டனில் சந்திக்கிறார். திரு டிரம்ப் இரண்டாவது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் இரு தலைவர்களுக்கும் இடையேயான எட்டாவது சந்திப்பு இதுவாகும். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர், மற்ற நாடுகளின் தலைவர்களை விட அமெரிக்க அதிபரைத்தான் தாம் அதிக முறை சந்தித்துள்ளதாக கூறியுள்ளார். தங்களுடைய சந்திப்பின் போது ஈரான் உள்ளிட்ட அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிற நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அமைதியை நிலைநாட்டுவதும் இந்த சந்திப்பின் நோக்கம் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோரப் பகுதி, ராஜஸ்தான், குஜராத், ஜார்க்கண்ட், கேரளம், மத்திய பிரதேசம், தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் ஜிம்பாப்வேயையும் மகளிர் பிரிவில் மாலத்தீவையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் மனோவ் தாக்கர், ஹர்மித் தேசாய், பயஸ் ஜெயின் ஆகியோரும், மகளிர் பிரிவில் சுதீப்தா முகர்ஜி, யஜஸ்வினி கார்படே, ஸ்வஸ்திகா கோஷ் ஆகியோரும் தத்தமது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் பளு தூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜயபாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன் போட்டி கோவையில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:25.
2: ஆகாஷ்வாணி, மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம். தகவல் தருகின்றார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.
3: இருமல் மருந்துக்கு என்ன குளோர்ஃபெனிரமேன் மேலியேட், டைஃபென்ஹைட்ரமேன், இந்த மாதிரி சில மருந்துகள் உண்டு கொடுப்போம். அது மருந்து மேக் பண்ணுறதுக்கு சர்க்கரை தண்ணியில் கொடுக்கணும், சிரப், சிம்பிள் சிரப். அது சிம்பிள் சிரப் பண்ணுறப்ப அது வந்து சில அடிஷனல் குரூப்ஸ், எக்ஸாம்பிள் இந்த டைஎத்திலின் கிளைகால், அது ஓரளவு கொடுத்தோம்னாக்கா அந்த ஒரு திக்னஸ் கொடுக்கும். அது வந்து ஒரு லிமிட்டோடு யூஸ் பண்ணணும். ஒரு 1%, 100 ml வந்து ஒரு 1 gram தான் போடணும். அது அதிகமாக போட்டோம்னாக்கா, அதே மாதிரி ஒரு மருந்துங்கிறது மெடிசினல் கிரேட், மெடிசினல் கிரேட் இருக்குது. அது தரக்கட்டுப்பாடு செய்து மருந்தில் கலந்து தயார் செய்த மருந்தை தரக்கட்டுப்பாடு செய்து தென் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு மருந்து கடையில் போய் ஒரு மருந்தாளுநர் கையால் மருந்தை வாங்குங்கள் என்னுடைய வேண்டுகோள்.
4: சரி,
3: என்னுடைய வேண்டுகோள் சமுதாயத்திற்கு, பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன், பல நாடுகளில் ஒரு மருந்து கடை என்னக்கா ஒரு மருந்தாளுநர் தான் மருந்து நாங்கள் படிச்சிருக்கோம் சார். அந்த மருந்து எப்படி ஷேர் பண்ணுறோம், எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், எப்படி சொல்லணும் மக்கள்கிட்ட, நம்ம மக்கள்

0: கண்முன் பார்த்து அவங்க மூஞ்சியை பார்த்து கண்ணில் பார்த்து இந்த மருந்து எப்படி சாப்பிடுங்க, இத்தனை நாளைக்கு சாப்பிடுங்க சொன்னோம்னாக்கா அவங்க நல்லா மகிழ்ச்சி வரும். அதனால் மனநிலையில் அவங்க மகிழ்ச்சி ஆகிடுவாங்க, அதே பாதினே குறைஞ்சிரும்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு நல்ல ஒரு விஷயம், நீர் அப்படின்றது நீரின்றி அமையாது உலகன்றது முக்கியம். அப்போ வந்து நீர் வந்து இப்போதைக்கு கூடிய காலகட்டங்களில் பார்த்தோம்னா, முன்னாடி வந்து நம்ம வந்து குளத்தில் எடுத்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தோம், அப்போலாம் ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆர்ஓ வாட்டர் எங்கே போனாலும் மொத்தம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். அந்த ஆர்ஓ அப்படின்றது ரொம்ப பேருக்கு ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஆர்ஓ அப்படின்ற ப்ராசஸை பற்றி சொல்லுங்கள். நம்ம குடிச்சிக்கக்கூடிய தண்ணீர் சத்தானதா, போர்ட்டபிலிட்டி வாட்டர் அப்படின்னா என்ன, தண்ணீரில் அடிப்படையாக என்னென்ன சத்துக்கள் இருக்கணும், உடம்புக்கு வந்து டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு இருக்கு இல்லையா, அந்த நீர் தான் அடிப்படையான விஷயம். ஏன்னா ஒரு என்ன தான் மாத்திரை போட்டாலும் தண்ணி அதிகமாக குடிங்க அப்படின்னு டாக்டர்னு சொல்கிறாங்க, நீங்களும் சொல்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: நம்ம உடம்புல வந்து சராசரியாக இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு வந்து 50 கிலோனாக்கா அதில் 70%, அதாவது 35 கிலோ வந்து தண்ணீர் தான் இருக்குது.
1: ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் தண்ணி இருக்குது,
0: ஒவ்வொரு செல்லும் தண்ணி இருக்குது, உடம்புலேருந்து 3/4 தண்ணி தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தண்ணி இன்று நம்ம வாழ முடியாது. அதாவது 1/2 இருப்பாங்க, அவங்க 5 நாளைக்கு இருக்க முடியும், ஏன்னா தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. தண்ணி தான் எசென்ஷியல் லைஃபுக்கு, வாட்டர் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் சொன்னது வந்து நம்ம வந்து தண்ணி சுத்திகரிப்பதற்கு வேண்டி ஆஸ்மாசிஸ் இந்த ஒரு இது ப்ராசஸ் செய்வோம். அது என்ன பண்ணாக்கா அந்த ஒரு ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் வழியாக அது மெம்பரின் வழியாக இது பண்ணி தண்ணியை வந்து தண்ணியில் நிறைய கிருமிகள் இருக்குது, நுண்ணீர் கிருமிகள், அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு மைக்ரோ மெம்பரேன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து அந்த சில காலம்லாம் வருது, இப்போ பாக்டீரியா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு காலம் வருது, இதெல்லாம் பாக்டீரியா ரெடியூஸ் பண்ணலாம். பட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் சில இதில் வந்து சில ஒரு ப்ராப்ளம் என்னாக்கா வாட்டரில் நிறைய இது இருக்குது, சத்துக்கள் இருக்குது, மினரல் சொல்லுவோம்,
1: அயான்ஸ் இருக்குது,
0: அயான்ஸ்
1: வந்து சகூடு பரவல் முறை இல்லையா?
0: ஆமாம், காப்பர், ஜிங்க், மெக்னீசியம், சில அளவு எல்லாம் நமக்கு வேண்டியிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வேணும் உடம்புக்கு. இதில் இருந்தால் தான் நமக்கு வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட்டுக்கு வந்து பொட்டாசியம் வேணும், சோடியம் வேணும், ஓரளவு கால்சியத்துக்கு வந்து போனுக்கு வேணும், இதெல்லாம் வேணும். இதெல்லாம் வந்து ஆர்வ வாட்டரில் இருக்கிறது கொஞ்சம் கம்மி தான்.
2: மருந்தின் மகத்துவம் தகவல் வழங்கினார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 7:30. இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு தெருவில் சில சிறுவர்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு உயரமான கல்லை நடுத்தெருவில் வச்சு அதை சுற்றி சுற்றி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விளையாட்டோ அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தவங்க விளையாடி முடித்ததும் அந்த கல்லை நடுத்தெருவில் அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டே வந்தாங்க. பேச்சு சுவாரஸ்யத்தில் நடுத்தெருவில் இருந்த அந்த கல்லை கவனிக்கலை, காலில் இடிச்சுட்டுது லேசாக, ரத்தம் வந்துட்டுது, வலி தாங்கலை. காலில் இடிச்சுக்கிட்ட பொண்ணு திட்ட ஆரம்பிச்சுட்டுது, வர வர ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, யாருக்கும் பொறுப்பே கிடையாது, பாரு இப்படி நடுத்தெருவில் பொறுப்பு இல்லாமல் இப்படி கல்லை போட்டு வச்சுருக்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாலிபன் அந்த வழியாக வந்தான். அந்த கல்லை பார்த்தான், நின்னான், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான், என்ன பண்ணலாம்னு பார்த்தான். தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் காட்டணும்னு நினச்சான். கொஞ்சம் பின்னாடி போனான். அப்புறம் வேகமாக ஓடி வந்து ஒரு சின்ன ஹை ஜம்ப், அப்படியே துள்ளி குதித்தான். துள்ளி குதித்து தாண்டி அந்த பக்கமாக போய் விழுந்தான். அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். அடுத்தபடியாக ஒரு காதல் ஜோடி அந்த வழியாக வந்தது. நடுத்தெருவில் கல் கண்ணில் பட்டது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் கல் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் விலகி மறுபடியும் இந்த பக்கம் வந்து சேர்ந்து போகணும். கொஞ்ச நேரம் நாம் பிரிய வேண்டியிருக்குதே அப்படின்னு வருத்தத்தோடு முணுமுணுத்துக்கிட்டே இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சேர்ந்து அவங்க பாட்டுக்கு எதிர்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. கடைசியாக அந்த வழியாக பார்வை இல்லாத ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார். அவர் கையில் வழக்கமாக வச்சிருக்கிற அந்த ஊன்றுகோல், கையில் இருக்கிற அந்த ஊன்றுகோலால் தனக்கு முன்னாடி அப்படியும் இப்படியும் அப்படியே தட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே அவர் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் இருக்கிற

0: அந்த கல் தட்டு போட்டுது. உடனே நடுத்தெருவில் ஒரு கல் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே குனிஞ்சார், அந்த கல்லை தடவி பார்த்து எடுத்தார், தெரு ஓரமாக கொண்டுட்டு போய்
1: and jerk
0: போட்டார்.
1: wasn't
0: அதுக்கப்புறம்
1: uthakar
0: அவர் பாட்டுக்கு அவர்
1: pradan
0: வழியில்
1: abhinandan
0: நடந்து
1: kiya
0: போனார்.
1: gyaneshwari ka
0: இப்போ
1: mukabla nigeria ke
0: இதில்
1: liye
0: பல பேர் வந்தாங்க
1: lad
0: போனாங்க.
1: omulola
0: இவங்களில் பார்வை
1: bjp ke
0: உள்ளவங்க
1: saath
0: யார்,
1: jinhone
0: பார்வை
1: 206
0: இல்லாதவங்க யார்?
1: dam ka
0: இப்படி ஒரு
1: gold
0: கேள்வி
1: medal
0: கேட்டால்
1: uthakar
0: என்ன
1: record
0: பதில் சொல்ல
1: swarn
0: முடியும்?
1: padak apne naam
0: கொஞ்சம்
1: kiya
0: யோசிச்சு பார்த்தா
1: 22 varshiya
0: இன்னைக்கு பல பேர்
1: gyaneshwari
0: இப்படி தான்
1: sharirik
0: இருந்துட்டு
1: dard
0: இருக்கோம்.
1: se joojhte
0: ஒரு
1: hue
0: ஆள்
1: ki
0: பார்க்கறதுக்கு
1: aitihasik
0: பெரிய
1: uplabdhi
0: மனுஷன்
1: hasil
0: மாதிரி
1: ki
0: இருக்கார்.
1: unhone apne
0: ஒரு
1: antim
0: தெரு
1: aur
0: வழியாக
1: teesre
0: நடந்து
1: prayas
0: வந்துட்டு
1: mein
0: இருந்தார்.
1: 111
0: நேரம்
1: kg vazan uthakar
0: வழியில் ஒரு
1: podium
0: பெரிய
1: par
0: கல்லு கிடந்தது,
1: dusra sthan
0: கருங்கல்.
1: pakka kiya.
0: பார்த்தார், கொஞ்ச
1: mujhe bahut
0: நேரம்
1: zyada khushi ho
0: யோசிச்சார்.
1: rahi hai, ye mera
0: போய்
1: pehla
0: தூக்கி
1: commonwealth
0: பார்த்தா ரொம்ப
1: games
0: கனமா
1: hai
0: இருந்தது.
1: aur mera motive yahi tha ki
0: இன்னொரு
1: main
0: ஆள்
1: apna
0: சேர்ந்தா
1: personal
0: தான்
1: best
0: தூக்க
1: karu.
0: முடியும்.
1: maine try kiya tha ki
0: இவர்
1: main
0: உடனே
1: role
0: ரோட்டு
1: ke
0: ஓரமா
1: khelne
0: போய் ஒரு
1: par
0: மரத்தடியில்
1: aage
0: உட்கார்ந்துட்டார்.
1: competitor bhi bahut zyada
0: ரெண்டு
1: tough
0: பக்கமும்
1: tha
0: பார்த்துட்டே
1: par maine
0: இருக்கார்.
1: apna personal
0: யாராவது
1: best
0: வர்றாங்க
1: karke
0: விளையாடல.
1: liye main
0: கொஞ்ச
1: smooth
0: நேரத்தில்
1: finish
0: ஒருத்தர்
1: mumkin
0: வந்தார்,
1: jeet par
0: இவருக்கு தெரிஞ்ச
1: chhattisgarh weightlifting
0: என்னங்க இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்குறீங்கன்னு கேட்டார் அவர். அதுவும் அந்த கருங்கல் அப்படின்னு சுட்டி காட்டினார். ஓ, அதை தூக்கி ஓரமாக போடணுமா, வாங்க ரெண்டு பேரும் தூக்கலான்னார் வந்தவர். நான் அதுக்காக உட்காந்துருக்கலன்னார் இவர். பின்ன வேறு எதுக்காகன்னார் அவர். ஒரு மனுஷன் கருங்கல்லில் காலை இடிச்சுக்கிட்டான்னா எப்படி துள்ளுவான்னு பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அதுக்காக தான் உட்காந்துருக்குறேன் அப்படின்னாராம்.
2: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கினார் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
4: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
3: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
4: அதுக்கு என்னமா பண்றது?
3: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
4: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
3: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
4: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
3: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
4: அதுக்கு
3: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
4: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, மதுரை.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 7:35. மதுர தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஒலிப்பது அச்சமுண்டு அச்சமுண்டு திரைப்பட பாடல்.

நேரம் 7:40 ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல் திரை இசை. இனி கேட்கலாம் ஆறுமுகம் திரைப்பட பாடலை.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆண்டவன் கட்டளை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல் திரை இசை. நேரம் இப்பொழுது 7:50. இனி கேட்கலாம் 1977 திரைப்பட பாடலை.

ஒலித்த சுந்தர புருஷன் திரைப்பட பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே
1: அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே
0: அத சொன்னா வெக்க கேடு நான் சொல்லாட்டி மண்ணு கேடு அத சொன்னா
1: வெக்க கேடு
0: நான் சொல்லாட்டி
1: மண்ணு கேடு அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப

0: அதுக்குள்ள ஓடி போச்சுன்னு.
1: நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னு.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல் திரை இசை நிகழ்ச்சியில் கோழி குவுது படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாடல்கள் ஒலிக்கின்றன.

மதுரை தென்றல் திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களை நினை ஓட்டுகிறோம். இன்று முற்பகல் 11 மணிக்கு அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. இதில் இயற்கையை காப்போம், வாழ்வை வளமாக்குவோம், உலக இயற்கை பாதுகாப்பு தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். இதில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி தம்பிராஜ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ். மதுரை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் மதுரை தென்றல் திரை இசையில் கோழி கூவுது படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதோ நிறைவான பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது அரங்கிசை சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம். வர வல்லப ரமணா. ஜி என் பாலசுப்ரமணியம் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:32:40. அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியிலேனி மனதிற்கு இசைந்த மணாளன், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் பாடல், ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

அரிகேச நல்லூர் முத்தையா பாகவதர் பாடல் ஒலித்தது ராகம் சங்கராபரணம். நிறைவாக காதி மோதி வாதாடும் அருணகிரிநாதர் திருப்புகழ், சந்திர கவுன்ஸ் ராகம், சந்த தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10 மணி. இனிய சுறுசுறுப்பான வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்க இருக்கும் நிகழ்ச்சி எனக்கு பிடித்த பாடல். பாட்டுனாலே குஷி சந்தோஷம் இப்படின்னு சொல்லிட்டே போலாம். அந்த வரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேரம் காலை 10:06. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் வின்னர் திரைப்படத்திலிருந்து.

வாமனன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டும் நேயர்களே. நேரம் காலை 10:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் எனக்கு பிடித்த பாடலில் வரும் அடுத்த பாடல் வசூல்ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 10:21. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலுவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் வந்தான் வென்றான் திரைப்படத்திலிருந்து.
1: மயில் தோகை ஒன்று மடியில் வந்து சாய்ந்து கொள்ள மனப்பாடம் செய்த வார்த்தை.

ஏற்கனவே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்ட நேரம் 10:31. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்திலிருந்து.

சுக்ரன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்ட நேரம் 10:41. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சிவாஜி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:47. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 10:53. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ரெட் திரைப்படத்திலிருந்து.

அத ஒரு முத்தா வச்சிருப்பேன். கட்டுவண்ண குந்தல் விட்டு முடி விழுந்தாலும் பரம்பரை சுத்தா வச்சிருப்பேன். மடியில்

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் உங்களுக்கும் பிடித்த பாடலாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் நேயர்களே.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
1: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஒட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லோ பல்லோ.
1: என்ன
2: பண்ணுவீங்க?

0: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள்ள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடி பண்ணலையே.
0: ஏம்மா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 11 மணி.
6: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இயற்கையை காப்போம், வாழ்வை வளமாக்குவோம். உலக இயற்கை பாதுகாப்பு தின சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்கின்றார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
7: வணக்கம் நேர்களே, இந்த பூமியானது அனைத்து உயிர்களுக்கும் தாய் மடி. இந்த தாயை நாம் கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பதுதானே சாலச் சிறந்தது. ஆனால் நாம் இப்போது என்ன செய்து வைத்திருக்கிறோம்? அளவுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து இந்த தாயை மெல்ல மெல்ல உயிரிழக்கச் செய்து கொண்டிருக்கின்றோம். இது சரியா? இது மட்டுமா? இயற்கையாக கிடைக்கக்கூடிய வளங்களை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தி வளம் இழக்கச் செய்கின்றோம். காடுகளை அழித்து நாம் இருப்பிடத்தை பெரிதாக்கிக் கொள்கிறோம். இதனால் நாம் மட்டுமல்ல, இந்த இயற்கையை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வகை உயிரினங்களும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. ஆக இந்த இயற்கையை எப்படி பாதுகாப்பது? உலக இயற்கை பாதுகாப்பு தினமான ஜூலை 28ஆம் நாளான இன்று இதற்கு ஒரு தீர்வு காண நாம் முயற்சிக்க வேண்டும். தனி மனிதன் இந்த இயற்கையை எவ்வாறு பாதுகாப்பது? இயற்கை பாதுகாப்பிற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன? இது போன்ற நமது பல கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் விடையளிக்க காத்திருக்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள். வணக்கம் சார்.
8: வணக்கம் சார்.
7: இயற்கை பாதுகாப்பு தினமான இன்று முதல் கேள்வியா, இயற்கை பாதுகாப்பு அப்படின்னா என்ன சார்?
8: இயற்கை என்பது மனிதனுடைய வாழ்வின் அடிப்படை கூறுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் வாழக்கூடிய வாழ்விடத்தை இயற்கையிலிருந்து நம்ம பெற்றிருக்கிறோம். நம்மளுக்கு தேவையான சுவாசிக்கும் காற்று இயற்கையினிடமிருந்து தான் கிடைக்கிறது, குடிக்கும் நீர் கிடைக்கிறது, உண்ணும் உணவு கிடைக்கிறது. இப்படி நம்மளுக்கு வாழ்வதற்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளும் இயற்கையிலிருந்து தான் கிடைக்குது. ஆனால் நம்ம இந்த இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் பயன்படுத்தி கொண்டு இயற்கையை நம்ம பாதுகாக்காமல் அழிப்பதற்கான முயற்சிகளை மட்டுமே மேற்கொண்டு இருக்கிறோம். இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து மலைகள்லேருந்து கிடைக்கக்கூடியது, ஆறுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய, கடல்கள்லேருந்து கிடைக்கக்கூடியது, தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடியது, அதே மாதிரி விலங்குகளிடமிருந்து கிடைக்கக்கூடியது, நுண்ணுயிர்களிலிருந்து கிடைக்கக்கூடியது, ஆக அனைத்தும் இயற்கை சார்ந்த சூழலை உருவாக்குகின்றன. அவைகளிடமிருந்து தான் நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இயற்கை வளங்களையும் உயிரின பன்முகத்தன்மையையும் சூழலினுடைய சமநிலையையும் பாதுகாத்து அவற்றை நிலையான முறையில் பயன்படுத்துவதை மறந்து அதிகமாக பயன்படுத்தி தற்போதைய தலைமுறையின் தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்வது அப்படிங்கிறது நினைப்போடு மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருங்கால சந்ததியினுடைய தேவைகளை கருத்தில் கொள்ளாமல் செயல்படுவதே இன்றைய நாளில் நாம் இயற்கையை பாதுகாப்பதின் அவசியத்தை குறித்து பேச வேண்டியதாக இருக்கிறது.
7: ஜூலை 28ஆம் நாள் உலக இயற்கை பாதுகாப்பு தினமா அனுசரிக்கிறோம். ஏன் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
8: மனித வாழ்க்கை, உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழலின் நிலைத்தன்மைக்கு இயற்கை வளங்கள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை உணர்த்துவதற்காக இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மனிதன் இயற்கையின் ஒரு பகுதியாகவே வாழ்கிறான். ஆனால் இன்று வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கையை அளவுக்கு மீறி பயன்படுத்தி வருவதால் பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை உருவாக்கியுள்ளன. இந்த நிலையை மாற்றி இயற்கையின் மதிப்பை உணர்வதற்காகவே இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
7: இப்போ நம்ம ஜூலை 28 அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு தொடக்கம் எந்த ஆண்டிலிருந்து ஆரம்பமானது?
8: இதற்குன்னு வந்துட்டு ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் இல்லை. ஆனால் 1972 ஒரு ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸில் சுற்றுச்சூழல் மாநாடு அப்படிங்கிற அடிப்படையில் இது வந்துட்டு முதல் முதலாக

0: அவங்களுக்காக வந்துட்டு இதை வந்து பின்பற்ற தொடங்கினாங்க. அந்த கான்ஃபரன்ஸை தொடர்ந்து 1977 இந்த நாள் வந்து அந்த 77 கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமான தகவல் இதை குறித்து இல்லை. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் உலகளாவிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நாளாக பல நாடுகளில் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இது ஒரு குறிப்பிட்ட சர்வதேச அமைப்பால் அறிவிக்கப்பட்ட நாளும் அல்ல. என்றாலும் இயற்கை வளங்களின் பாதுகாப்பை வலியுறுத்துவதும் உலகளாவிய இயக்கமாக வளர்ந்துள்ளது என்று தான் குறிப்பிட முடியும்.
1: இயற்கை பாதுகாப்பு ரொம்ப அத்தியாவசிய தேவை, அது எல்லாருக்கும் இப்போ தெரியுது. ஆனால் அதை விட இதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
0: மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. நம்மளுக்கு தேவையான காற்று, நீர், மண், காடுகள், தாவரங்கள், விலங்குகள் போன்ற அனைத்தும் மனிதனின் வாழ்விற்கு ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. எனவே இயற்கையை பாதுகாப்பதுங்கிறது மனித குலத்தினுடைய முக்கிய கடமை. அப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்பது உயிர் வாழ்வதற்கு அவசியமாக இருக்கிறது. மனிதன் சுவாசிக்கணும் அப்படின்னா காற்று தேவைப்படுகிறது, குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீர் தேவைப்படுகிறது, உண்பதற்கு வந்து உணவு தேவைப்படுகிறது. ஆனால் அனைத்து எங்கிருந்தான் கிடைக்குது, இயற்கையிலிருந்து தான் கிடைக்கின்றன. இயற்கை இல்லாமல் மனுஷனால் வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. இப்போ உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக உயிரின பன்முகத்தன்மையை வந்து பாதுகாக்கிறது. பூமியில் வாழும் தாவரங்களோ விலங்குகள் நுண்ணுயிர்கள் ஆகியவை சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுகின்றன. இயற்கை பாதுகாப்பு இவ்வுயிரினங்களின் அழிவை தடுக்கிறது. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத மற்ற உயிரினங்கள் பாதுகாக்கின்றன, உயிரின பன்முகத்தன்மையையும் உருவாக்குகின்றன. ஆனால் நாம் தவறுவிட்டோம். மூன்றாவதாக காலநிலை மாற்றத்தை குறைக்கிறது. காலநிலை மாற்றம் அப்படிங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதிகமான வாகனங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம், அதிலிருந்து வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைட்ஸ், இது எல்லாமே இந்த வளிமண்டலத்தை தான் ஃபுல்லாக போய் ரீச் ஆகிடுது. அப்போது காடுகளுடைய பங்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது காடுகள் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இதனால் புவி வெப்பமடைதல் மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை நம்மளால் குறைக்க முடியும். அப்போது ஒரு இயற்கை என்பது வந்து நம்மளுக்கு நன்மையை தருகின்றன, காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. நீர் வளங்களை வந்துட்டு பாதுகாக்கிறது. நம்மளுக்கு வந்து இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்துட்டு இயற்கையை வந்துட்டு அந்த அளவுக்கு சேதப்படுத்தியிருக்கிறோம். அதனால் நம்மளுடைய நிலத்தடி நீரை வந்து நம்மளால் பெற முடியலை. காடுகள், மலைகள், ஈர நிலங்கள் ஆகியவை தான் மழை நீரை சேமித்து நிலத்தடி நீரை அதிகரிக்கின்றன. இயற்கை பாதுகாப்பு நீர் பற்றாக்குறையை தடுக்கவும் உதவுகிறது. ஐந்தாவதாக இயற்கை பேரிடர்கள், அதனுடைய தாக்கத்தை குறைக்கவும் இதன் பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு உதாரணமாக நம்ம சொன்னோம்னா மேங்க்ரோவ் காடுகள். அது மட்டுமல்ல, மேங்க்ரோவ் காடுகள் சுனாமி மற்றும் புயல்களினுடைய தாக்கத்தை வந்துட்டு குறைக்கின்றன. காடுகள் வந்துட்டு மண் அரிப்பையும் வெள்ளம் ஏற்படுவதையும் தடுக்கின்றன. இப்போ இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கும் நம்ம இயற்கையை பாதுகாக்கணும். பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவுகிறது. விவசாயம் தொழில், மீன்பிடித்தல் தொழில், வனவளம், சுற்றுலா போன்ற பல தொழில்கள் இயற்கை வளங்களை சார்ந்தே தான் உள்ளது. இயற்கை பாதுகாப்பு நிலையான ஒரு பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்கிறது. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பொறுப்பு. இயற்கை வளங்கள் நமக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு சொந்தமானதல்ல. ஏன்னா இயற்கை நம்மளை தேர்ந்தெடுக்கிறது. ஆனால் நம்ம வந்து என்ன செய்கிறோம், அந்த இயற்கையை அழிக்கிறோம். வருங்கால சந்ததியினருக்கோ அந்த தலைமுறைக்கோ நாம் வந்து அதை வந்துட்டு என்ன பண்ணுறது இல்லை, அதை விட்டு வைக்கலை. ஸோ வருங்கால தலைமுறைகளுக்கான சொத்துக்கள் என்று நம்ம நினைக்கணும். இது நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம முத புரிஞ்சுக்கிறணும். அப்போது இயற்கையை பாதுகாப்பது அப்படிங்கிறது நம்முடைய தார்மீக பொறுப்பாக இருக்கிறது. இயற்கையை பாதுகாப்பது அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் ஒரு திருக்குறளை கூறியிருக்கிறார், நீரின்றி அமையாது உலகு. இந்த குறள் வந்து நீரினுடைய முக்கியத்துவத்தையும் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் எடுத்துரைக்கிறது.
1: இந்த தண்ணீரை அது ஒரு இயற்கையின் கொடை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதை எந்த அளவுக்கெல்லாம் நம்ம மனிதர்கள் வந்து பாதிப்புக்குள்ளாக்குறோம் சொல்லுங்களேன்.
0: இன்றைக்கி நம்ம நீர்நிலைகளை வந்துட்டு அதிகமாக மாசுபடுத்திவிட்டோம். ஏன்னா நீர்நிலைகள் வந்துட்டு ஓடக்கூடிய இடங்களில் வந்துட்டு நாம் வந்து கழிவுகளை போய் கொட்டுறது. தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் அதோடு தான் போய் சேருது. அது மட்டுமல்ல, நீர்நிலைகளில் கொண்டு போய் பிளாஸ்டிக் பொருட்களை போடுறது, பிளாஸ்டிக் பைகளை தூக்கி எறிகிறது, இதுக்கெல்லாம் போய் நீரினுடைய சுத்தமான தன்மையை அதனுடைய பியூரிட்டியை வந்து குறைச்சிருது. அப்போ இந்த நீர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தேவையான குடிநீராக கிடைப்பது மட்டுமல்ல, அந்த நிலையும் மாறிவிடுகிறது. அது மட்டும் விவசாயத்துக்கு நீர் பயன்படுத்தணும், ஆனால் அதுவும் வந்து என்ன ஆயிடுதுன்னா ஒரு வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறதுனால அந்த தண்ணி வந்து விவசாயத்துக்கும் கிடைப்பதில்லை, மக்களுக்கும் கிடைப்பதில்லை. அப்போது நீர்நிலைகளை வந்துட்டு ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே எப்படியெல்லாம் பாதுகாத்தாங்க, ஒரு குளங்கள் வெட்டி நீர்நிலைகளை பாதுகாத்தாங்க, ஏரிகள் இருந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய குட்டைகள் மூலமாக பாதுகாத்தாங்க. ஆனால் அதே இது நகரமயமாதலம் ஆகும் பொழுது நம்மளுடைய கழிவுகள், வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் எல்லாம், தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் நீர்நிலைகளில் தான் போய் வந்து சேர்கின்றன. அப்படி நீரினுடைய

ஒரு சுத்தமான தன்மை மாறி போய் நீரின் அசுத்த தன்மை ஏற்படுகிறது. அப்போ இந்த மாதிரியான நீரானது மக்கள் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது இல்லை அதை வந்து பருகும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் அது வந்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்கினங்களுக்கும் அதே தான் ஏற்படுகின்றன. விலங்கினங்களுக்கும் அந்த நீர் கிடைக்காமலும் போகுது, அதனுடைய அதற்கு தேவையான குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்படுகின்றன. இந்த நீர்நிலைகளை எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் இந்த நீர்நிலைகளை வந்துட்டு இந்த கழிவுகள் போய் சேர்வதை தடுக்க முடியும். தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து நீர்நிலைகளை போய் அடையாமல் தடுத்து நிறுத்த முடியும். அரசாங்கம் மட்டும் நினைச்சால் மட்டும் போதாது, நம்மளும் அதை உணர்ந்து

0: நம்ம உணர்ந்தா மட்டும்தான் இந்த நீர்நிலைகளை வந்துட்டு இந்த கழிவுகள் போய் சேர்வதை தடுக்க முடியும். தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து நீர்நிலைகளை போய் அடையாமல் தடுத்து நிறுத்த முடியும். அரசாங்கம் மட்டும் நினைச்சால் மட்டும் போதாது, நம்மளும் அதை உணர்ந்து அந்த நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கிறோம், இயற்கையை நம்ம அந்த நீர்நிலைகளில் ஒன்றாக காணப்படக்கூடிய இந்த இயற்கை வளங்களில் நீர்நிலைகளும் ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்பட்டோம்னா நீர்நிலைகளை பாதுகாக்கலாம். அந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதன் மூலமாக வருங்கால சந்ததியினருக்கு நாம் வந்து அதை வந்து என்ன பண்ணிட்டு போகலாம், சேமித்து வைத்து போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குதுயா.
1: இயற்கைக்கு எதிரான விஷயங்களில் மனிதர்கள் என்னென்ன ஈடுபடுறாங்கன்னா அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த நீருடைய பாதிப்பு. அது அழகாக எடுத்து சொன்னீங்க, இது மட்டும்தான் நம்ம வந்து பாதிப்புக்குள்ளாக்குறோமா, வேறு என்னென்ன காரணங்கள்லாம் இந்த இயற்கையை நம்ம வந்து பாழ்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்?
0: முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா காடு அழித்தல், டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மரங்களை அதிக அளவு வந்துட்டு காடுகள்லேருந்து நம்ம விட்டுறோம். அது மட்டுமல்ல நகரமயமாக்கலை கொண்டு வந்துடுறோம், தொழிற்சாலைகள் உருவாகின்றன, சாலைகள் அமைக்கிறோம், வன விலங்குகளுடைய வாழ்விடங்களை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா அழிச்சிடறோம். இரண்டாவது சுற்றுச்சூழலுடைய மாசுபாடு, காற்று மாசுபடுகிறது, நீர் மாசுபடுகிறது, மண் மாசுபடுகிறது. மூன்றாவது காலநிலை மாற்றம், இன்றைக்கி கிளைமேட் சேஞ்சை பற்றி நம்ம நிறையா உணர்ந்துக்கிட்டு இருக்கோம், புவி வெப்பம் ஆகிக்கிட்டே இருக்குது, அதனால் வந்து மழைப்பொழிவு அப்படிங்கிறது அதனுடைய முறைகளில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன, வறட்சி வருகின்றன, வெள்ளம் மற்றும் புயல்கள் இவைகள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த காலநிலை மாற்றத்திற்கும் நம்மளுக்கு வந்து என்ன செய்கின்றனா இயற்கை பாதுகாப்பு பண்ணாததுனால ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குகின்றன, உயிரினங்களுடைய வாழ்விடம் அழிக்கப்படுகின்றன, அரிய உயிரினங்கள் அழிவின் விளிம்பிற்கே தள்ளப்படுகின்றன, அதிகப்படியான இயற்கை வளங்களை வந்து சுரண்டது, நிலத்தடி நீரை அளவுக்கு மீறி பயன்படுத்துதல், கனிம வளங்கள் மற்றும் வன வளங்களை கட்டுப்பாடின்றி சுரண்டுதல், இயற்கை வளங்கள் வேகமாக குறைந்து வந்துக்கிட்டே இருக்குது, அந்நிய உயிரினங்களுடைய பரவல் அதிகமாகவும் காணப்படுகின்றன, வெளிநாட்டு தாவரங்கள் மற்றும் வெளிநாட்டு விலங்குகள் உள்ளூர் உயிரினங்களை வந்துட்டு பாதிக்கின்றன, இயற்கை சூழலினுடைய சமநிலையை குலைக்கிறது, மக்கள் தொகை அதிகரிப்பு, உணவு குடிநீர் மற்றும் நில தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்குது, இயற்கை வளங்களின் மீது அழுத்தம் அதிகரிக்கிறது, சட்டவிரோத வேட்டை மற்றும் வன விலங்குகளினுடைய வணிகம், யானை தந்தம், புலித்தோல் போன்றவற்றிற்காக விலங்குகள் வந்து வேட்டையாடப்படுகின்றன, பிளாஸ்டிக் உடைய மாசுபாடு, ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றன, கடல் உயிரினங்கள் மற்றும் பறக்கும் பறவைகள் இவைகள் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன. இதனால் சுற்றுச்சூழலுடைய விழிப்புணர்வு குறைவாக இருக்கின்றது. இயற்கை பாதுகாப்பினுடைய அவசியத்தை போதிய விழிப்புணர்வு இல்லாமையினால் நம்மளுடைய மக்களிடம் இதை வந்து நம்ம சேர்க்க முடியலை. மனித செயல்பாடுகள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகள் அதிகரிக்கின்றன. இந்த 10 காரணங்களும் நம்மளுடைய வந்துட்டு ஒரு அச்சுறுத்தல்களை, இயற்கைக்கு எதிரான அச்சுறுத்தல்களை நம்மளை உணர்த்தி கொண்டே இருக்கின்றன.
1: அதே நேரத்தில் எல் நினோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு. அந்த எல் நினோ அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த இயற்கையை நாம் அழிக்கிறதுனால ஏற்படக்கூடிய இன்னும் பல விளைவுகள்லாம் என்னென்ன, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: எல் நினோ அப்படிங்கிறது நம்மளுடைய பசிபிக் பெருங்கடல் பகுதியில், மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு நீர் வந்து வெப்பநிலை வந்து வழக்கத்தை விட அதிகரிக்கின்றது. ஒரு இயற்கை காலநிலை ஒரு நிகழ்வாக தான் இது கருதப்படுகிறது. எல் நினோ அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடலில் கிழக்கிலிருந்து மேற்கை நோக்கி வீசக்கூடிய காற்றானது சூடான நீரை வந்து மேற்கு பகுதிக்கு தள்ளுகின்றது. இந்த எல் நினோ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்றினுடைய, அது ஒரு வர்த்தக காற்று அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ட்ரேட் வின்ஸ் அப்படிங்கிறாங்க, இது வந்துட்டு பலவீனம் அடைகிறது. சூடான கடல் நீர் வந்து கிழக்கு பகுதிக்கு நகர்கிறது. பசிபிக் பெருங்கடலில் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் நீரின் வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறது. இதனால் உலகளாவிய காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த எல் நினோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொன்னோம்னா மழைப்பொழிவுகளோட மாற்றம் ஏற்படும். சில பகுதிகளில் அதிக மழை பெய்யும் மற்றும் வெள்ளம்லாம் ஏற்படலாம், சில பகுதிகளில் கடுமையான வறட்சி ஏற்படலாம். அது மட்டுமல்ல இந்த எல் நினோவால் விவசாயம் பாதிக்கப்படலாம், ஏன்னா பயிர் விளைச்சல் குறைஞ்சிரும், உணவுப் பொருட்களுடைய விலை வந்து அதிகரிச்சிரும், மீன் வளங்கள் வந்து பாதிக்கப்படலாம், கடல் நீரினுடைய வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால மீன்களுடைய இடமாற்றம் ஏற்படும், மீனவர்களுடைய வருமானம் குறையும். வெப்பநிலை உயர்வு அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் சராசரி வெப்பநிலை அதிகரிக்கலாம், அது மட்டுமல்ல வெப்ப அலைகள் அதிகரிக்கலாம். காடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ அபாயம் ஏற்படலாம், ஏன்னா வறட்சி காரணமாக காட்டுத்தீ ஏற்படும் வாய்ப்பும் அதிகரிக்கிறது. இந்தியாவில் எல் நினோ தாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை வந்துட்டு பலவீனம் அடையலாம், மழை பொழிவு குறையலாம், நீர் பற்றாக்குறை மற்றும் விவசாய இழப்புகள் ஏற்படலாம், சில ஆண்டுகளில் அதிக வெப்பநிலை பதிவாகலாம். இந்த எல் நினோ மட்டும் இல்லை, அதே மாதிரி லா நினோ அப்படின்னு ஒன்றும் இருக்குது. ஸோ பருவமழை வலுப்பெற வாய்ப்பு உள்ளது, சில பகுதிகளில் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த மாதிரி உலகின் காலநிலையை வந்து எல் நினோ என்பது வந்து காலநிலை பெரிதும் பாதிக்கும் ஒரு இயற்கை நிகழ்வாக கருதப்படுகிறது. இதனால் மழைப்பொழிவு, விவசாயம், மீன்வளம், நீர்வளம் மற்றும் மனித வாழ்க்கை ஆகிய அனைத்திலும் இதன் தாக்கம் காணப்படுகிறது. இது வந்துட்டு எல் நினோங்கிறது ஒரு கடல் நிகழ்வு மட்டுமல்ல, அது உலக காலநிலை மாற்றும் சக்தி வாய்ந்த ஒரு

0: இயற்கை நிகழ்வாக கருதப்படுகிறது. இயற்கை அழிவினுடைய விளைவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை ஆதாரமே இயற்கை தான். நம்ம இயற்கை வளங்களை அழிக்கும்போது அதன் தாக்கம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களையும் பாதிக்கிறது. முதல் நம்ம சொல்கிற மாதிரி முதலாவது ஒன்று பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றம், புவி வெப்பமடையும். காடுகள் அழிச்சிக்கிட்டே இருக்கும். காடுகள் அழிக்கப்படுவதால் வந்து வளிமண்டலத்தினுடைய கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு அதிகரிக்கிறது. இதனால் பூமியில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை உயர்ந்து காலநிலை மாற்றம் ஏற்படுகிறது. மழைப்பொழிவு குறைஞ்சிரும். மழைப்பொழிவு குறைஞ்சிச்சின்னா நீர் பற்றாக்குறை ஏற்படும். அப்போ காடுகள் மற்றும் நீர்நிலைகள்லாம் அழிக்கப்படுவதால் மழைப்பொழிவு வந்து குறைகிறது. நிலத்தடி நீர் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு சொன்னோம்னா மனிதர்களுக்கு மட்டுமல்ல தாவரங்களுக்கும் தான், விலங்குகளுக்கும் தான். அப்போ உயிரினங்களுடைய அழிவுகள் வருவதற்கு சான்சஸ் இருக்குது. பல தாவரங்கள், விலங்குகள் இவைகள்லாம் தங்களுடைய வாழ்விடங்களை இழந்து அழிவின் விளிம்பிற்கே தள்ளப்படுகின்றன. இதனால் உயிரின் பன்முகத்தன்மை குறைகிறது அப்படின்னு நான் முதலே சொன்னேன். உயிரினங்களுடைய அழிவுகள் வரலாம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தில் உற்பத்தி குறைஞ்சிரும். நீர் இல்லை அப்படின்னு சொன்னாலே விவசாய உற்பத்தி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ விவசாய உற்பத்தி குறையும் பொழுது அதனுடைய விலைவாசிகள் அதிகமாகும். நீர் பற்றாக்குறை காரணமாக விவசாய உற்பத்தி குறையுது. மழைப்பொழிவு மாற்றம் ஏற்படுகிறது. மண் வளம் குறைஞ்சிருது. அப்போ மனிதனுடைய ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இதனால் ஏற்படலாம். ஏன்னா காற்று மாசுபடுறது, நீர் மாசுபடுறது, அதை உட்கொள்ளும் பொழுது சுவாச நோய்கள் வரலாம், இதய நோய்கள் வரலாம், மற்றும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது மட்டுமல்ல பொருளாதார ரீதியிலையும் இழப்புகள் ஏற்படலாம். ஏன்னா பல்வேறு துறைகள் இருக்கின்றன. விவசாயம், மீன்பிடித்தல், சுற்றுலா மற்றும் வனவளம், இந்த துறைகளில் கூட பொருளாதார இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லும்போது உணவு சங்கிலியிலும் பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா ஒரு உயிரினத்திலிருந்து அந்த உயிரினத்தை வந்து சார்ந்து இன்னொரு உயிரினம் இருக்கும், இன்னொரு உயிரினத்தை சார்ந்து அடுத்த உயிரினம் இருக்கும். ஒவ்வொரு உயிரினங்களையும் இன்னொரு உயிரினம் சார்ந்து தான் வாழக்கூடியது இந்த உணவு சங்கிலி. அப்போ ஒரு உயிரினம் அழிஞ்சிச்சுன்னா அடுத்த அதனை சார்ந்துள்ள மற்ற உயிரினங்களும் அழிக்கப்படுகின்றன. இதனால் வந்துட்டு சுற்றுச்சூழலுடைய சமநிலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன. அப்போ அந்த சமநிலை எப்படி குறையுது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு உயிரினத்திற்கும் இன்னொரு உயிரினத்திற்கும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து எதிர்கால சந்ததியினர் வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இயற்கை அழிவு என்பது சுற்றுச்சூழலுடைய பிரச்சனை மட்டும் இல்லை, அது மனித வாழ்வுக்கே அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இயற்கை அழிச்சா மனிதன் அழிவான், இயற்கையை காத்தால் மனிதன் வாழ்வான் அப்படிங்கிறதான் நம்ம கற்றுக்கிட்டது. ஸோ பூமி நம்மளுடைய முன்னோர்களிலிருந்து பெற்ற சொத்து, நம் பிள்ளைகளிலிருந்து கடனாக பெற்ற செல்வம். எனவே இயற்கையை பாதுகாப்புங்கிறது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையாக காணப்படுகிறது.
1: அதாவது ஒன்றை தொட்டு ஒன்று சார்ந்து தான் இருக்குது, எதுவுமே தனித்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இயற்கையை பாதுகாத்தால் மட்டும்தான் நிலையான வளர்ச்சியை நாம் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்கீங்க.

0: புரட்டி பார்த்தா அவர்கள் இயற்கையை வெறும் வளமாக மட்டும் கருதவில்லை, தாய் தெய்வம் வாழ்க்கையின் ஆதாரம் என்று தான் போற்றியுள்ளனர். அதனால்தான் தமிழர் பண்பாடு இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையாக திகழ்கிறது. சங்ககால இலக்கியங்களில் தமிழர்கள் இயற்கையை 5 நிலங்களாக பிரித்து வாழ்ந்தனர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எனப்படும் 5 வகை நிலங்கள் வெறும் புவியியல் பிரிவுகள் அல்ல. அவை அந்தந்த பகுதிகளின் தாவரங்கள், விலங்குகள், நீர்வளங்கள், தொழில்கள் மற்றும் பண்பாட்டை தான் பிரதிபலிக்கின்றன. குறிஞ்சி நிலம் மலைப்பகுதியை குறிக்கிறது. முல்லை காடுகளையும், மருதம் விவசாய நிலங்களையும், நெய்தல் கடற்கரையையும், பாலை வறண்ட நிலத்தையும் குறிக்கிறது. இந்த வகைப்பாடு தமிழர்கள் சுற்றுச்சூழல் அறிவில் எவ்வளவு முன்னேறியிருந்தனர் என்பதை வெளிப்படுத்துகிறது. இயற்கை பாதுகாப்பில் தமிழர்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பு நீர் மேலாண்மையாகும். கரிகால சோழன் கட்டிய கல்லணை உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன அணைகளில் ஒன்றாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த அணை இன்றும் பயன்பாட்டில் இருப்பது தமிழர்களின் பொறியியல் திறமையையும் இயற்கை வள மேலாண்மையையும் எடுத்துரைக்கிறது. தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மழை நீரை சேமித்து வறட்சி காலங்களில் பயன்படுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இன்று நாம் பேசும் மழைநீர் சேகரிப்பு முறைகள்லாம் தமிழர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நடைமுறைப்படுத்தியுள்ளனர். அடுத்து காடுகளை பாதுகாப்பதில் தமிழர்களின் பங்களிப்பை பார்க்கலாம். கிராமங்களில் கோவில் காடுகள் அல்லது காவு காடுகள் உருவாக்கப்பட்டன. இவை புனிதமான இடங்களாக கருதப்பட்டதால் மரங்களை வெட்டுவதும் விலங்குகளை வேட்டையாடுவதும் தடை செய்யப்பட்டிருந்தது. இதன் மூலம் பல அரிய தாவரங்களும் விலங்குகளும் பாதுகாக்கப்பட்டன. இன்று உலகம் முழுவதும் சாக்ரட் க்ரூவ்ஸ் என அழைக்கப்படும் புனித காடுகள். இந்த காடுகள் உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் இயற்கை வங்கிகளாகவே கருதப்படுகின்றன. தமிழர்களின் இலக்கியங்களிலும் இயற்கைக்கு உயர்ந்த இடம் வழங்கப்பட்டுள்ளது. சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள் போன்ற நூல்கள் இயற்கையுடன் மனிதன் இணைந்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன. தமிழ்நாடு பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பிலும் சிறப்பிடம் பெற்றுள்ளது. இந்தியாவின் முதல் பறவைகள் சரணாலயமான வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டிலேயே அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் இங்கு வந்து தங்குகின்றன. மேலும் முதுமலை, ஆனமலை, களக்காடு, முடந்துறை, சத்தியமங்கலம் போன்ற வனப்பகுதிகள் யானைகள், புலிகள் மற்றும் பல அரிய உயிரினங்களின் வாழ்விடங்களாக உள்ளன. தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் மேங்க்ரூவ் காடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பிச்சாவரம் மற்றும் முத்துப்பேட்டை மேங்க்ரூவ் காடுகள் புயல்கள் மற்றும் சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்களிலிருந்து மக்களை பாதுகாக்கின்றன. இக்காடுகள் மீன்கள், நண்டுகள் மற்றும் பல கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்க மையங்களாகவும் விளங்குகின்றன. இன்றைய காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாடு, காடழிப்பு, நீர் பற்றாக்குறை, கால்நிலை மாற்றம் போன்ற பல்வேறு சவால்களை உலகம் எதிர்கொள்கிறது. இந்த சூழலில் தமிழர்களின் பாரம்பரிய இயற்கை பாதுகாப்பு முறைகள் மீண்டும் முக்கியத்துவத்தை பெறுகின்றன.
1: அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய தாவர இனங்கள் அப்படின்னா எதை சொல்லலாம் சார்?
0: தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய சில முக்கிய அழிவு நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் பல அரிய மற்றும் அழிவு நிலை தாவரங்களின் வாழ்விடமாக உள்ளது. தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான அரிய மற்றும் அச்சுறுத்தலுக்குள்ளான தாவர இனங்கள் நிறைய இருக்கின்றன. சிலவற்றை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நீலக்குறிஞ்சி. இந்த நீலக்குறிஞ்சி வந்து அழியும் தருவாயில் தான் இருக்கிறது. ஆனமலை பகுதியில் டெஸ்மோஸ் வைரடி ஃப்ளோரஸ் அப்படிங்கிறது அழியும் தருவாயில் தான் இருக்கிறது. இப்போ நம்மளுடைய மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை பகுதியில் வந்துட்டு அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய தாவரம் அப்படின்னு பார்த்தோம்னா கடம்ப மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடம்ப மரமும் அழியும் தருவாயில் தான் இருக்குது. ரொம்ப ஒரு 3-4 நம்பர்ஸ் தான் வந்துட்டு மதுரையிலேயே இருக்குது. இந்த கடம்ப மரம் இருந்ததை வந்துட்டு வச்சு தான் இதை கடம்ப வனம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருந்திருக்கிறது. இப்போ உள்ளதும் பார்த்தீங்கன்னா அதுவும் அழியும் தருவாயில் இருக்கிறது.
1: இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கு மக்களிடையே விழிப்புணர்வு எந்த வகையில் ஏற்படுத்தலாம்? குறிப்பாக இளைஞர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியம் அதை சொல்லுங்களேன்.
0: நம்ம கல்யாண வீடுகளில் நம்ம கொடுக்கக்கூடிய தாம்பளப்பாய் அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா மரக்கன்றுகளை கொடுக்கலாம். இன்றைக்கு வந்து அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறையா கல்யாண வீடுகளில் வந்துட்டு ஒரு மரக்கன்றுகளாக கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை பாதுகாப்பதற்கு வந்துட்டு ஒரு உந்துதலாக அமையலாம். அது மட்டுமல்ல சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதை பந்துகளை கொடுக்குறாங்க. இயற்கை வந்துட்டு மீண்டுமாக பாதுகாப்பதின் அவசியத்தை நம்ம வந்து மக்களிடையே வந்து ஏற்படுத்தலாம். விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலமாக மக்களிடையே வந்துட்டு ஒரு இயற்கை பாதுகாப்பின் அவசியத்தை குறித்து பேசலாம். மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங், ஒரு பொதுக்கூட்டத்தின் மூலமாக இயற்கை பாதுகாப்பின் விழிப்புணர்வை பற்றி பேசலாம். பள்ளி மாணவர்களிடையே அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தும் பொழுது அது வீடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மரக்கன்றுகளை நடுதல் அப்படிங்கிறது வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுக்கும் பொழுது அந்த மாணவர்கள் வந்து அதே மாதிரி தன்னுடைய வீடுகளிலும் அட்லீஸ்ட் ஒரு மரக்கன்றையாவது நடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தூண்ட முடியும். பசுமை வளாகங்களை உருவாக்கலாம். நம்மை சுற்றி வந்து ஒரு பசுமையான வளாகங்களை உருவாக்கலாம். பிளாஸ்டிக் இல்லாத ஒரு வாழ்க்கை

0: பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், நீர் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், சுற்றுச்சூழல் சார்ந்த ஆராய்ச்சிகளில் கல்லூரி மாணவர்களை ஈடுபடுத்தலாம். அப்போது இந்த மாதிரியான செய்திகள் வந்து மக்களிடையும் சரி, இளைஞர்களிடையும் சரி, அது மட்டுமல்ல பள்ளி மாணவர்களுக்கிடையேவும் இயற்கை பாதுகாப்பின் அவசியத்தை ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலமாகவும், துண்டு பிரச்சாரங்கள் மூலமாகவும், விளம்பர பலகைகள் மூலமாகவும் நாம் வந்து மக்களிடையே கொண்டு சேர்க்கலாம். அப்படி கொண்டு சேர்க்கும் பொழுது இயற்கையின் அழிவை நம்மளால் குறைஞ்ச அளவு நம்மளுடைய பங்குகள் வகிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைய இளைஞர்கள் நாளைய உலகின் தலைவர்களாக நம்ம கருதுகிறோம். உலகத்தில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தியும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. இயற்கை பாதுகாப்பில் இளைஞர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அவர்களின் ஆற்றல், புதுமையான சிந்தனை மற்றும் சமூக அக்கறை இயற்கையை பாதுகாப்பதில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம நம்பலாம். மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் அதை பராமரித்தல், மரக்கன்றுகள் நட்டு வளர்ப்பதன் மூலமாக பசுமையை அதிகரிக்கலாம். பள்ளி, கல்லூரி மற்றும் சமூக அமைப்புகள் மூலம் மர நடுகை போன்ற இயக்கங்களில் பங்கேற்கலாம். நீர்வளங்களை பாதுகாத்தல், நீரை சிக்கனமாக பயன்படுத்தணும், மழைநீர் சேகரிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், ஏரி குளங்கள் மற்றும் ஆறுகளை சுத்தமாக வைத்தல் அப்படிங்கிறதே இளைஞர்கள் வந்து இதை முன்னெடுத்து நடத்தலாம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம், ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கலாம், துணிப்பை, உலோக அல்லது வந்து கண்ணாடி பொருட்களை பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் மாசுபாடு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இளைஞர்களுடைய கையில் இருக்கிறது. அப்போது நம்மளுடைய கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பை எடுத்துகிட்டு போயிட்டோம், துணிப்பை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம குறைக்கலாம். அப்போது இளைஞர்கள் ஆரம்பித்தாங்கன்னா அடுத்து வரக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் அதை வந்து பின்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை பரப்பலாம், சமூக வலைதளங்கள் மூலமாகவும், கருத்தரங்குகள் மூலமாகவும் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலமாகவும் இயற்கை பாதுகாப்பு பற்றிய தகவல்களை பகிரலாம். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இதை குறித்து சில கருத்தரங்குகள், இதை குறித்து சில போட்டிகள் நடத்தலாம். அப்போது இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை பரப்புவதற்கு ஒரு காரணமாக அமையலாம். இந்த உயிரின பன்முகத்தன்மை, அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னோம். உயிரின பன்முகத்தன்மைங்கிறது பறவைகள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் இதெல்லாம் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளில் இளைஞர்கள் பங்கேற்கலாம். உள்ளூர் உயிரினங்களை பற்றிய அறிவை நல்லா வளர்த்துக்கொள்ளலாம். அப்பொழுது நாம் என்ன செய்யலாம்னா உள்ளூர் உயிரினங்களை பாதுகாக்க முடியும், அதன் அழிவை தடுக்கலாம், இன்வாசிவ் ஸ்பீசிஸ் உடைய பெருக்கத்தை நாம் குறைக்க முடியும். சுத்தமான ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்குவதற்கும் இளைஞர்களுடைய பங்கு காணப்படுகிறது. பொது இடங்கள், கடற்கரைகள், பூங்காக்கள் ஆகியவற்றை சுத்தம் செய்யும் இயக்கங்களில் பங்கேற்கலாம். இவங்க குப்பைகளை சரியான முறையில் பிரித்து அகற்றுதல், இதுவும் கூட இளைஞர்களுடைய பங்காக கருதப்படுகிறது. நிலையான வாழ்க்கை முறையை வந்து பின்பற்றணும், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துதல், பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், தேவையற்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்த்தல், இதுவும் இளைஞர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்குதல், பசுமை தொழில்நுட்பங்களை ஊக்குவித்தல், இளைஞர்கள் வந்து நான் இயற்கையை நேசிப்பேன், நீர், மண், காற்று ஆகிய இயற்கை வளங்களை பாதுகாப்பேன், ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு மரமாவது நட்டு வளர்ப்பேன், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பேன், இயற்கை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மற்றவர்களுக்கும் எடுத்துரைப்பேன் என்று சொன்னாங்கன்னா இதன் மூலமாக இளைஞர்களுடைய பங்கு முக்கிய பங்காக காணப்படும் என்று நான் நம்புகிறேன்.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. இயற்கை பாதுகாப்புனா என்ன, இந்த நாள் கொண்டாடுவதனுடைய முக்கியத்துவம் என்ன, இயற்கை பாதுகாக்க நாம் தவறுனா ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இந்த இயற்கையை பாதுகாக்க பொதுமக்கள்கிட்ட எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், இளைஞர்களின் பங்கு என்ன, இப்படி பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஜூலை 28ஆம் நாளான இன்று உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு இயற்கை பாதுகாப்பு குறித்த பல தகவல்களை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி.
2: இதுவரை இயற்கையை காப்போம், வாழ்வை வளமாக்குவோம், உலக இயற்கை பாதுகாப்பு தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள் உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134.

0: மற்றும் 0452-253-1366.
1: நேரம் 11:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் ஒலிக்கும் முதல் பாடல் எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படத்திலிருந்து கார்த்திக் கோபிகா குரல்களில் பாடல் இதோ.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 11:37. நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் வலம் வரும் மதுரை தென்றலின் அடுத்த பாடல் வில்லன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சந்தன பாலா குரல்களின்.

சாகசம் படத்திலிருந்து ஹரிஹரன் ஹரிணி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டும் நேயர்களே. நேரம் காலை 11:48. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்களில் பாடல் இது.

நேரம் காலை 11:54. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்களில் பாடல் இதுவும்.

நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக. இந்த அறிவிப்பை தொடர்ந்து 12:10 ஜே டி ஜே இசை மேடை, இதில் ஜே டி ஜெயகிருஷ்ணா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சல், இதில் எழுத்தாளர் மற்றும் ஆசிரியர் மராக்கா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி, உரன் உரையாடுபவர் எஸ் ரம்யா அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், இதில் டாக்டர் வி ராகவனின் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சித சரித மகாகாவியம் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை ஒளிபரப்பில் 5:27 குரலமுதம் 337, 5:30 மதுரை தென்றல், மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல். பத்துக்கு விருதுநகர் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல், எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், இதில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து தேனி பள்ளப்பட்டி அமர்ச்சியாபுரம் எஸ் எம் சீனிராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் பகுதி 2, வேளாண் தகவல்கள், பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 இதுவரை நான், இதில் ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 வானொலி நாடக விழா, அவளா சொன்னால் நாடகம், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், படைப்பு பாண்டிச்சேரி வானொலி நிலையம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம், இதில் கடற்பசு நேர்முகம், பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி சிவகுமார் அவர்கள், உரன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:00 நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக.
1: எங்கள் மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் ஜே டி ஜெயகிருஷ்ணா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். பாலகோபாலம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, பைரவி ராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை ஜே டி ஜெயகிருஷ்ணா அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
3: என்னது எல் நீனோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்பால வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நினைவூட்டுகிறோம். இன்று இரவு 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து தேனி பள்ளப்பட்டி அமர்ச்சியாபுரம் எம் சீனிராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் பகுதி 2 கேட்கலாம். இரவு 9:30 அறிவியல் நேயர் நேரம் கடற்பசு நேர்முகம். பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி சிவகுமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

முத்ராரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும்

பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கூறினார். அவை சுமூகமாக செயல்பட அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீட் தேர்வு தொடர்பாக விவாதிப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக கூறிய திரு ஓம் பிர்லா, இதுகுறித்து பிற்பகல் மக்களவையில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஷர்மிளா, சர்வேஷ், அஜயபாபு உள்ளிட்டோருக்கு பாராட்டு தெரிவித்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற அனாகத் சிங்கிற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. சிறு விமான நிலையங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு பெரிய நகரங்கள் வழியாக பயணியர் விமான சேவை திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் அம்ரிஸ்டரில் இந்த விமான சேவை திட்டத்தின் தொடக்க விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் 2030 ஆண்டுக்குள் $3,000 கோடி வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரிஸ்டர் விமான நிலையத்திலிருந்து தற்போது 7 சர்வதேச விமான நிலையங்களுக்கு பயணிகள் விமானங்கள் இயக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் தில்லி வழியாக துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட 20 சர்வதேச நகரங்களுடன் விமான சேவை இணைக்கப்படுவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரல் நலனை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 2030 ஆண்டுக்குள் ஹெப்படைட்டிஸ் நோயை ஒழிக்க உலக சுகாதார அமைப்பு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் பரூச் ப்ளூம்பர்க் பிறந்த நாளான July 28 ஒவ்வொரு ஆண்டும் ஹெப்படைட்டிஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹெப்படைட்டிஸை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஆரம்ப நிலையிலேயே இதனை கண்டறிவதன் மூலம் சிகிச்சை முறைகள் எளிதாக இருக்கும் என்றும், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு இந்நோயை கட்டுப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு J.P. நட்டா குறிப்பிட்டுள்ளார். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பது குறித்தும் பருவநிலை மாறுபாடுகளை களைவது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பசுமையான, ஆரோக்கியமான, நீடித்த இயற்கை சூழலை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மழை வெள்ள நிலைமை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், அம்மாநில அரசுடன் மத்திய அரசு இணைந்து செயல்படும்

0: விடுவதாக கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் சிவசாகர், ஜோஹாட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் 4.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 631 கிராமங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூன், உத்தரகாசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 71,000 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் 1,690 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். பருவமழையால் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு வெள்ளம் காரணமாக 800க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தானேயில் மழை காரணமாக ஏற்பட்ட விபத்துகளில் 17க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் விஜயநகரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 13 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராயகடாவிற்கு புனித யாத்திரை சென்ற வேனும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இதேபோல் ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் கார் ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த 5 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அவர்கள் சண்டிகரிலிருந்து திரும்பும்போது இந்த விபத்து நேரிட்டது. ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் வெள்ளை மாளிகையில் இன்று ஆலோசனை நடத்துவதற்காக அவர் வாஷிங்டன் சென்றடைந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்து ஆலோசனை நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் பாதுகாப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் அடுத்த மாதம் 4 தேதி தொடங்க உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் அமைதியை நிலைநாட்ட இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று நம்புவதாக அந்நாடு கூறியுள்ளது. ரோமில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இருநாட்டு தொழில்நுட்ப பிரதிநிதிகள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக இஸ்ரேல் லெபனான் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் உயிரிழந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவாமி குழு நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த அந்த குழு, இது தொடர்பாக ஐநா, சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் பாகிஸ்தான் அரசை கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. அப்பகுதியில் இணையதள சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். ரவீந்திர ஜடேஜா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். 2 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் போட்டி ஆகஸ்ட் 15 தேதி கல்லேயிலும், 2வது போட்டி ஆகஸ்ட் 23 தேதி கொழும்பிலும் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெற உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, 10 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வடமேற்கு வங்க கடற்பரப்பு, அதாவது மேற்கு வங்க கடலோர பகுதிகளை ஒட்டியுள்ள இடத்தில் மையம் கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு

மண்டலம் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து மேற்கு வங்கம் மற்றும் வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் திகாவின் அருகே கரையை கடந்து மேலும் வடகடலோர ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் திகாவிற்கு 30 கிலோமீட்டர் தொலைவிலும் ஒடிசா பாலசோருக்கு வடகிழக்கே 30 கிலோமீட்டர் தொலைவிலும் பாரிப்படா ஒடிசாக்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவிலும் ஜாம்ஷெட்பூருக்கு 160 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது மையம் கொண்டுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து வடக்கு ஒடிசா, தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் வடக்கு சத்தீஸ்கர் கடற்பரப்பின் இப்பகுதிகளுக்கு இடையே கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் இன்று செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இதே வேகத்தில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் 30ஆம் தேதி என்றும் 31ஆம் தேதி என்றும் வீசக்கூடும். மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கடலோர தமிழ்நாடு குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள் மன்னார் வளைகுடா ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். முதல் தேதி என்று இவ்வானிலை நிலவும். இக்கடற்பரப்புகளுக்கும் அறிவிக்கப்பட்ட இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு. கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் வடகடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், வடக்கு வங்க கடற்பரப்பிலும் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசும் வாய்ப்புண்டு. அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சென்னை நீலாங்கரை வரை அலைகளின் வேகம் 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. விழுப்புரம் கடலோர பகுதிகளில் வைத்தியக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. தூத்துக்குடி கடலோர பகுதிகளில் 14 முதல் 17 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 14 முதல் 16 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.3 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. வானிலை அறிக்கை மீண்டும் 2:55 கேட்கலாம். இனி மெல்லிசை பாடல்கள். முதலில் சவுந்தரா கைலாசம் ஏற்றிய பாடல். பாடியவர் வாணி ஜெயராம், இசை டி கே ராமமூர்த்தி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
5: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
6: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
5: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
4: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
5: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
6: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
5: அப்படி என்னதான் உங்க போர்டில் எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
5: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
6: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
5: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
4: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
7: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: ஒரு மணி 5 நிமிடத்திற்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: 喵。
1: சரி, இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். திருநர் மக்களை எப்படி கூப்பிடணும், அதாவது திருநங்கைகளை திருநம்பிகளை எப்படி கூப்பிடணும் அப்படின்ற அந்த அடிப்படை புரிதல் வந்து சிலருக்கு குழப்பமாக இருக்கலாம். அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க.
2: இப்போது திருநங்கைகள் மட்டும் கிடையாமல் பால் பண்மினர்களும் இருக்கிறாங்க. என்னென்னா வந்து இப்போது ஒருத்தரை வந்து என்ன வெளிச்சொல் வச்சு அவங்களை கூப்பிடணும், எப்படி அப்படின்னா நிறைய வந்து கேளிக்கிண்டலான சொற்களும் எண்களும் தான் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அரவாணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அரவாணி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயம் சார்ந்த மதசாயம் பூசப்பட்ட ஒரு சொல், அது ஒரு வெளிச்சொல்லாக தான் பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது திருநர் சமூகத்தை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு ஒரு திருநங்கை நான் உங்களை அழைக்கணும், திருநம்பின்னு அழைக்கணும், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற ஒரு பொது ஒரு குடை கீழே கொண்டு வரும்போது அவங்களை திருநர் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நிறைய பதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ஹைகோர்ட் மூலயமாக நம்ம தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டிருக்கிறாங்க, ஒரு கெசட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க, ஒரு கிளாசரிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம

0: சமூகத்தை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு ஒரு திருநங்கை நான் உங்களை அழைக்கணும், திருநம்பின்னு அழைக்கணும். டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற ஒரு பொது ஒரு குடை கீழே கொண்டு வரும்போது அவங்களை திருநர் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நிறைய பதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக ஹைகோர்ட் மூலயமாக நம்ம தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டிருக்கிறாங்க, ஒரு கெசட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க, ஒரு கிளாசரிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம சொற்களஞ்சியங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு தன்பால் ஈர்ப்பாளர், ஓரின சேர்க்கையாளர்னு சொல்லக்கூடாது, அவங்கள தன்பால் ஈர்ப்பாளர்னு சொல்லணும். அப்போது அவர்களை வந்துட்டு இன்டர்செக்ஸ் பீப்புள் இருப்பாங்க, பிறக்கும் பொழுதே இரு உறுப்புகளையும் கொண்டு பிறக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள இன்டர்செக்ஸ், அவங்கள வந்து இடைப்பால் ஊடுபால்னு சொல்லணும். இந்த மாதிரி நிறைய சொற்கள் வந்து அந்த கிளாசரியில் இருக்குது. நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தாலே வந்து அந்த கிளாசரியை நம்ம டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு தான் வச்சுருக்கிறாங்க. அந்த கிளாசரி வந்து இன்னுமே வந்து நிறைய அரசு இடங்கள்லையுமே நிறைய பொதுமக்கள் புழங்குற இடத்துலையும் இதை வந்து இன்னுமே நம்ம ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும்போது இதை எடுத்து பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். இப்போ ஊடகங்கள் வந்து இந்த சொற்களை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தால் இது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. விர்ச்சுவல் அப்யூஸ் வந்துட்டு நிறைய இருந்துகிட்டே இருக்குது, அதுக்கு இன்னொரு பேர் ஏதோ சொல்லுவாங்க, நிறைய சைபர் புல்லிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ஒரு நம்ம ஒரு திருநங்கை, ஒரு சாதாரண திருநங்கை, இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க ஆணாக இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நடனம் ஆடியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேசியோ ஒரு இல்லைனா ஒரு ஒரு டைலாக்கு நடித்தோ ஒரு வீடியோ போடுறீங்க. இதையே ஒரு திருநங்கை, ஒரு மண்டையில் வந்துட்டு முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற திருநங்கை, இல்லை கருப்பாக இருக்கிற திருநங்கை, கொஞ்சம் குண்டாக இருக்கிற திருநங்கை, உடல் அளவில் வந்து இந்த சமூகம் கட்டமைத்து வைத்திருக்கிற அழகு இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த பதத்துக்குள்ளே வருகிற திருநங்கைகள் யாராவது ஒரு போட்டால் அவங்க ரொம்ப தரம் தாழ்ந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேலி கிண்டல் பண்ணுறதை தாண்டி ஒரு ஆணையோ இல்லை பெண்ணையோ திட்டத்துக்கே வந்து நீங்கள் திருநங்கைகள் சார்ந்த ஒரு இதை தான் போடுறீங்க. இந்த சைபர் புல்லிங்கை வந்து ரொம்ப எளிதாக ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி கமெண்ட் போட்டுறீங்க, அவங்கள அசிங்கப்படுத்திட்டதான்னு நினைக்கிறீங்க. எனக்கு என்னென்னா நாங்கள் இப்படின்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை சொல்லி சொல்லி காட்டும் பொழுது உங்களுடைய அந்த அறமற்ற வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை முறை தான் காட்டுது. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு அபத்தமான ஒரு விடயமாக நான் பார்க்குறேன். இதை வந்து இப்போது மற்ற மெயின் ஸ்ட்ரீம் ஆண்களும் பெண்களும் இதை இந்த நம்பரை சொல்லி இந்த ஒரு சொல்ல சொல்லி கேலி கிண்டல் பண்ணும்போது அது ரொம்ப அஃபென்சிவாக எடுக்கிறாங்க. அப்போ அதுவாகவே வாழ்கிற ஒரு ஒரு சமூகத்தை வந்து அவங்க வந்து ரொம்ப கீழே தான் பார்க்குறாங்கன்றது வெளிப்படுது. ரொம்ப ஆழமான உளவியல் சார்ந்த ஒரு சிக்கல் இது உள்ளே இருக்குது. இது நம்ம வந்து லேயர்ஸாக பிரித்தோம் அப்படின்னா ஒன்றுத்துக்குள்ளே ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கலாம். பொதுவாக யார் எப்படி இருந்தாலும் சோஷியல் மீடியான்றது எல்லாருக்குமானது. அப்போது அந்த எல்லாருக்குமான அந்த சோஷியல் மீடியாவை எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா மேலே தட்டி விட்டு அடுத்த வீடியோ பாடுங்கள், அவ்வளோதான். இது இந்த புல்லிங்னால் நிறைய சூசைடல் ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. இளம் திருநங்கைகள், திருநங்கைகளாக தன்னை உணர்ற ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற திருநங்கைகள் வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க இதனால். அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யார், அப்போ எங்கள் உயிர் வந்து உயிர் கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதுக்கு நம்ம வந்துட்டு ரொம்ப காத்திரமான ரொம்ப வந்து உறுதியான ஒரு சட்டங்கள் வேணும். சைபர் புல்லிங்க்கு நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணால் திருநங்கைகள் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது இன்னும் சீக்கிரமாக எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோளோடு நான் வைக்கிறேன்.
1: ஓகே டீச்சர், நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. எஸ், எனக்கு ஒரு கேள்வி, நீங்கள் வந்து அங்கீகாரம் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன, இதுதான் எங்களுக்கான அங்கீகாரம், இல்லை டீச்சர் ஆஸ் அ டீச்சராக எனக்கு இது அங்கீகாரம் அப்படின்னு?
0: அங்கீகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு அங்கீகாரம்னா மொத்தம் பொதுவாக வந்து ஒரு அங்கீகாரத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய துறையில், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் தனித்தனியாக அப்படின் பொழுது ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக வந்து சில பேருக்கு சில அங்கீகாரம் கிடைக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஒட்டுமொத்த கம்யூனிட்டிக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது மனிதராக பார்க்கறது தான் வந்து அடிப்படை அங்கீகாரமாக நான் பார்க்குறேன். ஒரு ஆசிரியராக எனக்கு அங்கீகாரம் நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா பொதுவாகவே திருநங்கைகளுக்கும் அதிகார பகிர்வு இருக்கணும், அதிகார பகிர்வு வேணும். அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு எந்த வகையில் வேணால் அவங்கள எடுத்துக்கலாம், அது எந்த வகையில் வேணால் இருக்கலாம் அதிகாரம், அது வந்து ஒரு ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆசிரியருக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்னீங்கன்னா அரசு பணி, இப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு நான் வந்து எனக்கு பெரிய செலிபிரிட்டி ஆகணும், எனக்கு பெரிய ஒரு இடத்துக்கு வரணும்லாம் எனக்கு கிடையாது. ஆனா எனக்கு வந்து ஒரு ஒரு ஒரு ஆசிரியரா, ஒரு ஒரு அரசு பள்ளி ஆசிரியரா நீங்க வந்து எனக்கு ஒரு பணி கொடுத்தீங்கன்னா அதுதான் நான் அங்கீகாரமா நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து மற்றவர்கள் மாதிரி நாங்க கிடையாது. இப்ப அந்த அரசு பணி அப்படின்றது வந்து

0: எல்லாரும் ஓடுகிற ஓட்டத்தில் வந்து நாங்களும் ஓடணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. இப்போ நான் எல்லாரும் ஓடுற ஓட்டத்தில் நான் ஓடலை, என்னுடைய பாதையே கடினமான பாதை.
1: ஓகே. அண்ட் அதே மாதிரி நிறைய பாடல்கள்லாம் குழந்தைகளுக்கு வந்து ராகம் மூலியமாக சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆசிரியரா, ஒரு எழுத்தாளரா, ஒரு கவிஞரா அண்ட் ஆல்சோ தியேட்டர் ஆர்டிஸ்டாகவும் இருக்கிறீங்க அப்படின்னும் போது, இந்த மாதிரி ஒவ்வொரு துறையில் நீங்கள் வந்து போயிட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஒரே துறையில் சாதிக்கிறதுக்கே வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இத்தனை துறைகளில் நீங்கள் கால் பதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, இதுக்கான வாய்ப்புகள் எப்படி உங்களுக்கு கிடைச்சது, எப்படி அணுகுனீங்க அந்த விஷயங்களை?
0: வாய்ப்பு அப்படின்றது வந்துட்டு பொதுவாகவே வாய்ப்பு யாருக்குமே வந்து கிடைக்கிறது கிடையாது, வாய்ப்பு உருவாக்கணும் நம்மளே, அந்த வாய்ப்பு தேடி நம்ம போகணும். அது வந்து குறிப்பாக இன்னும் வந்து உயர் சமூக மக்களுக்கும் திருநங்கைகளுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பை வந்து நாங்களே தான் உருவாக்கிக்கணும். இந்த ஆசிரியர் பணி அப்படின்றது வந்துட்டு நான் தேடி போனேன், எனக்கு விரும்பி வந்தது. ஐ மீன் நான் தேடின வாழ்க்கை, நான் எப்படி இருக்கணும்னு ஆசிரியராக இருக்கணும்னு தேடி போனதுனால எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு எழுத்தாளர் அப்படின்றது வந்து அது எனக்கு இருந்துச்சு, எழுதுன நல்லா இருந்துச்சு, அதில் நான் வெற்றி பெற்றேன். நாடகத்துறை அப்படின்றது வந்து அது எப்படி எனக்குள்ளே வந்ததுன்னு தெரியல, ஆனால் அந்த நாடகத்துறையில் வாய்ப்பு அப்படின்றது வந்து எங்கேயுமே எனக்கு கிடைச்சிடல. ஒரு திருநங்கை நாடக கலைஞராக இருக்கிறது வந்து எளிதான ஒரு காரியம் இல்லை. மற்ற நாடக கலைஞர்கள் மத்தியில் ஒரு திருநங்கை கலைஞராக இருக்கிறது வந்து திருநங்கை கலைஞரை தாண்டி இவங்க நல்லா நடிப்பாங்க அப்படின்னு பேர் வாங்கிறது வந்து ரொம்ப எளிது, ரொம்ப எளிதல்ல. சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அப்படின்றது வந்துட்டு இப்போ ஒரு நாடகத்துக்கு காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாடகத்துக்கு திருநங்கை கதாபாத்திரம் இருந்தால் ஆண்களே வந்துட்டு நடிச்சிடுறாங்க, ஓகேவா? இப்போ திருநங்கை கதாபாத்திரத்தை கூட கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. இப்போ நாங்களே வந்து எங்களுடைய நாடகத்தை எழுதி நடித்தா ஒரு பிராண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்களோட நாடகங்கள்லாம் வந்து ஓ மறக்காவா, மறக்கா வந்து வெறும் திருநங்கை நாடகம் மட்டும்தான் நடிப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மறக்காவை பெண்ணாக நடிக்க வைக்கிறதுக்கு சில பேர் இருக்கணும் அப்படின்றது உனக்கு என்னுடைய ஒரு இதுவாக இருக்குது. இப்போ ஒரு பெண் கதாபாத்திரம் வருது அப்படின்னா மறக்காவை பெண் கதாபாத்திரத்துக்கு நடிக்க வைக்கணும். ஒரு இதில் மறக்கா நடிக்க வச்சா திருநங்கை கதாபாத்திரம் தான் நடிக்க வைப்பேன் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய அபத்தமாக நான் பார்க்குறேன். திருநங்கைகளும் பெண் தான் அப்படின்ற அந்த ஒரு உண்மை நிலையை அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்புகள் நாடகத்துறையில் வந்துட்டு வாய்ப்புகள் அப்படின்றது வந்து நான் அடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப குறைவு. அப்போ எங்களுடைய வாய்ப்பை நான் ஏற்படுத்துகிற போது நான் இப்போ வந்து ஒரு தியேட்டர் குரூப் வச்சு நடத்துகிறேன். அந்த தியேட்டர் குரூப்பில் நான் வந்து திருநங்கைகள் மட்டும் இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம்ஸ் மக்களையும் நான் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறேன். ஸோ அப்போது வந்து வாய்ப்புகள் நான் வாய்ப்புகளை தேடி போன எனக்கு இப்போ நான் வாய்ப்புகள் வழங்குற இடத்துல இருக்கேன்.
1: அடடா, ஒரு சிறப்பான ஒரு விஷயம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி தியேட்டர் ஆர்டிஸ்டாக ஒரு விஷயத்த ஒரு சொற்றொடர பல்வேறு எமோஷனில் சொல்லலாம், கோவமா, சிரிச்சுக்கிட்டே, அழுதுட்டே அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்காக ரெண்டு மூணு எமோஷன்ஸில்
0: சொல்லிக்க என்ன நடிக்க வைக்கணும்ன்ற நீங்க ஒரு டைலாக் சொல்லுங்க, நான் சொல்றேன். எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க?
1: எதுக்கு என்ன பாக்குறீங்க? இதை வந்து ரெண்டு மூணு எமோஷன்ஸ்ல சொல்ல முடியுமா?
0: என்ன எமோஷன் வேணும் உனக்கு?
1: கோபமா.
0: எதுக்கு என்ன பாக்குறீங்க? இது வந்து கோபம்.
1: சிரிச்சுக்கிட்டே.
0: எதுக்கு என்ன பாக்குறீங்க?
1: ஒரு மாதிரி பயந்துட்டே.
0: எதுக்கு என்ன பாக்குறீங்க?
1: ஒரு மாதிரி வியப்பா, ஷாக் ஆகி.
0: எதுக்கு என்ன பாக்குறீங்க?
1: அப்பா, அழுதுகிட்டே.
0: எதுக்கு என்ன பாக்குறீங்க?
1: சூப்பர்,
0: தேங்க்யூ
1: அப்பா. இல்ல, ஆக்சுவலாக அது சொல்லு, டைம் ரொம்ப கூட இருக்கலாம். சொன்ன உடனே அந்த எமோஷன்ஸை ஆக்சுவலாக நேயர்களும் அதை ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்குறப்ப நீங்கள் சொல்கிற எமோஷன்ஸ் அவங்க ரியலி இது, அதாவது ஏதாவது ஒரு துறையில் நம்ம வந்து ஃபுல்ஃபில்லாக நம்மளோட எஃபர்ட்ஸை போட்டு அதில் ஷைன் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியராக மாணவர்கள்கிட்ட சூப்பரான டீச்சர் அப்படின்னு பேர் வாங்குறீங்க. எழுத்தாளராக வாசிக்கிற வாசகர்கள்கிட்ட மரக்கா டீச்சராக சூப்பராக எழுதுவாங்க அப்படின்ற அந்த பேரையும் வாங்குறீங்க. தியேட்டர் ஆர்டிஸ்டாக உங்களுடைய தியேட்டரை பார்க்குறவங்கக்கிட்டையும் வந்து உங்களுடைய மேடை நாடகத்தை பார்த்தா உடனே அழுக வந்துடும், உங்களுடைய எமோஷன்ஸ் அப்படியே கொடுக்குற அளவுக்கு நடக்கிறீங்க அப்படின்னும் போது ரியலி சூப்பர். எல்லா துறைகள்லையும் வந்து நீங்கள் ஷைன் ஆகுறீங்கன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
0: ஆக்சுவலாக வந்து நம்ம டப்பிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன், அதனால் மேபி அதனாலே என்னவோ எனக்கு இப்போ என்னென்னா வெறும் குரல் மட்டும் நடிக்கிறது இப்படி இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்ட்டு நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு ஃபேஷியல்லையே நம்ம வந்து காட்டிட்டோம் இல்லையா, தியேட்டரில் பெருசாக பண்ணி நம்ம பழக்கம் இல்லை. ஒரு

0: நாலு படத்துக்கு டப்பிங் கொடுத்துருக்கேன். நிறைய ரெண்டு பெண் கதாபாத்திரத்துக்கு, ரெண்டு திருநங்கை கதாபாத்திரத்துக்கு டப்பிங் கொடுத்துருக்கேன்.
1: ஓகே. மயில் போல பொண்ணு

0: உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, எனக்கு இந்த ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன?
1: எனக்கு மிகப்பெரிய ஆசை அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் உமனுக்கு இருக்கிற ஒரு ஆசை தான். எனக்கு என்னென்னா ஒரு அரசு பணி, சொந்த வீடு. அது சொந்த வீடுனா பங்களா மாதிரிலாம் கிடையாது, சும்மா என்னுடைய இருக்கிறதுக்கு சொந்த வீடு, ஒரு நாய்க்குட்டி, ஒரு குழந்தைய தத்து எடுக்கணும்னு ஆசை எனக்கு. ஒரு ஆண் குழந்தை இல்லைன்னா ஒரு பெண் குழந்தை, எந்த

0: குழந்தையா இருந்தாலும், அது எந்த மாதிரியான குழந்தையா இருந்தாலும், என்ன வேணா ஒரு எப்படியா இருந்தாலும் அந்த குழந்தை தத்தெடுக்கணும்னு ஆசை. எனக்கு பெருசா வேற எதுவும் இல்லை, இதுதான் ஒரு அரசு பணி, ஒரு சின்ன வீடு, ஒரு குழந்தை, அவ்வளவுதான்.
1: ஸோ நிறைய இடங்கள்ல திருநங்கை சமூகத்தை அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி, நிறைய இடங்கள்ல நீங்க திருநர் மக்களை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய பேசியிருக்கீங்க. ரேடியோவில் ஃபஸ்ட் டைம் பேசுகிறீங்க இல்லையா? ஸோ அகில இந்திய வானொலிக்காக உங்களுடைய வார்த்தைகளை, கவிதையை எங்களுக்கு கொடுங்க.
0: என்னன்னா, ஆல் இண்டியா ரேடியோ வந்துட்டு அந்த ஒரு இதுக்கு சொல்லுவோம் இல்லையா, கேட்ட முதல் வேணாம், ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷவாணி நேரம் காலை 9 மணி அப்படின்றது தான் நாங்கள் கேட்டு கேட்டு பழகிருந்தோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கவிதை அப்படின்ட்டா நிறைய எழுதலாம். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் கேட்போர் மனதில் என்றும் நிலைத்து இடம் பெற்று கொண்டிருக்கும் வானவில் தான் அகில இந்திய வானொலி.
1: சூப்பர் மேம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சூப்பரான கவிதை. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ காலம் அனுபவங்களில் உங்கள் கூட இருக்கக்கூடிய திருநர் மக்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ திருநங்கைகளை பற்றி ஓரளவுக்கு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திருநம்பிகளை பற்றி சொல்லுங்கள், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்கள் கூட இருக்கக்கூடிய திருநம்பிகளும் இருப்பாங்க இல்லையா?
0: திருநங்கைகளை பற்றி பொதுவாக இந்திய துணைகண்டத்தில் திருநங்கைகளை பற்றின ஒரு சங்ககால தரவுகளும் ஒரு புரிதலும், புரிதல்னு இல்லை ஒரு இருப்பு நிலையும் அவங்க வந்துட்டு உணர்ந்துட்டாங்க இருக்கிறாங்க அப்படின்னு. திருநம்பிகள் அப்படின்றது வந்தும் இது இயற்கையோடைய ஒரு பிழையாக தான் நான் பார்க்குறேன். அந்த திருநம்பிகள் வர்றது வந்து ரொம்ப அவங்களோட விசிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப தேவையான ஒன்று. அந்த திருநம்பின்ற சொல்லையே நம்ம இன்னும் அதிகமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ டிரான்ஸ்மேன் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, அதுவே ஒரு பெரிய கேள்வி, இன்னும் அந்த அதை பற்றின புரிதல் வரலை. அப்போது எப்படி திருநங்கைகளை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதே மாதிரி திருநம்பிகளையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு பெரிய வேண்டுகோளை இந்த இடத்துல வைக்கிறேன். அவர்களுக்கும் வந்துட்டு வாழ்க்கை இருக்கு. இப்போ ஒரு பெண்ணாய் பிறந்து ஆணாய் அவங்களுக்கு தோணுது. இப்போ எப்படி ஆணாய் பிறந்து பெண்ணாய் பெண் தன்மையோடு அவங்க இருந்து அவங்க வந்து தனக்கான ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்களோ, அவங்க வெளியே வராங்களோ, அந்த மாதிரி பெண்ணாய் பிறந்து தன்னை ஆணா உணர்றவங்களும் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, இந்த நம்மளுடைய நாட்டில், நம்மளுடைய சென்னையில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்படி நிறைய நண்பர்கள் தோழர்கள்லாம் தெரியும் எனக்கு. இன்னொரு கூடுதல் ஒரு செய்தி நான் சொல்றேன், இது வந்து நான் பேர் சொல்ல விரும்பலை, அவருடைய கன்சர்ன் இல்லாமல் பேர் சொல்ல முடியாது. என்னுடைய பள்ளியில ஒரு திருநங்கையா நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன் இல்லையா, அதே மாதிரி என்னுடைய பள்ளியில் ஒரு திருநம்பி பிடி சாராக இருக்கார், திருநம்பி பிடி சார். அப்போ வந்து ஒரு பிடி சாராக வந்து அவர் வந்து தன்னை ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறாரு. அப்போ காலங்கள் மாறுது, காட்சிகளும் மாறுது.
1: கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது மூலிமா ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குது. இத்தனை ஆண்டுகள் கழித்து தான் ஒரு
0: ஒரு திருநம்பி தன்னை வெளியே வந்து ஒரு ஒரு பள்ளியில் வேலை செய்ய முடியுது
1: அப்படின்னும் போது இவ்வளோ ஆண்டுகால அந்த போராட்டத்துக்கு ஓகே இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற அந்த உத்வேகமும் அந்த மோட்டிவேஷ்னலும் அப்படி கிடைக்குது அப்படின்னு நினைக்கலாம்.

0: தியேட்டர் ஆர்டிஸ்டாக நீங்கள் வந்தீங்க இல்லையா? ஏன்னா எழுத்தாளர் அப்படின்றது அந்த பக்கம், ஆசிரியர் அப்படின்ற பக்கம்லாம் நிறைய சொல்லிட்டீங்க, டீச்சர் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் கேட்குறப்பவே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. சார் மேம்லாம் எல்லாரையும் சொல்லிடலாம், டீச்சர் அப்படின்றவங்களை வந்து தான் டீச்சர்னு சொல்ல முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம். பட் இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற பக்கம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. அதனாலேயே இரண்டு மூணு கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு தோணுது. முதல் முதல்ல நீங்கள் பண்ண தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் பண்ண நாடகம் எது? இப்போ வரைக்குமே மனசில் பதிஞ்சிருக்கிற சில டைலாக்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த டைலாக்லாம் நான் வந்து எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி.
1: நான் முதல் முதல்ல செய்த நாடகம் வந்து நானே எழுதி நானே இயக்கி நடித்த வருது. அதனுடைய அந்த ஒரு அதை வந்து டிசைன் பண்ணி கொடுத்தது மட்டும் தோழர் பூங்கொடி மதியரசு அவர்கள் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நாடகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சின்ன வயதுலேருந்து நான் வந்து எப்படி வந்து கடந்து வந்த பாதை, என்னுடைய ஆட்டோகிராஃபி, அந்த நாடகம் தான் என்னுடைய இது. அதுக்கப்புறம் ஷீஹர்ன்னு சொல்லிட்டு என்னுடைய அறுவை சிகிச்சை நாடகம் வந்து ஒரு 10 நிமிட நாடகம் அது போட்டேன். ஒரு அது வந்து ஒரு நபர் நாடகம், தனி நபர் நாடகம் சொல்லுவோம். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. அதை நான் இது வரைக்கும் ஒரு 15 முறை 15 மேடைகளில் போட்டிருப்பேன்.
0: 15 முறை
1: நான் அந்த நாடகத்தை போட்டிருக்கேன். அந்த நாடகம் வந்துல அதில் வந்து ஒரு இது இருக்கும், என்னென்னா ஒரு கடைசி காட்சி, அதில் ஒரு கவிதை வரும் என்னென்னா, நான் எழுதி பௌஜி ஜுவல் அப்படின்னு என்னுடைய டைரக்டர் ஒருத்தவங்க அவங்க இயக்கின ஒரு நாடகம், அதில் வந்து ஒரு கவிதை வரும். என்ன கவிதை அப்படின்னு, நான் எழுதின கவிதை தான் அதில் ஒரு டைலாக்காக வரும். நானே பிரசவித்து என்னையே நான் பெற்றெடுத்திருக்கிறேன். 30 ஆண்டுகால ஆண்மைக்கும் எனக்குமான போராட்டத்தில் இன்று நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். இனி துவங்கட்டும் மரக்காவின் புது அத்தியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவிதை இருக்கும்.
0: வலியோட ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்பெஷலான தருணம்னு சொல்லியிருக்கீங்க.

0: அண்ட் இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு மெமெண்ட் இருக்கும்ல உங்கள் வாழ்க்கையில், பிறவி பயன் அடைதல்னு சொல்லுவாங்க. நம்ம பிறந்ததுக்கு ஓகே, ஏதோ ஒரு விஷயம் பெருசாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சாதனையாகவோ அல்லது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஹாப்பியாக நினச்ச ஒரு தருணம் என்னது?
1: நான் சாதனையாக நினச்ச தருணம் நிறைய இருக்கு. வாழ்றது ஒரு சாதனை தான், இது எல்லாரும் போகிற டைலாக்கு. இருந்தாலும் என்னுடைய முதல் புத்தகம் வந்து வெளியான போது இருந்த ஒரு சந்தோஷம் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா ஏதோ நான் குழந்தை பெற்றெடுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னுடைய ஆப்ரேஷன் ஆனதுக்கு அப்புறமா இருந்த சந்தோஷத்தை விட என்னுடைய முதல் புத்தகமான மெல்லக்கொள்ளும் மன்னிப்புகள் அந்த புத்தகம் வெளியாகும் பொழுது, அது வெளியாகி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது எனக்கு இருந்த ஒரு மகிழ்ச்சி வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சி. அது இன்னுமே மறக்க மாட்டேன். எனக்கு நான் எத்தனை புத்தகங்கள் இருந்தாலும் என்னுடைய முதல் புத்தகம் மாதிரி வராது. அதில் நிறைய ஒரு ஆரம்ப கால எழுத்துக்களாக இருந்தாலும் அது வந்து எனக்கு என்னை வந்து மறக்காம வெளியே காமிச்சது அதுதான். இந்த உலகத்துக்கு மறக்காம அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போறதுக்கான ஒரு துருப்பு சீட்டா தான் நான் பாக்குறேன். அந்த புத்தகம் தான் என்ன வந்து முதன் முதல்ல மறக்கனா யாரும் வெளியே காமிச்சு.
0: அந்த புத்தகத்துல கூட நீங்க நேரம் நாளெல்லாம் எழுதி வச்சிருப்பீங்க இல்லையா? நானுமே படிச்சிருக்கேன் அந்த புத்தகத்தை. அதுல இருக்கக்கூடிய ஒரு கவிதை, சில கவிதைகள் ரொம்ப நீளமா இருக்கும், சில கவிதைகள் ரெண்டு மூணு வரிதான் இருக்கும், ஆனா ரொம்ப நெருக்கமா இருக்கும் மனசுக்கு. அந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய முதல் புத்தகம், முதல் எமோஷன் அப்படின்னும் போது அதுல இருக்கக்கூடிய கவிதைகள் ஞாபகம் இருக்காது?
1: நிறைய கவிதைகள் ஞாபகம் இருக்கு. ஆனா ஒரு கவிதை என்ன அப்படின்னா, இப்ப எனக்கு பிறந்த நாள் வருதுன்றதுனால இந்த கவிதையை நான் சொல்றேன். என் பிறந்த நாள் இரவில் கனா ஒன்று கண்டேன், என் பிறந்த நாள் இரவில் கனா ஒன்று கண்டேன், பிரசவ வார்டில் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். இது நிறைய பேரால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுமா தெரியல. ஒரு இவங்க எழுதுன ஒரு திருநங்கைன்னு அதை வாசிக்கும் போது அது இன்னும் ரொம்ப இதுவா இருக்கும். என் பிறந்த நாள் இரவில் கனா ஒன்று கண்டேன், பிரசவ வார்டில் என் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு திருநங்கைக்கு வந்து ஒரு குழந்தைக்கு பாலூட்டணுன்றது ஒரு கனவு.
0: ஆக்சுவலாக ஒரு நாலு அஞ்சு வரை தான், அதுக்குள்ள எவ்வளோ எமோஷன்ஸ் அப்படியே போய் கடந்து வருது. சீரியஸ்லி இட்ஸ் அமேசிங். நிறைவா, ஸ்கூல்ல டீச்சரா இருக்கீங்க, நீங்களே ஒரு மாணவர்களுக்கு முன் உதாரணமா சுய ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குற ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க, சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, பிள்ளைகளுக்கு அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு வருகிற பெற்றோர்களுக்கு திருநர் சமூகத்தை இப்படிதான் அணுகணும் அப்படின்னு எந்தெந்த வழிமுறையில சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: திருநர் சமூகத்தை குறித்த விழிப்புணர்வு அப்படின்னும் பொழுது, பெரும்பாலும் எல்லா மனிதர்களும் முதல்ல அறத்தோடு செயல்படணும். முதல்ல அது யாரா இருந்தாலும், வள்ளுவர் சொன்னது அதுதான், யாரா இருந்தாலும் மனிதராய் பிறந்த எல்லாருக்கும் அறம் இருக்கணும், அறத்தோடு செயல்படணும். அப்போ அந்த அறத்தோடு செயல்படும் பொழுதே வந்து மனிதர்களை மனிதராக பார்க்குற ஒரு தன்மை வந்துடும். குறிப்பாக வந்து பள்ளிக்கூடங்கள் மூலமாக திருநர் மக்கள், இப்போ நான் இருக்கேன் என் ஸ்கூலில் அப்படின்னா, என்னுடைய மாணவர்களுடைய பெற்றோர்கள் என்கிட்ட பேசும்பொழுது நிறைய பேர் மிஸ்ஜெண்டர் பண்ணிவிடுவாங்க. என் குரல் ஆண் குரல் மாதிரி இருக்குன்னு சொல்லி சார்ன்னு சொல்லிவிடுவாங்க. என் பக்கத்தில் இருக்கிற அவங்க பிள்ளை வந்துட்டு, அம்மா அவங்க சார் கிடையாது, டீச்சர்னு கூப்பிடு அப்படின்னு அவங்களை கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போது என் பிள்ளைங்க தான் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஆசிரியராக அந்த இடத்துல மாறுறாங்க. என்னை குறித்து என்னுடைய இன்ஸ்டா பேஜ் எடுத்து நிறைய பேரண்ட்ஸ் கால் பண்ணி சொல்லுங்கள், உங்களை பற்றி தான் வீட்டில் சொல்லிட்டுருப்பான், பாருங்கள் உங்களை வந்துட்டு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கான். நிறைய மாணவர்கள் அவங்க என்னை போனதுக்கப்புறம் கூட என்னை பற்றி, அதாவது என்கிட்ட படிச்சுட்டு போனதுக்கப்புறம் கூட அவங்க நினைப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இருக்கும் பொழுது என் மாணவர்கள் என்னை எந்த இடத்துலையுமே வந்துட்டு இது பண்ண கூட நினைக்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி நான் வேலை செய்கிறது மூலமாகவே அவங்க ஓரளவுக்கு அந்த புரிதலை வந்துட்டு வந்துருச்சு. இன்னும் பெற்றோர்கள் வந்து மற்ற திருநங்கைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற பாடுகளை வந்து புரிந்து கொண்டு சக மனிதராக அவங்கள பார்க்கணும் அப்படின்றது தான் எனக்கு ஒரே ஒரு கனவு தான். ஒரு ரோட்டில் நடக்கும் பொழுது, என்னைக்கு ஒரு நாள் ஒரு திருநங்கை ரோட்டில் நடக்கும் பொழுது போகும்பொழுது திரும்பி இன்னொரு முறை அந்த திருநங்கையை பார்க்காம நீங்கள் சாதாரணமாக நடந்து போகிறீங்களோ, அன்னைக்கு தான் வந்து எனக்கான ஒரு வெற்றியாக நான் அதை ஏற்றுப்பேன். இது என்றைக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இந்த நேர்காணல் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் நான்.
0: கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இங்கே பேசுகிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப வியந்து கண்கலங்கி எல்லா எமோஷன்ஸும் நீங்கள் தியேட்டரில் காட்டினீங்களோ இல்லையோ உங்களுடைய வார்த்தைகளால் நாங்கள் வந்து அனுபவித்தோம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்கள் மூலிமா நாங்களும் லேர்ன் அன்லேர்ன் ரீலேர்ன் பண்ணோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய சொன்னீங்க. நிறைவாக நீங்கள் பேசுகிறப்ப மாணவர்கள் நீங்கள் சொல்லி கொடுத்ததை இன்னொருத்தவங்களை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க, பெற்ற மாணவர்களே கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் ஒரு ஆசிரியருக்கு வந்து அதுதான் வந்து ரொம்ப பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் சீரியஸ்லி. ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்த மற்றவங்க காதில் வாங்கி அந்த காதில் விடாமல் அதை அவங்க லேர்ன் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களுக்கு டீச் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்க ஃப்யூச்சரில் என்ன ஃபீல்டில் வேணால் வரலாம், டீச்சராக வரலாம், இன்ஜினியராக வரலாம், வாட் எவர். ஆனால் சிறு வயதிலேயே அவங்க வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க அப்படின்னும் போது உங்களுடைய பங்கு அதில் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இது போன்ற இளைய தலைமுறையினர் உருவாக்க

0: உருவாக போறாங்க, உங்களுடைய பெரும் பங்குனால அப்படின்னு நினைக்கிறப்ப இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய பணி இன்னும் சிறக்க வாழ்த்துக்கள். நேரம் ஒதுக்கி அகில இந்திய வானொலிக்கு வந்து நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றியும் வாழ்த்துக்களும்.
1: ரொம்ப நன்றி. எல்லாமே வந்து ரொம்ப அழகாக கேள்வி கணைகளை வந்து தொடுத்தீங்க. கேள்விகள் அப்படின்றது வந்து எளிதாக கேட்டுட முடியும் அப்படின்றது ஒரு பொது புத்தி இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. கேள்விகளை கேட்குறதுக்குமே வந்து எந்த இடத்துலையுமே என்ன வந்து எந்த இடத்துலையும் பாதிப்படையாமல் ரொம்ப அழகாக கேள்விகள் கேட்டு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாய்ப்பு ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கடல், இந்தியாவில் வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் பெற்று வருது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வானொலி மூலமாக என்னுடைய குரலும், எந்த குரலை வந்து நீங்கள் கேலி கிண்டல் பண்ணாங்களோ, எந்த குரலை வந்துட்டு கீழே போட்டு மிதித்து ஒரு திருநங்கை குரல்னு கேலி கிண்டல் பண்ணாங்களோ, அந்த குரல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேடியோ ஸ்டேஷனில் மூலமாக பல்வேறு காதுகளை எட்ட போகுது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோக்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் மனம் நிறைந்த அகம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
0: வாழ்த்துக்கள் மேம், உங்கள் பணி சிறக்கட்டும்.
1: நன்றி. நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆசிரியரும் எழுத்தாளருமான மரக்கா அவர்களின் நேர்காணல். உடன் உரையாடியவர் எஸ் ரம்யா.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
5: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
4: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
5: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
4: வீதி நாடகம்,
5: நாட்டிய நாடகம்,
4: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
5: மாயாஜாலம்,
4: புராண கதைகள்,
5: பொம்மலாட்டம்,
4: தோல்பாவை கூத்து
5: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
4: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
5: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
4: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
5: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
4: தொடர்புக்கு
5: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301, இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
6: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்து காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது

0: காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று எடுத்துக்கொள்ள முயன்றபோது இந்த பிரச்சினையை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். பொது தேர்வு முறைகேடுகள் சட்ட திருத்த மசோதா குறித்து விவாதித்து ஒருமித்த கருத்தெட்ட எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது நுகர்வோர் விவகாரம், உணவு, பொது விநியோகம் துறை சார்ந்த அறிக்கையை மத்திய அமைச்சர்கள் அவையில் சமர்ப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை நடத்த முயன்ற போது நீட் போராட்டத்தில் மாணவர் தாக்குதல் பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு நீட் போராட்டங்களின் போது நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பான மின்னணு மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கருக்கு எதிராக நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என அறிவுறுத்திய நீதிமன்றம் குற்றவியல் தொடர்புடையவர்களுக்கு இது பொருந்தாது என்றும் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த 200 காவல்துறையினரின் குடும்பங்களின் கருத்துக்களையும் ஆராய வேண்டியதன் அவசியத்தை நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டதாக பிஜேபி உறுப்பினர் திரு மனோஜ் திவாரி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா தொடர்பாக ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் அனைத்து அரசியல் கட்சியினரும் பங்கேற்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் திரு சசி தரூர் பேசுகையில் இந்த சட்ட திருத்த மசோதா குறித்த விவாதத்தை எதிர்க்கட்சிகள் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக குறிப்பிட்டார். முன்னதாக நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற வாராந்திர கூட்டத்தில் கூட்டணியின் நிலைப்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். மாநில அரசுகள் உள்ளிட்ட பல்வேறு பங்குதாரர்களுடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலா சந்தைகளை மத்திய அரசு உருவாக்கி வருவதாக அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் சாலை பேரணி, உணவு திருவிழா, வர்த்தக கூட்டங்கள், சுற்றுலா பயணங்கள், மக்கள் தொடர்பு திட்டங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்றார். சமூக ஊடக ஆர்வலர்களுடன் இணைந்து நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்கள் குறித்த செய்திகளை மின்னணு வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் எடுத்துரைக்கவும் அமைச்சகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சைபர் குற்றங்களுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்ய மின்னணு 0 முதல் தகவல் அறிக்கை முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பந்தி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், குறிப்பிட்ட நிதி இழப்பு வழக்குகள் சைபர் குற்ற தடுப்பு இணையதளம் மூலமாகவும் 1930 என்ற இலவச தொலைபேசி எண் வாயிலாகவும் பதிவு செய்யப்படுவதாகவும், இதன் மூலம் இந்த வழக்கு மின்னணு 0 முதல் தகவல் அறிக்கையில் தானாகவே பதிவாகிவிடும் என்றும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடகா மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்று கூறியுள்ள மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில்
1: கடைமடை மாநிலங்களின் அனுமதி இல்லாமல் மேலே உள்ள மாநிலங்கள் அணை கட்ட முடியாது.

0: என்பதை எடுத்துரைத்தார். காவிரி தொடர்பாக கர்நாடகா ஆந்திரா இடையிலான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காவிரியின் நீர்வளத்தை பாதிக்கும் எந்த கட்டுமானத்தையும் எந்த மாநிலமும் மேற்கொள்ள இயலாது என்பதையும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி கர்நாடகத்திற்கு தேவையில்லை என்ற மத்திய இணையமைச்சரின் கருத்து தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகா காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க முதலமைச்சர் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், இனியும் காலம் தாழ்த்தினால் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்றும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்பிரச்சினையில் தமிழக அரசியல் கட்சிகள் ஓரணியில் சென்று மத்திய அரசிடம் மேகதாதுவிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று தாம் சட்டப்பேரவையில் எடுத்துரைத்ததை திரு உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, இத்துறையின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தொழில் நிறுவனங்களின் எதிர்கால வளர்ச்சிக்கான நீண்டகால செயல்திட்டத்தை உருவாக்குவது, தொழில் முனைவோரை ஏற்படுத்துவது, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் வழங்குவது தொடர்பான ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது. 871 பேருக்கு பட்டங்களையும் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் ஆளுநர் இந்நிகழ்வில் வழங்கினார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர் சங்கங்கள் பங்கேற்ற கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SPK தென்னரசு இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார். வெளி மாநிலங்களுக்கு கனரக லாரிகளில் கனிம வளங்களை ஏற்றி செல்ல தமிழக அரசு 3 மாதங்களுக்கு தடை விதித்துள்ள நிலையில், தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கேரள மாநிலத்திற்கு கனிம வள லாரிகள் செல்வது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு நேற்று பிறப்பித்த இந்த உத்தரவை அடுத்து கனிம வளங்களை ஏற்றி வந்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள், கட்டுமான பொருட்கள் தினந்தோறும் கனரக வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்படுவதால் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெருக்கடி அதிகரித்து காணப்படுகிறது. தமிழக அரசு உத்தரவினுக்கிணங்க 3 மாதங்களுக்கு தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள சோதனை சாவடி வழியாக கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து இங்கிருந்து செல்லக்கூடிய அனைத்து லாரிகள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து நெரிசலின்றி பொதுமக்கள் பயணம் செய்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரல் அழற்சி நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை கல்லீரல் உதவி பேராசிரியர் டாக்டர் கிஷ்வந்த் கூறுகிறார்.
2: ஹெபடைட்டிஸ் ஏ, பி மற்றும் இ நோய்களுக்கான பாதுகாப்பான தடுப்பூசிகளும் உள்ளன. மேலும் ஹெபடைட்டிஸ் சி நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இன்று கிடைக்கின்றன. ஹெபடைட்டிஸ் பி நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி கல்லீரல் பாதுகாப்பை மேம்படுத்தி சிறந்த மருந்துகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகள் அரசு மருத்துவமனைகளில் தேசிய வைரஸ் ஹெபடைட்டிஸ் கட்டுப்பாடு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன.
0: தைவானில் நடைபெறும் தாய்பேய் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் முதல் சுற்றில் இஷாந்த் பட்நாகர், ஸ்ருதி மிஸ்ரா, துருப் ராவத், மனிஷா, சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்து காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம்

0: முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

நேரம் 2:16. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். முதல் பாடலாக அற்புதம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில்.

நேரம் 2:21. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். இனிய மதிய வேளையில் மதுரத்தென்றலில் வரும் அடுத்த பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில்.

நேரம் 2:26. மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அமராவதி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

ஒலித்த பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குரல்களில். நேரம் 2:36. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக சின்னவர் திரைப்படத்திலிருந்து மனோ ஸ்வர்ணலதா குரல்களில் பாடல் இதுவும்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் டாக்டர் வி ராகவனின் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சித சரித மகா காவியம் முதல் பகுதி உரை வழங்குபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் நூலகர் மற்றும் உதவி பேராசிரியர் லாவண்யா வி ஈஸ்வர் அவர்கள்.
2: டாக்டர் வி ராகவன் இயற்றிய ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சித சரித்தம் மகாகாவியம். ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சித சரித்தம் என்னும் சமஸ்கிருத மகாகாவியத்தை டாக்டர் வி ராகவன் இயற்றியுள்ளார். கர்நாடக இசை மும்மூர்த்திகளின் வாழ்க்கை மற்றும் அவர்கள் இசைக்கு செய்த மகத்தான பங்களிப்பின் மீது அவருக்கு இருந்த ஆழ்ந்த ஈடுபாடே இந்த மகாகாவியத்தை இயற்ற தூண்டியது. இது முத்துசுவாமி தீட்சிதரின் வாழ்க்கை வரலாற்றை மற்றும் கூறும் நூல் அல்ல. தஞ்சாவூரை மையமாக கொண்ட கர்நாடக இசை உச்சநிலையை எட்டிய காலத்தின் இசை வரலாற்றையும் பதிவு செய்யும் அரிய இலக்கிய படைப்பாகும். இம்மகாகாவியம் 17 சருகங்களை கொண்டது. இதன் நாயகனான ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் இசையையே இறை உணர்விற்கான சாதனமாக கொண்டு பரம்பொருளை உணர்ந்த மகானாக சித்தரிக்கப்படுகிறார். தீட்சிதரின் நூற்றுக்கணக்கான கீர்த்தனைகளும் எண்ணற்ற திருத்தல யாத்திரைகளும் அவற்றின் பின்னணியில் அமைந்துள்ள தத்துவ செறியும் ஒரு குறுகிய வானொலி உரையில் முழுமையாக எடுத்துரைப்பது இயலாத ஒன்று. இருப்பினும்

அவரது வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகளையும் சில பிரதான கீர்த்தனங்களின் பின்னணியையும் அவற்றை மகாகாவியத்தில் டாக்டர் வி ராகவன் எவ்வாறு இலக்கிய நயத்துடன் பின்னி பிணைத்துள்ளார் என்பதையும் சுருக்கமாக அறிமுகப்படுத்தும் முயற்சியே இன்றைய உரை. முதல் சர்க்கத்தில் அகத்திய முனிவரை போற்றும் மங்களச் செய்யுட்களுடன் காவியம் தொடங்குகிறது. அபாம் பிரசாதம் சதியாம் பிரசாதம் தன்வம் ஸ்தனுஷாப்யதனுர் மகிம்னா ஆஸ்தேஹி மைத்ரா வருணிர் மகர்ஷிஹி அவாகுதத் பாரத சம்ஹிதா அதற்கு கும்பாதபூத் வாரிதி மாச்சாம விந்திராதி முள்ளங்கயதி ஸ்ம விருத்தம் நிகீரிய ரக்ஷோஜரயத் ஸ்வகுக்ஷியாம் இத்தியத்புதோ எத்ர ரச பிரகிர்ஷி. மகாகாவிய மரபின்படி டாக்டர் வி ராகவன் தனது காவியத்தை அகத்திய முனிவரை போற்றி தொடங்குகிறார். உடலளவில் சிறியவர் ஆனால் மகிமையில் எல்லையற்றவர் என்று அகத்தியரை புகழ்கிறார். வட இந்திய வேத மரபை தன்னிந்தியாவில் நிலைநிறுத்திய மகரிஷியாக அவரை சித்தரிக்கிறார். அடுத்த செய்யுளில் கும்பத்தில் அவதரித்தது, சமுத்திரத்தை அருந்தியது, விந்திய மலையின் செருக்கை அடக்கியது, அசுரர்களை வென்றது போன்ற அகத்தியரின் புகழ்பெற்ற புராண செயல்களை சுருக்கமாக நினைவூட்டுகிறார். இதன் மூலம் தென்னிந்திய ஆன்மீக பாரம்பரியத்தின் அடித்தளத்தை நிறுவிய முனிவருக்கு வணக்கம் செலுத்திய பின்னரே முத்துசுவாமி தீட்சிதரின் வாழ்க்கை கதையை ஆசிரியர் தொடங்குகிறார். தொடர்ந்து தீட்சிதரின் பிறப்பிடமான திருவாரூர் பெருமையும் அங்குள்ள தியாகராஜ பெருமானின் மகிமையும் வர்ணிக்கப்படுகின்றன. ந கர்மணா ந பிரஜயாதனேன தியாகேன கேப்யானஷிரே அமிர்தத்வம் இத்தியாகமார்த்தோத் பலனாய எத்திர தியாகாபிதானேன விபுர் விபாதி. டாக்டர் வி ராகவன் அவர்கள் திருவாரூர் தியாகராஜ பெருமானின் பெயருக்கே ஒரு ஆழ்ந்த வேதாந்த பொருளை அளிக்கிறார். ந கர்மணா ந பிரஜயாதனேன தியாகேனைக்கே அமிர்தத்வமான சுகு என்ற மந்திரத்தை மேற்கோள் காட்டி கர்மம் செல்வம் சந்ததி ஆகியவற்றால் அல்ல, துறவினாலேயே அமரத்வம் கிடைக்கும் என்ற செய்தியை நினைவூட்டுகிறார். அந்த வேதாந்த உண்மையை உலகிற்கு உணர்த்தவே திருவாரூரில் இறைவன் தியாகராஜர் என்ற திருநாமத்தோடு விளங்குகிறார் என்று கவிஞர் அழகாக விளக்குகிறார். தீட்சிதர் பிறந்த சமயம் திருவாரூரில் வசந்தோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருந்ததையும் அப்போது தியாகராஜ பெருமான் அஜபா நடன திருக்கோலத்தில் வீதியுலா வந்ததையும் கவிஞர் குறிப்பிடுகிறார். மைதல ஸ்பர்ஷ நிமேஷ ஏவதத்து சிஷோஸ்சு புண்ணியசிய பபாத்த கர்ணயோஹோ ச ஹம்ச நாட்டிய துவனி நிரீஸ்வராலயாத்து சமுஜிஹானக பரமோபதேசவத். முத்துசுவாமி தீட்சிதர் பிறந்த அதே கணத்தில் திருவாரூர் தியாகராஜ சுவாமியின் வசந்தோற்சவத்தில் ஒலித்த அஜபா நடன இசை அவரது செவியில் விழுந்ததாக டாக்டர் ராகவன் அவர்கள் மிக அழகாக கூறுகிறார். அந்த இசை வெறும் கோயில் ஓசை அல்ல, பரமோபதேசம் போல அவரது செவியில் விழுந்தது என்கிறார். அதாவது பிறந்த நொடியிலிருந்தே இசையே தீட்சிதரின் குருவாகவும் இறையருளின் முதல் உபதேசமாகவும் அமைந்தது என்பதே இச்செய்யுளின் ஆழ்ந்த கருத்தாகும். தீட்சிதரின் இளமை பருவம், வேதசாஸ்திர பயிற்சி, சமஸ்கிருதம் மற்றும் இசையில் பெற்ற புலமை அவரது தந்தை ராமசுவாமி தீட்சிதருடன் மணலிக்கு சென்றது, அங்கு சிதம்பரநாத யோகியை சந்தித்தது போன்ற நிகழ்வுகள் விரிவாக சித்தரிக்கப்படுகின்றன. பின்னர் காசியில் தங்கியிருந்த காலத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் வட இந்திய இசைமரபில் குறிப்பாக துருபத் பாணியில் சிறந்த விளங்கிய இசைமேதைகளிடம் பயின்றார் என்று டாக்டர் ராகவன் அவர்கள் கூறுகிறார். ராகே ததா திரௌபதேச்ச மார்கே பாரங்கதான் காயக நாயகேந்திரான் ச சுஷ்ருஷவான் ஔத்தரகேய மார்க்கம் மர்மாணி ஜக்ராஹச சாரஹாரி. ஔத்தரகேய மார்க்க மர்மாணி ஜக்ராஹ என்ற தொடரின் மூலம் அவர் வட இந்திய இசையின் வெளிப்புற வடிவை மட்டுமல்ல அதன் உள்ளார்ந்த சாரத்தையே முழுமையாக உணர்ந்து கொண்டார் என்பதை ஆசிரியர் வலியுறுத்துகிறார். சாரஹாரி என்ற சொல்லால் எந்த கலையிலும் அதன் உயிர் சாரத்தை எடுத்துக்கொள்ளும் தீட்சிதரின் மேதைத்தன்மை சிறப்பாக சித்தரிக்கப்படுகிறது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் மேற்கொண்ட திருத்தல யாத்திரை மரபையே ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரும் பின்பற்றினார். தென்னிந்திய திருத்தலங்களை தரிசித்து அங்குள்ள தெய்வங்களின் பெருமை, தலபுராணம், ஆகம மரபு, தத்துவ சிறப்பு ஆகிய அனைத்தையும் தனது கீர்த்தனைகளில் நிலைநிறுத்தினார். இந்த திருத்தல யாத்திரை மரபையும் ஒவ்வொரு தலமும் ஒரு புதிய கீர்த்தனையாக மலர்ந்த விதத்தையும் டாக்டர் வி ராகவன் அவர்கள் இந்த மகாகாவியத்தில் மிகவும் அழகாகவும் உணர்வு பூர்வமாகவும் சித்தரித்துள்ளார். இம்மகாகாவியத்தின் தனிச்சிறப்பு என்னவெனில் தீட்சிதரின் ஒவ்வொரு

ஒவ்வொரு முக்கியமான கீர்த்தனையும் எந்த சூழ்நிலையில் இயற்றப்பட்டது என்பதை திரு ராகவன் அழகாக எடுத்துரைக்கிறார். பல இடங்களில் தீட்சிதரின் சொந்த மொழி நடையே பின்பற்றி அவரது கீர்த்தனைகளையும் காவியத்திற்குள் இயல்பாக இணைக்கிறார். காசியிலிருந்து திரும்பிய அவர் முதலில் திருத்தணிக்கு சென்று முருகப்பெருமானின் அருளை பெற்று சமஸ்கிருதத்தின் எட்டு வேற்றுமைகளிலும் முருகனை போற்றும் எட்டு கீர்த்தனைகளை இயற்றுகிறார். திருத்தணியில் முருகப்பெருமானின் அருள் பெற்ற பிறகு தீட்சிதரின் வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக திருப்புமுனை ஏற்படுகிறது. திருத்தணியில் முருகப்பெருமானையே தமது குருவாக ஏற்றுக்கொண்ட தீட்சிதர் குருகுஹ என்ற திருநாமத்தை தனது அனைத்து கீர்த்தனங்களிலும் முதிரையாக பயன்படுத்தினார். இந்த அஷ்டவிபக்தி கீர்த்தனைகளில் முதல்வதாக அமைந்தது மாயாமாலவ கௌள ராகத்தில் அமைந்த ஸ்ரீநாதாதி குருஹோ ஜெயதி ஜெயதி என்ற புகழ்பெற்ற கீர்த்தனையாகும். குஹோ மம ஸ்ரீ குருநாத ஆதிமோ ஜெயத்யசௌ உதகாயதாத் இமம் ச கீர்த்தனம் மாலவ கௌளம் ஆதிமம் விதாய ராகம் மனசப்பிரசாதனம் குஹஸ்ய ரூபம் பஜமானசாகம் தியஜோருமாயா மயதாம்பமாத்மனஹ சதீதிருஷே ஜன்மனி மாணவே சுகம் விரஜவ்யபேதாதிஷயம் பராத்மனி. குஹஸ்ய ரூபம் பஜ என்று தொடங்கும் செய்யுளில் ஓ மனமே குற்றமற்ற குருகுகனை தியானி மாயையால் உண்டாகும் துன்பத்தை விட்டுவிடு அரிய மனித பிறவியை பெற்ற நீ பரமாத்மாவில் உள்ள இணையற்ற பேரின்பத்தை அடை என்று ஆசிரியர் உபதேசிக்கிறார். பக்தி வைராக்கியம் ஞானம் என்ற மூன்றையும் ஒரே செய்யுளில் இணைக்கும் இந்த பாடல் தீட்சிதரின் வேதாந்த பார்வையையும் பின்னர் அவரது அனைத்து கீர்த்தனங்களில் இடம்பெறும் குருக முத்ரையின் ஆன்மீக பின்னணியும் நமக்கு விளக்குகிறது. காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனை தரிசித்த தீட்சிதர் கமலா மனோகரி ராகத்தில் கஞ்சதலாயதாக்ஷி என்ற புகழ்பெற்ற கீர்த்தனையை இயற்றினார். அதையே டாக்டர் வி ராகவன் அவர்கள் இந்த செய்யுளில் கவித்துவமாக நினைவூட்டுகிறார். மனோகரி ராகமுதீரிய சஞ்சகௌ நிரஞ்சனீம் கஞ்சதலாய தேக்ஷணாம் சுகீம் லசந்தீம் சிவபஞ்சராந்தரா மனோலய ஸ்ரீகரமோத நிர்ஜரீம். கஞ்சதலாய தேக்ஷணாம் என்று தாமரை இதழை போன்ற கண்களை கொண்ட அன்னையையும் கையில் கிளியுடன் விளங்கும் காமாட்சியையும் வர்ணிக்கிறார். மனோலய ஸ்ரீகர மோத நிர்ஜரீம் என்ற தொடரின் மூலம் மனதை அமைதிப்படுத்தி பேரானந்தத்தை அருளும் பராசக்தியாக அன்னையை போற்றுகிறார். இவ்வாறு தீட்சிதரின் கீர்த்தனையின் சொற்களையும் அதன் ராகத்தையும் தத்துவ பொருளையும் ஒரே செய்யுளில் டாக்டர் ராகவன் அவர்கள் அழகாக இணைத்துள்ளார். முத்துசுவாமி தீட்சிதர் சிவன் விஷ்ணு சக்தி முருகன் ஆகிய தெய்வங்களை மட்டுமல்லாமல் கல்விக்கும் கலைக்கும் ஆதி தேவதையான சரஸ்வதி தேவியையும் போற்றி பல கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். அவற்றில் சரஸ்வதி நமோஸ்துதே என்ற கீர்த்தனை மிகவும் பிரசித்தமானது. ஸ்ரீ சரஸ்வதி நமோ

கூத்தனூரில் சரஸ்வதி தேவியை தரிசித்த முத்துசுவாமி தீட்சிதர் ஆரபி ராகத்தில் ஸ்ரீ சரஸ்வதி நமோஸ்துதே என்ற அழகிய கீர்த்தனையை இயற்றினார். வரதே பரதேவதே என்று கல்வி, கலை, ஞானம் ஆகியவற்றின் வடிவான சரஸ்வதியை அவர் வணங்குகிறார். கீழ்வரூரில் உள்ள அக்ஷயலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு சென்றபோது உச்சிகால பூஜை முடிந்து கருவறை கதவுகள் மூடப்பட்டிருந்தன. ஆலய நியமத்தை மாற்ற இயலாத அர்ச்சகர் கதவை திறக்கவில்லை. அப்போது முத்துசுவாமி தீட்சிதர் மனம் தளராமல் வெளியில் நின்றபடியே கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்து சங்கராபரணம் ராகத்தில் அக்ஷயலிங்க விபோ என்ற கீர்த்தனையை பாடினார். மரபின்படி அந்த இசையின் பேரருளால் கருவறை கதவுகள் தாமாகவே திறந்து இறைவனின் தரிசனம் அவருக்கு கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிகழ்வை டாக்டர் ராகவன் அவர்கள் மிக எளிமையாகவும் அதே சமயம் ஆழ்ந்த ஆன்மீக உணர்வுடன் சித்தரிக்கிறார். நாகபுரா துவனியாதோ பதரீவணிகாம் ச கீவலூர் நாம்னீம் தத்ர அக்ஷயலிங்க விபும் சேவித்தும் ஆகச்சத் ஆலயம் தஸ்ய அர்ச்சகம் அனுகம்பியாத கிருதம் ஈஷச்ச நைவயாதோசௌ முத்துஸ்வாமி மகீந்திரஹ ஸ்தித்வா பகிரேவ தாலிதாத் துவாராத் மீலச்சக்ஷுர் தியாத்வா பகவந்தம் சங்கராபரணம் ஆலப்பிய சார்வகாயத் பதரீவனமூல நாயிகா சகிதம். தீட்சிதருக்கு இசை என்பது வெறும் கலை அல்ல,

0: அது ஆராதனை. கதவுகள் மூடப்பட்ட போதும் அவரது பக்தி தடைப்படவில்லை. வெளிப்புற கதவு மூடப்பட்ட போதும் உள்ளத்தின் கதவு திறந்தது. அந்த திறந்த மனதிலிருந்து பிறந்ததே அக்ஷயலிங்க விபோ போன்ற அழியாத கீர்த்தனைகள். வேதாரண்யத்தை அடைந்த தீட்சிதர் வேதாரண்யேஸ்வரரை தரிசிக்கிறார். அதிகாலையில் பாடுவதற்காக மிகவும் ஏற்ற பௌளி ராகத்தில் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரோ என்ற கீர்த்தனையை பாடியதாக டாக்டர் ராகவன் அவர்கள் குறிப்பிடுகிறார். சித்பிம்பௌலீலையா திருதாகாரோ என்ற சொல்லால் பார்வதியும் பரமசிவனும் பரம்பொருளான சித்தத்துவமே, உலக நலனுக்காக உருவெடுத்து தெய்வீக வடிவங்கள் என்ற அத்வைத கருத்தை மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். வீணாநாத விதூஷண வாணி தியபிதாம் மனோகராம் ததத்தீம் வேதாரண்யேஸ்வரமபி திருஷ்ட்வா தௌ தௌ ஆதி தம்பதி தத்ர பிராத்தர் மங்கள சமுச்சித சேத சமதயா பௌலிராகேன ஸ்ரீபார்வதி பரசிவௌ சித்பிம்பௌ லீலையா திருதாகாரௌ. திருவாரூரின் புகழ்பெற்ற கமலாலய திருக்குளத்தை பற்றி கூறும்போது டாக்டர் ராகவன் அவர்கள் அழகாக சொல் விளையாட்டை பயன்படுத்துகிறார்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது டாக்டர் வி ராகவனின் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சித சரித்த மகாகாவியம் முதல் பகுதி. உரை வழங்கியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் நூலகர் மற்றும் உதவி பேராசிரியர் லாவண்யா வி ஈஸ்வர் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா.
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது. விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல,
3: பக்கத்துல ஓற்றவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, சென்னை மடிப்பாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சென்னை சோழிங்கநல்லூர், தரமணி, ஒக்கியம் துறைப்பாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, சென்னை ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், ஏஞ்சம்பாக்கம், மீனம்பாக்கம், சின்கோனா, ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, வால்பாறை, கண்ணகி நகர், அடையாறு, மேடவாக்கம், பெலாந்துறை, பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, சோழிங்கநல்லூர், நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ராஜா அண்ணாமலைபுரம், வீக்களத்தூர், ஸ்ரீமுஷ்ணம், குன்றத்தூர், அகரம் சீகூர், பெருங்குடி, எறையூர், குடுமியான்மலை, தேவாலா, மேட்டூர், கொடைக்கானல் படகு குழாம், ஆலங்குடி, சிவகங்கை பொதுப்பணித்துறை, கந்தர்வக்கோட்டை, லக்கூர், ஹாரிசான், உட்பிரையர், ஸ்ரீபெரும்புதூர், அவலாஞ்சி, அரக்கோணம், ஒரத்தநாடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. அதிகளவு பகல் நேர வெப்பநிலையான 40.6 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவானது. குறைந்தளவு வெப்பநிலையான 23.7 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை

0: திண்டுக்கல், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் குறிப்பிடத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 30ஆம் தேதியன்று நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். 31ஆம் தேதியன்றும் வரும் முதல் தேதியன்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 2ஆம் தேதியன்றும் 3ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி வரும் முதல் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்படக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ். குறைந்தள வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 3 மணி. மத்திய அலைவரிசை 1769 கிலோஹெர்ட்ஸில் இத்துடன் இன்றைய பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் இன்று மாலை மணி 5:27 ஆரம்பமாகும். வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸின் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மாலை நிகழ்ச்சிகளின் தொடக்கமாய் கேட்கலாம் குரல் அமுதம். இன்றைய குரல் எண் 337.

0: காலத்தை தொலைக்கிறார்கள். குறள் எண் 337 அதிகாரம் நிலையாமை.
1: ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல.
0: ஒருபொழுதை கூட சரியாக வாழும் வழி தெரியாதவர்கள் 1 கோடிக்கும் மேற்பட்ட கனவுகளில் நிகழ்காலத்தை தொலைக்கிறார்கள். குறள் எண் 337 அதிகாரம் நிலையாமை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீ.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1169 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம் மதுர தென்றல். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் பரதேசி திரைப்படத்திலிருந்து.

மதுரை மதியில் 1869 கிலோ ஹெட்ஸில் நேர்கள் இணைந்திருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் உடன்பிறப்பே திரைப்படத்திலிருந்து.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800425011.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498345350.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோ ஹெட்ஸில் நிகழ்ச்சியும் நேரமும் 6:05 இருக்கு. ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள். ஒருபட பாடல்களில் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய பட பாடல் காதல் ஓவியம். 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல் கேட்கலாம். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் கமலா கண்ணன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த தேனி பள்ளப்பட்டி அமச்சியாபுரம் எம் ஸ்ரீனிவாசன் சீனிராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம் பகுதி 2. அடுத்ததாக வேளாண் தகவல்கள், பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 இதுவரை நான் ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:15 கேட்கலாம் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சென்னை அஞ்சலாக. 8:30 வானொலி நாடக விழா அவளா சொன்னால் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நிகழ்ச்சி வழங்குவது பாண்டிச்சேரி அலைவரிசை. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 கேட்கலாம் மதுரை தென்றல். 9:30 அறிவியல் நேரம். அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் கடற்பசு நேர்முகம் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி சிவகுமார் அவர்கள். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:00 கேட்கலாம் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள் தொடர்ந்து அதனை தொடர்ந்து கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 நமது மதுரை பண்பலை ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோ ஹெட்ஸின் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நேயர்களே,
1: இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா?
1: அதுக்காக 8:00 வரைக்குமா? இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி மதுரை.

0: கலை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு பட பாடல், ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆமா நேயர்களே, இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய படம் காதல் ஓவியம். திரைப்படத்துலதான் பாடல் கேட்க போறோம். காதல் ஓவியம் இந்த திரைப்படத்தை வந்து பாரதி ராஜா அவங்க வந்து இயக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுல இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராதா மற்றும் கண்ணன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. கண்ணன் அவங்களுடைய அந்த தலைமைத்துவத்தில் ராதா அவங்களும் வந்து தலைவியாக வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னே நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இளையராஜாவோட இசையில் இந்த படம் வந்து நிறைய பாடல்கள் வந்து ரொம்ப அருமையான பாடல்களை வந்து நம்ம கேட்க போகிறோம். இந்த திரைப்படம் 1982 வருஷம் April 30 வந்து வெளியிடப்பட்டது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, காதல் ஓவியம் திரைப்படத்துலேருந்து பாடலோடு.

எஸ் ஜானகி குரலில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:16. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து பாடல். அடுத்ததாக எஸ்பிபி குரல்ல வந்து நம்ம பாடல் கேட்கலாம். ராகம் ரேவதி ராகத்துல வந்து பாடல் இதோ நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் கேட்டுட்ருக்கோம். ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள். அடுத்த பாடல் சந்திரகான் ராகத்தில் இடம்பெற்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், இளையராஜா இசையில் பாடல் கேட்கலாம்.

தஜனு தஜனு ததிமி ததிமி தகதித்தாம் தகதாம் தகதாம் தத்தரித்தஜனு தகததித்தஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிம் தத்ததிம் தகஜனு தா தத்தஜம் தித்தத்தஜம் தத்தித்தத்தஜம் தஜம் தஜம் தா

తగ్గడం తరగడదాం కసటిమి తగ్గడదాం తాం తాం తరగడతాయి

0: ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டோம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: தொடர்ந்து மாநில செய்தி.

பொதுத்தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று மக்களவையில் தொடங்கியது. கர்நாடகம் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் 15 நாட்களுக்கு விடுவிக்குமாறு காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத்தேர்வு சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனை தாக்கல் செய்து பேசிய மத்திய பணியாளர் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், நாட்டில் உள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் எந்த ஒரு செயலையும் அனுமதிக்கக்கூடாது என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நோக்கத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் இது அமைந்துள்ளதாக கூறினார். இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சட்டம் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி செய்தபோது நடைபெற்ற வினாத்தாள் கசிவு சம்பவங்களையும் அவர் பட்டியலிட்டார். அப்போது இதனை தடுப்பதற்கு எந்த ஒரு முயற்சியையும் அவர்கள் செய்யவில்லை என்றும் திரு ஜிதேந்திர சிங் குற்றம் சாட்டினார். ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2024 கொண்டு வந்த பொதுத்தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டம் விரைந்து நீதி கிடைக்க வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். அண்மையில் நடைபெற்ற வினாத்தாள் கசிவு சம்பவங்களை ஆய்வு செய்த பிரதமர் இதனை தடுக்க தனியாக சட்டம் கொண்டுவர தேவையில்லை என முடிவெடுத்ததாகவும், நடைமுறையில் உள்ள சட்டத்தையே வலுப்படுத்துவதன் மூலம் முறைகேட்டை தடுக்கலாம் என முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது இந்த சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தங்கள் மேலும் வலிமையுடன் வினாத்தாள் கசிவு முறைகேடுகளை தடுப்பதற்கு துணை புரியும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நடத்தும் தேர்வுகள் மீது நம்பகத்தன்மை உறுதி செய்யும் வகையில் இந்த திருத்தங்கள் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். புதிய திருத்தங்கள் தேர்வு முறைகேட்டில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வகை செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். காவல்துறையினர் இது தொடர்பான வழக்குகளை 2 மாதத்திற்குள் விசாரித்து நீதிமன்ற கொண்டு சென்று 3 மாதங்களுக்குள் நீதி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகோய், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களை கொண்டுவரவில்லை என்று குற்றம் சாட்டினார். தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் முறைகேடு தடுப்பு மசோதா ஒரு கண் துடைப்பு என்றும் திரு கௌரவ் கோகோய் கூறினார். பிஜேபி உறுப்பினர் திருமதி பன்சூரி ஸ்வராஜ் பேசுகையில், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்ட திருத்தம் வகை செய்வதாக கூறினார். தேர்வு முறைகேடுகளில் திட்டமிட்டு ஈடுபடும் கும்பல்களை ஒடுக்குவதற்கு இந்த புதிய சட்டம் வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு புகார்களை விசாரிக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் திருமதி பன்சூரி ஸ்வராஜ் கூறினார். காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2018 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் நதிகள் தேசிய சொத்து என்றும் எந்த ஒரு மாநிலமும் தனி உரிமை கோர இயலாது என்று குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேல்புறத்தில் அமைந்துள்ள எந்த ஒரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மிக முக்கியமான பிரச்சினைகள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி பேசிய ஆளுநர், தமிழகத்தின் கலாச்சாரம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று கூறினார். மாணவர்களின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு கொண்டு வரும் திட்டங்களை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து வெற்றிகளிலும் தமிழக மாணவர்கள் இருக்க வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வெப்ப தாங்குதிறன் கொண்ட தமிழ்நாட்டை நோக்கி என்ற பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசுகையில், பேரிடர் முன்னெச்சரிக்கை, ஆயத்த நிலை, மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் முன்கூட்டியே தேவையான நிதி இருக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு சுழற்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை தயாரித்துள்ள தமிழ்நாடு மாநில வெப்ப செயல் திட்டம் நாட்டிலேயே மிகவும் விரிவான செயல் திட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தில் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட கட்டடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இந்த பயிலரங்கில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும். சென்னையை பொறுத்தமட்டில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை மாவட்டத்தில் அடையாறு ஆற்றுப்பகுதி மற்றும் தெற்கு பகிங்காம் கால்வாயில் தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கோட்ட அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு அமல்ராஜ் இன்று காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு விரைந்து தீர்வு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். விளையாட்டுத் துறையில் சர்வதேச சாதனை படைத்த சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் அறிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கார், ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று மக்களவையில் தொடங்கியது. கர்நாடகம் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் 15 நாட்களுக்கு விடுவிக்குமாறு காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கர், ஹிமான்ஷு திலான் இணை வெண்கல

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்கலாம் மதுரத்தென்றல்.

ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை தென்றல் ஆதவன் திரைப்படத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தாமரை வரிகளில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:46. அடுத்த பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். கிரிஷ் மற்றும் சுசித்ரா அவங்களுடைய குரல்ல விஜய் ஆண்டனி இசையில் விவேகா வரிகளில் பாடல் கேட்கலாம். Yeah.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ கிட்ஸில் நாம் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகத்திலிருந்து வந்துள்ள தகவலை இன்றைய சேவை செய்திகள் பிரிவில் காணவிருக்கிறோம். தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், தமிழ்நாடின் அரிக்குறவர் நலவாரியம், தமிழ்நாடு புதுரை வண்ணார் நலவாரியம் மற்றும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை புதிய உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இந்த முகாமானது 100% உறுப்பினர் சேர்க்கையை உறுதி செய்யும் பொருட்டு 1/8/2026 தேதியன்று ராஜபாளையம் வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சுழி வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், சாத்தூர் வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் நடைபெற உள்ளது. அதேபோல் இந்த வருடம் ஆகஸ்ட் 8 வெம்பங்கோட்டை வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் இந்த சிறப்பு முகாமானது நடைபெற உள்ளது என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
2: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
3: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
4: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
3: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
2: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
4: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம். மதுரத்தென்றல் பாடல் கேட்கலாம். சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்டிருக்கும் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சேதுபதி திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமார் வரிகளில், நிவாஸ் கே பிரசன்னா இசையில், கே எஸ் சித்ரா மற்றும் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் குரலில் பாடல் கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில்.

ஆகாஷ்வாணி மதுரையின் மத்திரியலை 1269 கிலோ கெட்ஸில் நாம் கேட்டு ரசிப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் புலிவாழ் திரைப்படத்திலிருந்து என்ஆர் ரகுநாத் இசையமைப்பில், வைரமுத்து வரிகளில், கார்த்திக் மற்றும் சைந்தவி குரலில்.

0: அவர்கள் முன்னிலையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் கடந்த 8/7/2026 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் ஒரு பயனாளிக்கு ₹1,00,000 மதிப்பிலான விபத்து நிவாரண உதவித் தொகையையும் 155 பயனாளிகளுக்கு ₹57,00,000 மதிப்பில் இணையவழி பட்டாக்களையும், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் மூலம் 4 பயனாளிகளுக்கு ₹26,000 மதிப்பில் விலையில்லா தையல் இயந்திரம் மற்றும் தேய்ப்பு பெட்டிகளையும், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் 2 பயனாளிகளுக்கு ₹13,000 மதிப்பில் தையல் இயந்திரங்களையும், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் 4 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ₹8,000 மதிப்பில் ஊட்டச்சத்து பெட்டகங்களையும், வேளாண்மை துறையின் சார்பில் 6 பயனாளிகளுக்கு ₹48,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும், தோட்டக்கலை துறையின் சார்பில் 3 பயனாளிகளுக்கு ₹71,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 2 பயனாளிகளுக்கு காப்பீட்டு அட்டைகளையும், என மொத்தம் 177 பயனாளிகளுக்கு ₹60,00,000 மதிப்பிலான அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார்கள். அதேபோல் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து நடத்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி பட்டறையினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி பட்டறையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு ஸ்டார்ட் அப் திட்டங்கள், நிதி உதவிகள், இன்குபேஷன் வசதிகள், முதலீட்டு இணைப்புகள், அறிவுசார் சொத்துரிமை, சந்தை அணுகல் மற்றும் ஸ்டார்ட் அப் பதிவு தொடர்பான விரிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் இன்குபேஷன் மையங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தொழில் முனைவோருக்கு சிறந்த சேவைகளை வழங்கும் நோக்கில் வட்டார இன்குபேஷன் கிளஸ்டரினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் பெண்களின் திறன்களை மேம்படுத்தி புதுமை, தொழில் முனைவு மற்றும் சமூக முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் விருதுநகர் பெண்மை என்னும் தொழில்நுட்பம் சார்ந்த பதாகையும் வெளியிடப்பட்டது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 20/7/2026 என்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ₹2,30,000,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வழங்கினார். இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல், புதிய குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல உதவித் திட்டங்கள், விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்தான மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு நேரடியாக சென்று அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று பரிசீலித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட இம்மனுக்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து அவற்றின் மீது உரிய மற்றும் விரைவான நடவடிக்கை எடுக்கவும், முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனுக்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தி விரைந்து தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டார். இக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 3 மாற்றுத்திறனாளிகளுக்கு மொத்தம் ₹2,30,000,000 மதிப்பிலான நவீன செயற்கை கால்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து 690 மனுக்கள் பெறப்பட்டன. இம்மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்க ஒப்படைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் எவ்வித சிரமமின்றி சேவைகளை பெறுவதை உறுதி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி மற்றும் திருச்சுழி ஊராட்சி ஒன்றியங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா கள ஆய்வு மேற்கொண்டார். மல்லாங்கிணறு பேரூராட்சியில் சாலைகள் ஒருங்கிணைப்பு திட்டம் 2025-26 திட்டத்தின் கீழ் ₹40,00,000 மதிப்பில் புறவழிச்சாலை அமைக்கும் பணியினையும், கழிவுகளை மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்பாட்டிற்குரிய வளங்களாக மாற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள வளம் மீட்பு பூங்காவினையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மல்லாங்கிணறு பேரூராட்சியில் மாணவர்களுக்கான சமூக நீதி விடுதியினை பார்வையிட்டு மாணவர்களின் தங்குமிடம், கழிவறை வசதிகள், விடுதி வளாகத்தின் தூய்மை குறித்தும், வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன்.

சுப்பிரமணியன். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில்

0: திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பெருமையும் உள்ளார்ந்த வளர்ச்சியுடன் மேலோங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜனநாயகம் மற்றும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் மத்திய அரசு வெற்றி பெற்றுள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள பணியாளர் குடியிருப்பு பகுதிக்கான குழந்தைகள் பூங்கா, அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்துக்கான இலவச மின் பேருந்து வசதியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த பேருந்துகள் அனைத்தும் பெண்களால் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024 கொண்டுவரப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி மன்சூரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீகிருஷ்ணா தேவராயலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறு தேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவையில் பொதுத்தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை அவை கூடிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அவை கூடிய போது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் திருத்த மசோதாவை அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் மாநிலங்களவையை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பு ஆண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், கிராமப்புற வேலை உறுதி திட்டத்திற்கு முன் எப்போதும் இல்லாத அளவு நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 100 வேலை நாட்கள் உறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும் தற்போது இது 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீர்வள பாதுகாப்பு மற்றும் அடிப்படை ஊரக கட்டமைப்பு, கிராமப்புற வாழ்வாதார கட்டமைப்பு, வானிலை சவால்களை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு பரிமாணங்களில் விபிஜி ராம்ஜி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி முடிய 4 மாதங்களுக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சர்க்கரை மொத்த விற்பனையாளர்கள் தங்களிடம் உள்ள கையிருப்பு குறித்து ஒவ்வொரு வாரமும் பொது விநியோகத்துறையின் இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை சந்தையை தொடர்ந்து கண்காணி

தடுத்து போலியான விலை ஏற்றத்தை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் சில்லறை விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் நியாயமான விலையில் சர்க்கரை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், சோதனை அடிப்படையில் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளில் தலா 100 கோடி நோட்டுகளை அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி பரிந்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்தால் அதன்பின் தொடர்ந்து பாலிமர் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் என்றும் அவர் கூறினார். வழக்கமான காகித ரூபாய் நோட்டுகளை விட பாலிமர் நோட்டுகள் நீண்டகாலம் புழக்கத்தில் இருப்பதையும் ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியிருப்பதாக திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இன்று இதனை தெரிவித்த உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், இயற்கை சீற்றங்களின்போது மாநில அரசுகள் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மாநில அரசுகளுக்கு தேவையான வசதிகளையும் நிதியுதவியையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இதனை தெரிவித்த வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர், தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட கணக்கெடுப்பின்படி வேளாண் பணிகளில் சுய வேலைவாய்ப்பை மேற்கொள்ளும் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 41.1% உள்ளதாக குறிப்பிட்டார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கும் இந்த தவறான நடவடிக்கைக்கு இந்திய இளைஞர்கள் உட்பட அனைவரும் கண்டனம் தெரிவித்து வருவதாக கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் மதவாத அடிப்படை கொள்கைகளையும் வன்முறையையும் பின்பற்றி வரும் பாகிஸ்தான் பன்முக கலாச்சாரத்தை கடைபிடிப்பதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலனையும் அவர்களின் பாரம்பரிய கலாச்சார உரிமைகளையும் பராமரிக்க பாகிஸ்தான் தவறிவிட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இதையடுத்து ஆரியாகே மற்றும் யாச்சிஷிரோ கடற்கரை பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அணுமின் நிலையங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஜப்பான் வானியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் பல்வேறு பகுதிகளில் ரயில் மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. 100,000+ வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளன. 50+ மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ஃப்ரைஃபில் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:25.
3: பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில், பருவமில்லா காலத்தில் காய்கறி பழங்கள் உற்பத்தி குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை அறிவியல் கல்லூரி தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
4: காய்ந்த

0: அழுகிய நிலையில் உள்ள வேர்களெல்லாம் நம்ம லேசான முறைப்படி நம்ம கவாத்து பண்ணி விட்டுறது தான் இந்த முறையில் முக்கியமானதாக இருக்குது. அதிகமாகவும் பண்ணக்கூடாது, பண்ணோன்னா செடியும் நம்மளுக்கு சாவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் லைட் ப்ரூனிங் வந்து நம்ம கொடுக்கலாம், கவாத்து முறையை பண்ணலாம். கவாத்து முறை பண்ணி தேவையான அளவு, அதாவது உரம் மேலாண்மை வந்து நம்ம பண்ணணும். தொழு உரமிடுதல் போன்ற முறைகளை நம்ம பண்ணி மண் வைத்து நம்ம மூடி விட்டு விடும். உரம் மேலாண்மை வந்து நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா
1: இப்போ உரம் மேலாண்மை, நீர் மேலாண்மை எல்லாமே இல்லையா, தண்ணி வந்து ரொம்ப அளவா அந்த நேரத்தில் மட்டும்
0: கொடுக்கணும். ஏன்னா அதிகமாக கொடுத்தோன்னா அதோட வெஜிடேட்டிவ் குரோத்னு சொல்லுவோம், தாவரத்தோட வளர்ச்சி மட்டும்தான் நமக்கு அதிகமாக வந்துடும்.
1: அதே மாதிரி உரங்கள் வந்து அந்த அளவு தான் கொடுக்கணும்.
0: ஆமாம், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம கொடுக்கணும், அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 6-7 நாட்களுக்கு அப்புறம் இன்னொரு லைட்டான இரிகேஷன் கொடுத்துட்டோன்னா 2 to 2.5 மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபுல்லாக ஃப்ளவரிங் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஏப்ரல் மே மாதத்தில் நம்ம இரிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டோன்னா நவம்பர் டிசம்பரில் நம்ம பழங்கள் வந்து முதிர்ச்சி அடைந்து வின்டர் சீசன், அதாவது குளிர்கால நேரத்தில் நம்மளுக்கு கொய்யாவை அறுவடை செய்யலாம். பொதுவாக நம்ம சூரிய ஒளிக்கு ஏற்றாற்போல் தான் அதோட கிளைகள் வந்து நம்மளுக்கு வளரும், எரக்ட் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற பிரான்ச்சஸ்லாம் நம்மளுக்கு பழங்கள் செட் ஆகிறது வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம கொய்யா பழத்தில் பெண்டிங் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னா, வெயிட்டான அதாவது கனமுள்ள ஒரு கல்லையோ மண் இருக்கிற ஒரு பையையோ கட்டி விட்டுறது தான் அந்த பிரான்ச்சஸில், தரைக்கு கிடைமட்டமாக நம்ம கொடுக்கறது தான். அப்படி கொடுத்தோன்னா கொடுக்கவும் செய்யணும்.
1: அது எப்போ அந்த
0: நுனிய கிள்ளியும் விட
1: வர்ற நேரத்துலயா, இல்லை கொஞ்சம் நல்ல முதிர்ச்சி அடைந்த கிளைகள்னா அது ஒடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
0: அதான் எரக்ட் பிரான்ச்சஸாக இருக்கிறத மட்டும் நம்ம,
1: அது மட்டும்
0: அதை மட்டும் நம்ம பண்ணோம்னா இதாக இருக்கும். அதாவது நம்ம நுனியையும் கிள்ளி விடணும். நுனியை ஏன் கிள்ளி விடுறோன்னா, தாவரத்தில் பொதுவாக ஆக்சின் சொல்கிற அந்த வளர்ச்சி ஊக்கி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நுனியில் வந்து நுனி ஆதிக்கத்தை ஏற்படுத்துது. அந்த நுனியை கிள்ளி விடுறதுனால நம்மளுக்கு பக்க கிளைகள் வந்து அதிகமாக
1: உருவாகுது.
0: அந்த பக்க கிளைகள்ல இருந்தால் நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு நிறையாவும் கிடைக்கும், மகசூலும் அதிகமாக இருக்கும். நம்ம விவசாயிகள்லாம் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம உற்பத்தி பண்ணுற காலத்தை பொறுத்தும் கொய்யாவோட அந்த குவாலிட்டி வந்து இருக்கு. இப்போ வின்டர் சீசன் குளிர்காலத்தில் இருக்க கொய்யாவை வந்து ரெய்னி சீசன் மழைக்காலத்தில் கிடைக்கிற கொய்யாவை விட சிறந்ததாக வந்து நம்மளுக்கு இருக்கு, சுவையாகவும் இருக்குது.
1: அப்போ மழை காலத்தில் வந்து அது தண்ணி தேங்கக்கூடாது, அதனால தண்ணி மழை காலத்தில் விளையிற அந்த கொய்யா வந்து தரமானதாக இருக்காது.
0: தரமானதாக இருக்காது. அதனால தான் இந்த வேர்க்காவாத்து பண்ணோன்னா ஏப்ரல் மேல இந்த இரிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நவம்பர் டிசம்பரில் நல்லா குவாலிட்டியான கொய்யா வந்து நம்மளுக்கு கிடைக்கும், மார்க்கெட்டில் அதிகமான ப்ரைஸ் ஃபிக்சேஷனும் பண்ணிக்கலாம். வேற பார்த்தீங்கன்னா நம்ம கம்பமேட்டு பகுதியில் மிக ஃபேமஸாக இருக்கிற கிரேப்ஸ், அதாவது திராட்சை பழம். திராட்சை பழ உற்பத்தியில் பார்த்தோன்னா நம்ம இந்த ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, அதாவது 2 வருடத்தில் 5 பருவங்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது.
1: எப்படி அந்த திராட்சையில
0: ஃபைவ் க்ராப் ஏரியான்னு சொல்லுவோம் மேம்,
1: நிறைய வகைகள் இருக்கு இல்லையா, கருப்பு திராட்சை,
0: பன்னீர் திராட்சை வந்து நம்ம கம்பமேட்டு பகுதிகளில் அதிகமாக பண்ணுறாங்க. இப்போ அதை டிலே பண்ணணும்னா நம்ம சிவியர் ப்ரூனிங் சொல்லுவாங்க, அதாவது கவாத்து முறையை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அதோட சீசன் வந்து டிலே ஆகுது. இப்போ நம்ம விவசாயிகள் பண்ணியிருப்பாங்க, அதோட சிவியர் ப்ரூனிங் பண்ணனால நம்மளுக்கு இப்போ சீசன் வந்து தள்ளி போகுது பன்னீர் திராட்சையில். இப்போ பார்த்தோன்னா நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காரு, அதாவது ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். இந்த குறளின் மூலமாக நம்மளுக்கு காலத்தையும் இடத்தையும் அறிந்து செஞ்சோன்னா நம்
1: நல்ல மகசூல்
0: நல்ல மகசூலும் வெற்றியும் பெறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விவசாயிகளுக்கு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை பருவமில்லா காலத்தில் காய்கறி பழங்கள் உற்பத்தி குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை அறிவியல் கல்லூரி தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: நேரம் 7:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, மண்ணும் மணியும்.

டெம்பரேச்சர் எல்லாம் பார்ப்பாங்க, அதுக்கு தேவையான கிருமிகள் அட்டாச் ஆகாமல் அதுக்கு தேவையான சில மருந்துகள்லாம் அது இது பண்ணி வச்சிருப்பாங்க. ரெண்டு ஸ்டேஜ் தோல் உறுப்பு அவங்ககிட்ட இருக்கும், தமிழில் சொன்னால் தோல் உறுப்பு, இரண்டு தோல் உறுப்பு அவங்ககிட்ட இருக்கும். மூன்றாவது ரெண்டாவது ஸ்டேஜ் முடியிற தருவாயில் நம்மகிட்ட இருக்கும் கொடுப்பாங்க. இன்னைக்கு நைட்டு வருதுண்டா அவங்க சொல்லிடுவாங்க, ஆனால் இன்னைக்கு நீங்கள் காலையில் ஃபீடிங் வைங்க இல்லை ஈவினிங் வைங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதுலேருந்து நம்ம ஃபீடிங் கொடுத்துக்கலாம். அவங்க வந்து ரொம்ப அந்த குலையை வந்து ஷாப்பிங் பண்ணிடுவாங்க, பாயிண்ட் ஷாப்பிங் ரொம்ப நுணுக்கமாக கட் பண்ணி அதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பேப்பர் ரோலில் சுற்றி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது மூணு நாள் நம்மகிட்ட வளர ஒரு ரெண்டு ஃபீடிங் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம ஷெட்டில் வந்துட்டு ரேக் அடிச்சிருப்போம் அந்த பெட்டு, அதை வந்து நம்ம பேப்பர் ரோல்லாம் போட்டு ஃபீடிங் கூட கூட புழுவினுடைய வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம தேவையான இட வசதிகளை நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்டே இருக்கணும். அது அந்தந்த ஸ்டேஜில் அந்த கால அட்டவணை வந்து நம்ம அதிகாரிகள் சொல்லி கொடுத்துருவாங்க. இது வந்து முழுக்க முழுக்க தோட்டம் வந்து 60% சுத்தமாக இருக்கணும். அந்த மல்பெரியோட தோட்டம் 60% ஃபர்ஸ்ட் சுத்தமாக இருக்கணும். செடியை நட்டுட்டோம், மனைக்கூடம் கட்டிட்டோம், புழு வளர்த்தம்ன்றக்கூடாது. அந்த செடியை வளர்க்குறதுக்கு அவங்க சொல்கிற மெத்தடுகள் இருக்கு. 5:3:2 சொல்லுவாங்க. 5 அடி கேப்பு, 3 அடி கேப்பு இருக்கும். அந்த 3 அடி கேப்பில் 2 அடிக்கு 1 நாற்று நடணும். அடுத்து 5 அடி கேப்பு இருக்கும். ஏன்னா அந்த 5 அடி கேப்பில் உழவு அடிக்கிறதுக்கு வண்டி இருக்கணும். செடி ஸ்டீம் வளர வளர காத்தோட்டங்கள் இருக்கணும். காற்று உள்ளே போகலாட்டி செடி பழுத்து கீழே உதிர்ந்துரும். இதெல்லாம் நம்ம பராமரிக்கணும். தேவையில்லாத ஸ்டிம்புகள் வந்து அதெல்லாம் இது பண்ணணும், வெட்டி விட்டுறணும். அப்போ தான் அந்த கிளைகள் கரெக்டாக மேலே வரும், இல்லாட்டி கீழே வந்து சத்தப்புறம் இழுத்துக்கிறோம், மேலே கம்மியாயிரும். இந்த மாதிரிலாம் இருக்கு. நாங்கள் வந்து மல்பெரி செடியை பொறுத்த வரைக்கும் உரம் என்பது வந்து ஒரு ஏக்கருக்கு 5 டன்னுலேருந்து 8 டன்னு வருஷத்துக்கு 2 தடவை கொடுக்கலாம், 1 தடவை கொடுக்கலாம், அவங்க வசதியை பொறுத்து கொடுக்கணும். சரிங்களா? இது வந்து நம்ம எப்பண்டா ஆரம்ப செடி வளர்க்குற மாதிரி இருக்கு. கட் பண்ணி ரூமிங் போகுதில்லை, இப்போ அந்த ஆரம்பத்தில் நம்ம கட் பண்ணிட்டோம்டா, அடுத்தே நம்ம அதை உழவடிக்கணும். ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம தொழு உரத்தை கொடுத்துடணும். தொழு உரம் கொடுத்து ஒரு 15 நாள் கழிச்சுதான் நல்லா தண்ணி பாய்ச்சிடணும். தொழு உரம் கூட தண்ணி பாய்ச்சிட்டு 15 நாள் கழித்து நம்ம ஒரு ஏக்கருக்கு பொட்டாஸ் வந்து ஒரு 30 கிலோ, டிஏபி ஒரு 50 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் ஒரு 25 கிலோ, அம்மோனியம் சல்ஃபேட் ஒரு 30 கிலோ, இப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம அதை கொடுக்கணும். இது எல்லாமே நம்ம அந்த தொழு உரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுக்கும், இதுக்கு செடிக்கு தேவையானதை எடுத்து கொடுக்கும். அப்போ வந்து அந்த இலைகள் வந்து நல்ல கருகருண்டு நல்ல பசப்பு தன்மையாக சத்தாக வளரணும். 60% தோட்டத்தில் தான் இருக்குது விஷயம். இங்கே நல்லா இருந்தாத்தேன், தலை நல்லா இருந்தாத்தேன், புழுவு அங்கே நல்லா இருக்கும். புழுவு நல்லா இருந்தாத்தேன் நோய் தாக்குதல் இல்லாமல் கூடு நல்லா பெருசாக இருக்கும். எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கக்குன்னு அதிகபட்சம் 2 கிராம் இருக்கணும், இல்லாட்டி 1.25 கிராமால் இருக்கணும். ஒரு கக்குன்னு வந்து இவ்வளோ எடை போட்டு பார்ப்பாங்க. அந்த இது இருந்தாத்தையும் நல்ல ரேட்டு கிடைக்கும் அங்கே மார்க்கெட்டில், இ மார்க்கெட்டில். நம்ம வந்து மல்பெரி செடி வந்து இப்போ மற்ற கிராப்புக்கெல்லாம் நம்ம ஒரு தடவை தான் உழவு ஓட்டுவோம். இது வந்து நம்ம கரெக்டாக 45 நாள் 50 நாள் ஒரு கிராப் எடுத்துருவோம், அப்படியே உழவு ஓட்டிடுவோம். அந்த புல் வந்து கொஞ்சம் வரும்போதே வந்துட்டு 50 நாளில் நம்ம புல் ஆர்டர் பண்ணிடுவோம். அடுத்து இங்கே வந்து ஒரு 12 நாளில் ஏற அந்த ஃபீடி அந்த 1 ஏக்கர் காலியாயிரும். அப்போ நமக்கு அவ்வளவு தேவையில்லாத களப்புல்கள் வராது. அப்படியே வந்தாலும் இலை பெருசாயிட்டாலும் இது அமிங்கிரும். அதுகளை எடுத்து நம்ம ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டுக்கலாம். இந்த மல்பெரி இலையில இன்னொன்று என்னடா, பட்டுக்கூடு மட்டும் நம்ம தயாரிக்கல. மல்பெரி இலை என்பது மருத்துவ குணம் உள்ளது. இதில் வரக்கூடிய அந்த இலைகள் இருக்குல்ல, இதவே நம்ம கட் பண்ணி காய வச்சு பவுடர் ஆக்கி டீ குடிக்கலாம். மல்பெரி இலையில் அது கல்லீரல் மற்ற சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணும். ரெண்டாவது அந்த பழங்கள் இருக்குல்ல, இருக்கிற பழங்கள்லேயே ப்ரோட்டீன் நிறைந்தது, அதுதான் கால்சியம் மக்னீசியம் எல்லாமே அதில் இருக்குது. அந்த பழங்கள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஐரோப்பா கண்டத்தில் கூட இதை ஒரு பானமாகவே குடிக்கிறாங்க. இந்த மல்பெரி பழத்தில் ஜூஸாகவும் எடுக்கிறாங்க, பவுடராகவும் எடுக்கிறாங்க. இப்போ அருமையாக இருக்கும். பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மி. அதாவது வந்து மற்ற கிராப்புக்கும் இந்த மல்பெரி இலைக்குமே வந்துட்டு என்னென்னா நோய் தாக்குதல் அவ்வளோ தூரம் வராது. எப்போ வரும்டா, பனி காலத்தில் அந்த ஒரு புழு அந்த இலையை சாப்பிட வரும். வெயில் காலத்தில் எந்த காரணத்தை கொண்டு வராது, அந்த வெள்ளைப்பூச்சி வரும். அதுக்கு வந்து நம்ம லைட்டாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிக்கிறலாம். ரொம்ப இந்த ரோக்கர் அதுதுன்ற அடிக்கக்கூடாது இதுக்கு. அதாவது சாமியோட கருவறை எவ்வளோ முக்கியமோ நம்ம தோட்டமும் மனைக்கூடமும் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். எவ்வளோ சுத்தமாக நம்ம ஹைஜீனிக்காக இருக்கணுமோ அவ்வளோ சுத்தமாக இருந்தால் அதனுடைய வருமானம் அதனுடைய இது நமக்கு ஈல்டு கிடைக்கும். கூடாரத்தை வந்து இளம்புழு வர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து உள்ள வந்து ஒரு 50 நீளம் 20 அடி அகலம் ஒரு 15 அடி உயரத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 2 to 3 கிலோ சுண்ணாம்பு, மேக்சிமம் 5 கிலோ சுண்ணாம்பு கூட வச்சுக்கலாம் அதிகபட்சம், 2 கிலோ இல்லாட்டி 2.5 கிலோ பிளீச்சிங் பவுடர் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இத்தனை லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் சுண்ணாம்புல ஸ்ப்ரே பண்ணணும். ஷெட்டுக்கு உள்ள மனைக்கூடத்துக்கு உள்ள வெளியில சுத்தி 4 பக்கம் சுவர்களும் அடிச்சிடணும். அடுத்து பிளீச்சிங் பவுடர் கொஞ்சம் நேரம் டைமிங் எடுத்து கொடுக்கணும். அப்போ அதில் இருக்கிற வைரஸ் சில தீமை செய்யக்கூடிய ஃபேக்டரியாஸ் எல்லாமே வந்து இறந்து போயிடும். அப்போ அந்த ரூமை வந்து நல்லா அடைச்சி வச்சிடணும். அடைச்சி வச்சு ரொம்ப பக்குவமாக வச்சிருக்கணும். புழு வர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இதை கிளீன் பண்ணிடணும். புழு வந்ததுக்கு அப்புறம்
மரமும் அதனுடைய மழை காலத்துல உள்ள கூலிங் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துக்கிறோம், ஹீட் எவ்வளவு கொடுக்கணும்னு பாத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணாலே வந்துட்டு

0: இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் பட்டு வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் பள்ளப்பட்டி அமட்சியாபுரம் எம் சீனிராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்களின் நிறைவு பகுதி கேட்கலாம்.
1: புழு வந்து எப்பயுமே முட்டையிலிருந்து வெளியிடும் போது ஐந்து வகையான ஸ்டேஜ் இருக்கு. பருவங்கள் முதல் இரண்டு பருவம் அவங்ககிட்ட இருக்கும். முட்டையிலிருந்து அந்த புழு வெளியில வர்றதுக்கு அவங்க ரொம்ப கூலிங்க

சத்தான உணவுகள், சத்தான உணவுனா குலையில நல்லா சுத்தமா கொண்டு வந்து உள்ள வந்து எடுத்துட்டு வந்து தலையில ஒரு புழுவுக்கு சாப்பிட்டு ஒரு புழுவுக்கு சாப்பிடாமல் வைக்க கூடாது. ஈவனா கரெக்டா வச்சோம்னா நல்லா சாப்பிட்டு நல்லா தரமா வளரும். அதாவது வந்து காலையில 7 to 8 மணிக்குள்ள கொடுக்கணும், கொடுக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் வந்துட்டு நம்ம கூலிங் டைம்ல தான் அந்த ஃபீடிங் வைக்கணும், 4 to 5, 5 to 6 இப்படி வச்சுக்கலாம். அவங்க அவங்க விருப்பத்தை பொறுத்து டைமிங் பொறுத்து வச்சுக்கலாம். இடைவெளி குறைஞ்சது 8 மணி நேரமாவது கேப் இருக்கணும், 6 மணி நேரம் 8 மணி நேரம் கேப் இருக்கணும். ரெண்டு நேரம் இந்த ஒரு நாளைக்கு ரெண்டே வேலை தான். இது வந்து பனிக்காலத்தில் பனி அதிகமாக இருக்கிறனா அவங்க என்ன செய்யணும், ஈவினிங் 6 மணிக்கு எடுத்துட்டு போய் தலையை உள்ள ரூமுக்குள்ளே வச்சு ஈர துணியை வச்சு நல்லா காட்டன் துணியை போட்டு சுற்றி வச்சுக்கிடுவோம். காலையில் ஏர்லியாக கொடுத்துக்கிடுவோம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். மாசம் மாசம் அதை கிளீன் பண்ணணும். இன்னைக்கு நான் கிளீன் பண்ணுறேன்டா, புழு வந்துருச்சுடா, இதுல 21 நாள் அந்த கூடு போயிடுச்சுன்னா அதுல இருந்து அந்த வேஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த தலையோட வேஸ்டேஜ் எல்லாம் அங்க இருக்கும். அந்த புழுவோட கழிவுகள் இருக்கும், பட்டுப்புழு அந்த மல்பெரி இலைய சாப்பிட்டுட்டு அந்த ஸ்டெம் அந்த இதெல்லாம் இருக்கும். அதை பூராமே நம்ம அப்புறப்படுத்தணும். அதை எடுத்துட்டு போய் நம்ம தீ வச்சு எரிக்க கூடாது. அதை ஒரு கிடங்கு குழிக்குள்ள போட்டு மூடி வச்சணும். அது உரமாயி அதையே எடுத்து நம்ம உரமா போட்டுக்கலாம். இதுல எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது. அதே மாதிரி தலை அங்க மிச்சமா இருந்தாலும் கூட ஆட்டுக்கு கொடுத்துக்கலாம். ஆட்டு பண்ண வளர்த்துக்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபார்மிங் பண்றேன் நான், ஆடு மாடு கோழி வளர்க்குறேன். இதவே நம்ம அப்படியே ஆட்டு கொடுத்துக்கலாம், மாட்டு கொடுத்துக்கலாம், நல்ல புரோட்டீனா இருக்கும், நல்லா இருக்கும். மழைக்காலம் பனிக்காலத்துல வந்துட்டு சுண்ணாம்பு கட்டி நோயின் ஒன்று வரும். அதுக்கு வந்து அதுக்கு வர்றது காரணமே என்னென்னா, தலையும் கூலிங்கா இருக்கும், ரூமும் கூலிங்கா இருக்கும், வரக்கூடிய காத்து வெளியிலையும் கூலிங்கா இருக்கும். அப்ப அதிகமாக குளிர் நம்மளே நடுங்குவோம், அந்த புழுவுக்கும் அந்த இது வரும். அதுக்கு வந்து நம்ம உள்ள வந்து டெம்பரேச்சர் அந்த பழைய குண்டு பல்ப்புன்னு சொல்லுவோம், 200 வாட்ஸ் பல்ப்பு போடலாம், அது ஒரு மெத்தேடு. அப்புறம் நம்ம கறிக்கொட்டைய மண்பானைகள்ல வந்துட்டு வெளியிலேயே வச்சு புகை வர விடாம அதை வந்து தீ போட்டு அதை வந்து எடுத்து வந்து சைட்ல வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேல வந்து சுண்ணாம்பு வந்து ஹீட்டு கொடுக்கக்கூடியது, சுண்ணாம்பு பவுடர். அந்த சுண்ணாம்பு பவுடர்னா வெளியில கெமிக்கல் பெயிண்ட் அந்த மாதிரி கிடையாது. இது கல் வந்து இந்த சில இடத்துல கல் பழைய மெத்தடில் இருக்குல்ல, அவங்க கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து பட்டு வளர்ச்சித்துறையிலேருந்தே வந்துட்டு இந்த சுண்ணாம்பு அவங்களே தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அது நம்ம காசு போட்டு வாங்கிக்கிறணும். அதை வந்து நம்ம தூவி விட்டு அது நம்ம கொஞ்சம் நோய் வராமல் பாதுகாப்பு பண்ணி விட்டு அந்த சுண்ணாம்பு கட்டி நோய் வர விடாமல் தடுத்துக்கிறலாம். அந்த மாதிரி இருக்கு. எங்கிட்ட வரும்போது அந்த 3வது ஸ்டேஜ் சொன்னேன் பாருங்க, 3வது ஸ்டேஜில் 3 நாள் ஏற சாப்பிடும், 1 நாளைக்கு 6 ஃபீடிங், 6 உணவு சாப்பிட்டு 1 நாள் தோல் உரிக்கும். அந்த தோல் உரிப்பு முடிஞ்சுன்னா அடுத்து ஒரு அதுக்கு ஒரு அந்த தோல் உரிப்பு முடிஞ்சால் உடம்புல புண்ணாக இருக்கும், அதுக்கு ஒரு கூலிங்காக இருக்குது, ஒரு பவுடர் இருக்குது, கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. அதை வந்து அதுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டோம்னா அது நல்லாயிரும். அடுத்து ஒரு 3 நாள் 6 நாள் அடுத்து ஒரு 3 நாள் 6 ஃபீடிங் சாப்பிட்டு அதுக்கடுத்து 48 மணி நேரம் தோல் உரிக்கும், சரிங்களா? 48 மணி நேரம் 2 நாளைக்கு பாம்பு எப்படி சட்டையை கழட்டும் அதே மாதிரி கழட்டிடும். அடுத்த ஸ்டேஜ் அப்போ புழு வந்து முதிர்ச்சிக்கு வந்துடும். அந்த லாஸ்ட் 6 நாள் சாப்பிட சாப்பிட நல்லா வளர்ந்து வந்துடும். வளர்ந்து வந்து அந்த லாஸ்ட் 6 நாள்னா ஒரு நாளைக்கு 2 ஃபீடிங்னா 12வது ஃபீடிங் சாப்பிட்டேனவே அந்த புழு வந்து ஒரு சிம்டம்ஸ் காட்டும். அது சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே அந்த மல்பெரியலை சாப்பிட்டு ஒரு திரவமாக மாறும், நிக்கோட்டின் சொல்லுவாங்க. அது அந்த புழு வந்து பசபசன்னு உள்ள உடம்புக்குள்ள இருக்கும். அது வந்து என்ன செய்யும்டா, நூலாக மாறும், கோல்டு கலரில் வரும். கோல்டு கலரில் வந்தேனே அது என்ன ஆகும்டா, இற சாப்பிடாது. அது திடீர் தென்னையில வந்து ரேக் அடிச்சிடும். இப்ப 20 அடி அகல இருக்கு, அதுக்குள்ள வந்து 5 அடி கேப் நடுவுல இருக்கும், இங்கிட்டு மீதி 15 இருக்குல்ல, லாஸ்ட்ல 2.5 போயிரும், 5 அடி போயிரும், மீதி 10 அடி இருக்குல்ல, அந்த 10 அடி 5 அடிக்கு அகலத்துல ரேக் இருக்கும். இப்படி ஒரு லைன் இருக்கும், இப்படி ஒரு லைன் இருக்கும். அந்த 5 அடிக்குள்ள வந்துட்டு இந்த 50 அடி நீளத்துல 45 அடி உள்ள ரேக் இருக்கும். அதுல வந்து நம்ம புல்ல பேப்பர் வச்சு அப்படியே ஒரு 6 ரேக் வச்சிருவோம். இத்தனை ஸ்கொயர் பிட்ல கணக்கு இருக்கு. புழு வந்து கூடு கட்டுற வருதுன்னா இற சாப்பிடாது, அது தலை தூக்கி அப்படியே ஒரு சிம்டம்ஸ் காட்டும். அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படியே வாயில இருந்து உமிழ் நீர் அந்த சாப்பிட்ட இறைகள் வாய் வழியா வந்து நூல் வெளியில போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது ஒருத்தர் சிம்டம்ஸ் தெரியும், அந்த நெற்றிக்காயை எடுத்து நம்ம அது ஒரு 100%க்கு 10% வந்துட்டாலே வந்து பருவத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். ஃபீடிங் நுப்பாட்டிடணும். அப்படி அந்த நெற்றிக்காய்ன்றதை வந்து நம்ம எப்பயும் போல கிளீன் பண்ணி வச்சிருப்போம். அந்த நெற்றிக்காயை ஒரு தடவை யூஸ் பண்ணது திரும்ப போய் நம்ம ஒரு தொட்டி கட்டியிருப்போம், அதுல வந்து பிளீச்சிங் பவுடர் இவ்வளவு போட்டு இவ்வளவு மணி நேரம் ஊற வைக்கணும் கணக்கு இருக்கு. அந்த மெத்தேட ஃபாலோ பண்ணிட்டு வெயில காய வச்சு அந்த நெற்றிக்காயை கொண்டு வந்து அந்த பெட்டில் வந்து நம்ம விரிச்சு வச்சுட்டோம் அழகா வந்துட்டு அதுல ஏறிடுவாங்க. கரெக்டா அந்த நெற்றிக்காயில கண்ணு கண்ணா இருக்கும். அந்த நெற்றிக்காயில ஏறி அவங்களே ஸ்பின்னிங், அதுல வந்து சில இப்படி லேயர் லேயர்லாம் இருக்கும், அதுல ஏறி அது கூடு கட்டிடும். அது கட்டி
மூணு நாள் கக்கும் கூடு கட்டும். நாலாவது நாள் அந்த பெட்ல இருந்து எடுத்து நம்ம கீழே இறக்கி வச்சிடணும், தூசி ஏதாலும் புழு டேமேஜ் எடுத்து கிளீன் பண்ணி கீழே வச்சுட்டு. அஞ்சாவது நாள் கூடை நம்ம ஆளி விட்டு எடுத்து நம்மளே பறிச்சு சுத்தமாக கிளீன் பண்ணி ஆறாவது நாள் மார்க்கெட்டுக்கு போயிடலாம். ஆறாவது நாள் நம்ம மார்க்கெட்டு கொண்டு போக தவறு நாள், ஏதாவது கவர்மெண்ட் சூழ்நிலையா இருக்கலாம், லீவா இருக்கலாம், மார்க்கெட்டிங்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னு வைங்க, நம்ம வந்து அதை வந்து வைக்கிறோன்னு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம வெயிட் பண்ணி வைக்கலாம்.

0: நம்ம ரூம்ல அதையுமே காத்தோட்டமாத்தே வைக்கணும். அதுக்கு உயிர் இருக்கு, கூடுக்குள்ள வந்து உயிர் புழு இருக்கும். அந்த புழு கூடு கட்டி முடிச்சுட்டு சிறுசாயிரும், லார்வாயிரும். அப்ப வந்து நம்ம அதை காத்தோட்டமாத்தே அதை ஃப்ரீயாத்தே வச்சிருக்கணும். அதை கொண்டு ஒரு மூணு நாள் வைக்கலாம் நம்மகிட்ட. அதுக்கு மேல இருந்துச்சுன்னா 4 டேஸ்ல இருந்து 7 டேஸ்க்குள்ள அதான் ஓட்டை போட்டு வெளியில வந்து அது ஒரு முட்டையிட ஆரம்பிச்சிடும். ஆண்பூச்சி பெண்பூச்சி ரெண்டு கிராஸ் பண்ணிரும் சரிங்களா. அப்ப அந்த கூடு வந்து வேஸ்டேஜ் தான், டோட்டல் வேஸ்ட், எதுக்குமே யூஸ் ஆகாது. அதுக்கடையில் நம்ம மார்க்கெட்டிங் கொடுத்துடணும். அந்த மாதிரி இருக்கு. கூடு வந்து நம்ம தேனிலையும் அரசு கொள்முதல் பண்ணது, ஒசூர் கொண்டு போகலாம், ராம்நகர் கொண்டு போகலாம். அதாவது வந்து இந்தியாவுக்கே வந்து மத்திய பட்டு ஹெட் குவார்டர்ஸ் வந்து கர்நாடகா தான். அங்கே வந்து ஒரு நாளைக்கு வந்து டன்னு கணக்கில் வந்துக்கிட்டு இருக்கு, 100 டன்னு 150 டன்னு அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கு. டோட்டல் இந்த சவுத்துல இருந்து போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் முதல் மாவட்டமாக இருக்கு, பட்டுப்புழு வளர்ப்பில் முதல் மாவட்டமாக இருக்கு. முதல் சிஎம் அவார்டு வாங்கியிருக்கிறோம், முன்னோடி விவசாயிகள் இருக்கிறோம். இங்கே இருக்கிற கர்நாடகாவில் தேனி கக்குன்னு வந்திருக்கா, தமிழ்நாடு கக்குன்னு வந்திருக்கான்னு கேட்பாங்க. நல்ல ஒரு ரேட்டு போகும், நல்லா கெட்டியா இருக்கும். 50,000 போட்டிருக்கேன், 30,000 போட்டிருக்கேன். மாசம் நான் 30,000 குறைஞ்சு போட்டதில்லை. விலை குறைந்தாலோ, என் தோட்டத்தில் பராமரிப்பு குறைந்தாலோ, ஈல்டு கம்மியாகும் போது 30,000 குறைஞ்சு போடலை. இப்போ 50,000 போட்டால் ஒரு 15,000 நம்ம செலவு வந்துடும். தோட்ட பராமரிப்பு, மனைக்கூட பராமரிப்பு, நமக்கு தேவையானது வீட்டுக்கு. மீதி 35,000 நமக்கு லாபம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் இது மட்டும் பண்ணலை, இது கூட சேர்த்து நான் நாட்டுக்கோழி வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. வீட்டில் வந்து நல்லா உதவியாக பண்ணுறாங்க. சீசன் மாதிரி வருங்களா, மானா வெளியில நெல் கம்பு சிறுதானியங்கள் சீசன் மாதிரி கொண்டு போயிட்டு அது வந்து அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தான். வயல்ட அது நெல்லுத்தே நட முடியும், அது நம்ம உணவுக்காக வச்சுக்கிறோம். காய்கறிகளுக்கு தனியாக வச்சுக்கிறேன், அதெல்லாம் ரெண்டாவது மூணாவது ஆப்ஷனாக கொண்டு போயிட்டேன். செரிகல்ச்சருக்கு பட்டு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றிகளையும் கூடி நன்றிங்க.
0: நன்றி, வணக்கம் ஐயா.
2: மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் இதுவரை பட்டு வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் பல்லப்பட்டி அவச்சியாபுரம் எம் சீனிராஜ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். தொடர்வது திரைப்பட பாடல்.

0: தொடர்வது வேளாண் தகவல்.
1: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் நடவு முறை, துவரை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தெரிந்து கொள்வோம். பயர் வகை பயிர்களில் துவரை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. துவரையில் 22% புரத சத்து உள்ளது. இந்த புரத சத்து தானிய பயிர்களின் புரத சத்தை காட்டிலும் 3 மடங்கு அதிகம். துவரை மானாவாரியில் சாகுபடி செய்யப்படுவதால் வறட்சியால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. துவரையில் நாற்றுகள் தயார் செய்து நடும் முறை பிரபலப்படுத்தப்பட்டு வருகின்றது. நடவு முறையில் மழை தாமதமானாலும் குறித்த நேரத்தில் பயிர் செய்ய முடியும். துவரை நடவு அதிக ஆழத்தில் செய்யப்படுவதால் வேர் வளர்ச்சி காணப்பட்டு பயிர் வறட்சியை தாங்கி வளர வழி ஏற்படுகிறது. வைகாசி பட்டம் அதாவது மே ஜூன் மாதம், ஆடிப்பட்டம் ஜூலை போன்ற பருவ காலங்களில் துவரையை பயிரிட வேண்டும். விதைப்பதற்கு சான்றிதழ் பெற்ற சுமார் 90% முளைப்பு திறன் உள்ள விதைகளையே பயன்படுத்த வேண்டும். ஹெக்டேர் நடவு முறையில் சாகுபடி செய்ய சுமார் 2.5 கிலோ விதை போதுமானது. சாதாரண முறையில் விதைக்க 1 ஹெக்டேருக்கு 25 கிலோ விதை தேவைப்படும். 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் கால்சியம் குளோரைடை கலந்த பின் விதைகளை அந்த கலவையில் 1 மணி நேரம் ஊற வைத்து பின் 7 மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். இவ்வாறு விதைகளை கடினப்படுத்துவதன் மூலம் செல்லின் புரோட்டோபிளாசம் கடினப்படுத்தப்பட்டு நீரை கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும். இதனால் விதைகளின் முளைப்பு திறனும் பயிர் வளர்ச்சி பெற்று அதிக விளைச்சல் பெற வழிவகுக்கும். கடினப்படுத்தப்பட்ட விதையை 100 கிராம் ரைசோபியம் நுண்ணுயிர் கலவை மற்றும் 100 மில்லி லிட்டர் சூடில்லாத அரிசி கஞ்சியுடன் நன்கு கலந்து 15 நிமிடம் நிழலில் உலர வைத்து விதைக்க வேண்டும். நுண்ணுயிர் கலந்த விதைகளை உடனே விதைக்க வேண்டும். 98 குழி கொண்ட குழித்தட்டில் தென்னை நார்கழிவு நிரப்பி விதை நேர்த்தி செய்து விதைகளை 1 குழிக்கு 1 விதை என்ற அளவில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைத்து பின் தென்னை நார்கழிவு மூலம் விதைகளை மூட வேண்டும். இவ்வாறு விதைப்பு செய்யப்பட்ட குழித்தட்டுகளை நிழலான இடத்தில் வைத்து தண்ணீர் தெளித்து பாதுகாக்க வேண்டும். நன்கு பராமரிக்கப்பட்ட செடிகளை 15-20 நாளில் நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். நடுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு இளம் வெயிலில் நாற்றுகளை வைத்து கடினப்படுத்திய பின் நடவு செய்ய வேண்டும். பாலித்தீன் பை முறையில் மணல், மண், எரு ஆகியவற்றை சம அளவில் கலந்து 6-4 அளவுள்ள 200 மைக்ரான் பாலித்தீன் பைகளில் நிரப்பி விதைக்க பயன்படுத்த வேண்டும். 1 பைக்கு 1 விதை என்ற அளவில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைத்து ஒவ்வொரு நாளும் தண்ணீர் தெளித்து பாதுகாத்து வைக்க வேண்டும். இவ்வாறு விதைப்பு செய்யப்பட்ட பைகளை நிழலான இடங்களில் வைத்து 30-40 நாட்களுக்கு முன்பு இளம் வெயிலில் நாற்றுகளை வைத்து கடினப்படுத்தி பின்பு நடவு செய்ய வேண்டும். வடிகால் வசதி கொண்ட

0: செம்மண் அல்லது வண்டல் மண் நிலங்கள் துவரை சாகுபடி செய்ய மிகவும் ஏற்றது. துவரை நடவு செய்வதற்கு 3 வாரங்களுக்கு முன்பே நன்கு மக்கிய எருவை ஹெக்டேருக்கு 12.5 டன் அல்லது மண்புழு உரம் ஹெக்டேருக்கு 5 டன் என்ற அளவில் இட வேண்டும். மானாவாரியில் தனிப்பயிர் சாகுபடிக்கு 15 சதுர சென்டிமீட்டர் அளவுள்ள குழிகளை 5-க்கு 3 இடைவெளியிலும், ஊடுபயிர் சாகுபடி செய்யும் இடங்களில் 6-க்கு 3 என்ற இடைவெளியிலும் குழிகள் எடுக்க வேண்டும். நடவு செய்த 30ஆம் நாளில் மண் அடைக்கும் போது களைகளை 1 முறை எடுத்த பின் நீர் பாய்ச்ச வேண்டும். அல்லது நடவு செய்த 20ஆம் நாளில் களைக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி லிட்டர் கலந்து தெளிக்க வேண்டும். ஊடுபயிர் செய்யும் இடங்களில் நடவுக்கு முன் உளுந்து, பாசிப்பயிறு, அவரை, மொச்சை போன்ற பயிர்களை விதைத்து பிறகு துவரை நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். சோளத்தை ஊடுபயிராக செய்யும் பொழுது காய்ப்புழுவின் பாதிப்பு குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த தொழில்நுட்பத்தை கடைபிடிப்பதன் மூலம் மானாவாரியில் சாகுபடி செய்யும் துவரையில் அதிக மகசூல் லாபம் பெற முடியும்.
1: இதுவரை வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் நடவு முறை துவரை சாகுபடி குறித்து தகவல்கள் கேட்டோம்.

இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கும் மிஞ்சாது. உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கும் மிஞ்சாது. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன் பருத்தியில் சான்று அளிக்கப்பட்ட விதைகள் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை மதியிலே 1269 கிலோஹெட்ஸில் இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

சந்திப்பவர் சுதாகுமரன். பொது தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்ட திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024 ஆண்டு கொண்டுவரப்பட்ட பொது தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி பன்சோரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்ட திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும்

என்றும் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீ கிருஷ்ண தேவராயலு வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில் கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறுதேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் கூறினார். மக்களவையில் பொதுத்தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2018 ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் நதிகள் தேசிய சொத்து என்றும் எந்தவொரு மாநிலமும் தனி உரிமை கோர இயலாது என்றும் குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆற்றின் மேல்புறத்தில் அமைந்துள்ள எந்தவொரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மிக முக்கியமான பிரச்சினைகள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி பேசிய ஆளுநர் தமிழகத்தின் கலாச்சாரம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று கூறினார். மாணவர்களின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு கொண்டு வரும் திட்டங்களை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து வெற்றிகளிலும் தமிழக மாணவர்கள் இருக்க வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வெப்ப தாங்குதிறன் கொண்ட தமிழ்நாட்டை நோக்கி என்ற பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசுகையில் பேரிடர் முன்னெச்சரிக்கை ஆயத்த நிலை மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் முன்கூட்டியே தேவையான நிதி இருக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு சுழற்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை தயாரித்துள்ள தமிழ்நாடு மாநில வெப்ப செயல் திட்டம் நாட்டிலேயே மிகவும் விரிவான செயல் திட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தில் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இந்த பயிலரங்கில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹேங்ஸ்வாவில் நடைபெற்ற ஒரு போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:06.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான்

0: இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள்.
1: சரஸ்வதி நாராயணன் கல்லூரிக்கு எப்போ வந்தீங்க நீங்க?
2: சரஸ்வதி நாராயணன் கல்லூரி அந்த தாளாளர் பேரு திரு நாராயணன் செட்டியார் அவர்கள். அவங்க வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவங்க வந்து தம்பி இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு உடனே அந்த மாதிரி மானாமரில் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. சொன்னோடனே அவங்க நம்ம கல்லூரியில இப்ப ரிட்டையர்ட் ஆகிறாங்க, வந்து இப்போதைக்கு ஜாயின் பண்ணட்டும், அந்த நிரந்தர பணி வரும்போது தம்பியை வந்து நிரந்தர பணி ஆக்கிடுவோம், இப்ப வந்து இப்போதைக்கு கிளாஸ் எடுக்கட்டும்னு சொல்லி எங்க அப்பாட்ட சொல்லி மானாமரில இருந்த என்னையே இங்க வந்து 2001 சுயநிதி பிரிவுல வந்து
3: சத்தியமங்கலத்தில் நமக்கு சேர்ந்த ஒரு கிரெடிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாணவர்கள் எங்க இருந்தாலும் நம்மளை தேடி வந்து என்னை பார்த்து ஓரளவுக்கு நான் வச்சிருக்க மாட்டேன், அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால எங்க இருந்தாலும் என்னை தேடி வந்து பேசுற அளவுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் மாணவர்களை வச்சிருக்கேன். எங்க போனாலும் மாணவர் இருப்பாங்க, எனக்கு தெரியாது அந்த மாணவர், ஆனா அந்த மாணவர் வந்து என்னை தேடி வந்து ஐயா நல்லா இருக்கீங்களான்னு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆனா அந்த மாணவர் எனக்கு நான் எந்த வருஷம் படிச்சேன்னு நான் கேட்பேன். ஏன்னா நிறைய மாணவர்கள் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் உருவாக்கி வெளியே அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு எங்களுக்கு பார்ட் 1 தமிழ் இருக்கும். அப்ப எல்லா மேஜரையும் நான் பார்ப்பேன். பாட்டு ஒன்று பகுதி ஒன்று தமிழ் எடுக்கிறதுனால எல்லா மேஜர் மாணவர்களையும் நாங்கள் நேரடியாக சந்திச்சு அவனுக்கு வகுப்புகள் எடுக்கிறதுனால எங்களை எல்லா கல்லூரியில் எல்லா மாணவர்களுக்குமே தமிழ் ஆசிரியர்களை தெரியும். அந்த அளவில் நிறைய 1-2 மாணவர்கள் நிறையா மாணவர்கள் இன்னைக்கு பெரிய ரேங்க்ல இருக்காங்க, ஆனால் மரியாதையோடு இன்னைக்கு இருக்காங்க.
1: இப்போ நீங்கள் ஆசிரியர் பணியில் உங்களுக்கு ப்ரொமோஷன் எப்போ கிடச்சி?
2: நான் 2007 நிரந்தர பணியில் சேர்ந்தேன், 12 எங்களுக்கு. அடுத்த ப்ரொமோஷன் அசோசியேட் ப்ரொஃபஸர், அதாவது உதவி பேராசிரியராக சேர்ந்தேன். அடுத்த ப்ரொமோஷன் இணை பேராசிரியர்.
1: சரிங்க சார். இப்போ எந்த ஒரு அரசு பணி அப்படினாலுமே ஒரு ஓய்வு காலம் அப்படி ஒன்று இருக்கும். உங்களுடைய ஓய்வு காலம் எப்போ நீங்கள் ரிட்டையர் ஆனீங்க?
2: நான் 2023 April 30 என்னோட பணி ஓய்வு. ஆக்சுவலாக 22 எனக்கு இந்த ரீ எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க, அது ஒரு 1 எனக்கு எங்கள் செயலாளர் எனக்கு கொடுத்தாங்க, அதுலேயும் பணியாற்றிட்டு 23 பணி ஓய்வு பெற்றேன்.
1: கிட்டத்தட்ட ஒரு 3 ஆயிடுச்சு.
2: 3 அந்த பணி ஓய்வு பெற்று கடைசி மாதம் என்னுடைய பணியை பாராட்டி எங்கள் கல்லூரி செயலர், நீங்கள் மீண்டும் நம்ம கல்லூரியிலே பணியாற்றணும், உங்களுக்கு விருப்பம் தான், நீங்கள் வந்து சேருங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. சேரங்க அப்படின்னு சொன்னேன். எனக்குன்னு ஒரு திருவிளையாடல் புராண ஆராய்ச்சி மையம் ஒரு மையத்தை எங்க கல்லூரியில தோற்றுவிச்சு அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக என்னை நியமனம் செய்து சுயநிதி பிரிவுலையும் தமிழ் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து இன்னைக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு
1: வரேன். ஆக வாழ்த்துக்கள் சார்.
2: அது இந்த திருவிளையாடல் புராண ஆராய்ச்சி மையம் ஆரம்பிப்பதோடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசங்களுக்கு ஆன்மீகத்தை வளர்க்கணும், ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்தா மனசு பண்படும்.
1: நிச்சயமான உண்மை, ஆன்மீகத்தில் இருந்தோம்னா மனப்பக்குவம்
2: பண்படும், சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், மரியாதை எல்லாம் வந்துடும். அதனால நான் என்ன செய்வேன், திருவிளையாடல் புராண ஆராய்ச்சி மையத்திலிருந்து மாசத்துக்கு 2 நிகழ்ச்சி நடத்துறேன். அந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு மேஜர் மாணவர்களா கூட்டிட்டு போய் அந்த உட்கார வச்சு கேட்க வைப்பேன். எல்லாரும் மாணவர்கள் விரும்பி கேட்பாங்க. வெளியில இருந்து பேராசிரியர்களை கூட்டிட்டு வந்து ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ள, பக்தி லைகத்துல ஈடுபாடு உள்ள பேராசிரியர்களா கூட்டிட்டு வந்து பேச வைப்பேன். அவங்க வந்து இப்ப மதுரை அப்படின்னு சொன்னா, மதுரை என்ன, சித்திர திருவிழா என்ன, மதுரையின் சிறப்புகள் என்ன அப்படின்னு ஒரு வகுப்பில் பேச சொல்லுவேன். கோயில் கலைகள்னா என்ன, பன்னீர் திருமுறைகள்னா என்ன, சாத்திர நூல்னா என்ன, சித்தர்கள்னா என்ன, சித்தர்கள் யாரு, சித்தருக்கும் பக்தருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதெல்லாம் பேசும்போது அவங்களை சொல்ல சொல்லுவேன். இப்ப நம்ம பேட்டி எடுக்கிற மாதிரி அந்த ஆசிரியர்கள்ட்ட முன்குறிப்பு நான் சொல்லிடுவேன். நான் பாடம் நடத்தும் போது சொல்லுவேன், சித்தர்கள்னா யாரு, பக்தர்கள்னா யாரு, பக்தருக்கும் சித்தருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, மாணவர்களுக்கு தெரியாது. பக்தர் சொல்லுவேன் நான், பக்தர்கள்னா இறைவனை வழிபடுபவர்கள், சித்தர்கள்னா இறைவனை உணர்பவர்கள்.
1: மாணவர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, எவ்வளவு அருமையான விளக்கங்களை வந்து விஷயங்களை வந்து ரொம்ப அழகா வந்து பசங்களுக்கு வந்து கொண்டு கொடுத்துட்டு இருக்கீங்க.
2: ரெண்டாவது ஒரு குரல் பல்வ பெருந்தையை சொல்லுவாங்க, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இருக்கும். துன்பம் நம்மளை சேரும், மாணவர்கிட்ட சொல்லுவேன், துன்பம் நம்மளை தேடி வரும். யாரு தேடி வரும், சோம்பேறிகளை தேடி வரும், உழைக்காதவர்களை தேடி வரும். அப்படி இருக்கக்கூடாது, நீ உழைச்சிக்கிட்டே இரு, அந்த துன்பத்துக்கே துன்பத்தை கொடுத்து நீ வரட்டுவ. நீ உழைச்சிக்கிட்டு இருந்தேன்னா உண்ட துன்பம் வராது, துன்பமே ஓடி போயிடும். இவர் என்னடா இந்த உழைச்சிக்கிட்டே இருக்கேன், சோம்பேறித்தனமாவே இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த துன்பமே பயந்து அந்த துன்பத்திற்கே நீ துன்பத்தை கொடுக்குற மாதிரி நீ இருப்ப, அது ஓடிடும். அப்படி வாழும் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்க விரும்பி படிக்கக்கூடிய புத்தகங்கள் என்னங்க சார், எந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப கவர்ந்துச்சு?
2: எனக்கு வந்து தேவாரம் படிப்பேன், மூவர் தேவாரம் புக்கு படிப்பேன், புதுமை

0: தென் புக் நாவலில் வந்து பார்த்தீங்கன்னா
1: என்ன புத்தகம் படிச்சிருக்கீங்க? நாவலில்
0: நாவலில் ஆக்சுவலாக வந்து அந்த கட்டுரைகள் அவரது விரும்பி படிப்பேன். அந்த பொன்னகரம் புராணங்கள் படிப்பேன். பெரிய புராணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம், அதில் தான் என்னோட ஆய்வு வேறு. அதில் எனக்கு பிடிக்கும் நாயன்மார்களை பற்றி விரும்பி படிப்பேன். சங்க இலக்கியங்கள் படிப்பேன், இந்த சிற்றி இலக்கியங்கள் எல்லா இலக்கியமும் படிப்பேன். ஆனால் என்னுடைய ஃபீல்டு ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது பக்தி இலக்கியம்.
1: சார், உங்களுடைய பொழுதுபோக்கு?
0: என்னுடைய பொழுதுபோக்கு நூல் வாசிப்பேன்.
1: மற்றபடி வெளியில் வெளியூர் ஒரு ஆன்மீக பயணமோ இன்ப சுற்றுலா? அப்படி
0: இன்ப சுற்றுலா வருடத்துக்கு ஒரு முறை இந்த வெக்கேஷனில், சம்மர் வெக்கேஷனில் போவோம்.
1: இப்போ ரீசெண்ட் எங்கே போனீங்க?
0: இந்த வெக்கேஷனில் போகல, ரெண்டு மூணு சூழ்நிலைனால வெளியே போக முடியல. இல்லைன்னா கொடைக்கானல், ஊட்டி, திருத்தணி இந்த மாதிரி கோயில் ஸ்தலமாக போவோம். திருச்செந்தூர் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவோம். லோக்கலில் போவோம், டெய்லி வெளியெல்லாம் போவோம், கோயில்களுக்கெல்லாம் போவோம். அதனால் வீட்டில் நாங்கள் நாலு பேர் இருந்தாலே கலந்துரையாடல் தான் நடந்துகிட்ருக்கோம். வீட்டிலே சப்ஜெக்டை பற்றி ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த ஒரு டென்ஷன் அதெல்லாம் இருக்காது. எங்கள் வீட்டில் ஃப்ரீயாக பேசுவேன் நான். எல்லோரும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா ஜாலியாக விஷயங்களோட பேசுவோம், தெரிஞ்சுக்கிற விஷயங்களாக இருக்குது. என் பையன் என் பொண்ணு இருந்தாலுமே அது சப்ஜெக்ட் அது சொல்லும், என் பையன் சப்ஜெக்ட் சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன், என் ஒய்ஃபு ஷேர் பண்ணுவோம். அது அப்படியே எல்லாம் சப்ஜெக்ட் ஓரியன்டாகவே வீட்டில் பேசிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி சமைக்கவும் எனக்கு சமையல் தெரியும். வீட்டில் எல்லா சமையல் நாங்கள் நாலு பேருமே சமைப்போம். வெளியில் கோயிலுக்கு போவோம், டெய்லி புத்தகம் நல்லா படிப்போம். என் பொண்ணு ரொம்ப ஹேபிட் அது ரீடிங் புக்ஸ், நல்ல நூல் வாசிப்பாங்க. என் பையனும் வாசிப்பான். படிக்கிறதெல்லாம் ஆர்வமான ரெண்டு பேருமே ரெண்டு ஆர்வமான ஆனவங்க. சிந்தனையாளர்கள் புக்கெல்லாம் வாங்குவேன், பிளேட்டோ, ரூசோ, அரிஸ்டாட்டில், சாக்ரடீஸ் இவங்கெல்லாம் படிப்பேன். நான் இங்கிலீஷில் என் பொண்ணு இருக்கிறதுனால இங்கிலீஷில் நாங்கள் கொஞ்சம் ஆர்வமாக என் பொண்ணு மூலியமாக இங்கிலீஷ் நிறையா தெரிஞ்சுக்கிடுவேன். அதனால் எங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டாக வீட்டில் நல்லா எங்களுக்கு பொழுது ஹேபிட்ஸ் எல்லாம்.
1: ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய அனுபவத்து மூலமாக இன்றைய கால இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
0: பொதுவாக இன்றைய கால மாணவர்களுக்கு என்னோட அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்ஃபோனை அளவோடு பயன்படுத்தணும். செல்ஃபோன் வந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான், அதில் கெட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடாது. ரெண்டாவது, நம்ம பாரம்பரியமான நம்ம தமிழ் சமூகத்திலேருந்து நம்மெல்லாம் வந்திருக்கோம். குடும்பத்திலேயோ நம்ம கூட அப்போ பெற்றவங்களை, மற்றவங்களை, உறவினர்களை, சமூகத்தில் பார்த்து பேசுகிறவங்கள எல்லாரையுமே மதிக்க கற்றுக்கறணும், மரியாதையோடு பேசணும், ஒரு அவமதிப்பு சொல்ல சொல்லி வேதனைப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, நம்பிக்கையாக இருக்கீங்களோ, முயற்சி பண்றீங்களோ, நீங்க அடையிற இலக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். உங்களுக்கு இந்த மூணு இருக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் மாணவர்கள் நிறைய பேர் மது, போதை, இந்த போதைப் பொருட்கள், அதாவது கஞ்சா, இந்த அபின், இதெல்லாம் நிறைய சொல்றாங்க. அதை சில மாணவர்கள்லாம் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு கல்லூரி படிப்பு முடிச்சுட்டே போக முடியாம பாதியிலேயே நிறுத்திட்டு அவங்க வாழ்க்கை இழக்கிற அபாய சூழல் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எல்லாத்திலையுமே பார்க்கறோம். அப்படி இருக்கக்கூடாது. அதனால மாணவர்கள் வந்து கெட்ட வழக்கங்களை கைவிட்டுட்டு தான் எந்த வேலையை செய்யறோமோ, அது படிக்கிற வேலையோ இல்லை பிற தொழில்கள் செஞ்சாலுமே, அதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டு நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் உழைச்சா நீங்க என்ன இலக்கு அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியா நீங்க அடைஞ்சிடலாம்.
1: சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இன்றைய கால இளைஞர் என்ன செஞ்சா லைஃப்ல முன்னேறுவாங்கிறத ரத்ன சுருக்கமா ரொம்ப அழகா சொன்னீங்க சார். கண்டிப்பா உங்களுடைய இந்த பேச்சு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில, யாரோ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பயனுள்ள வகையில அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழிச்சு நீ வந்து உங்களுடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. அதாவது ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து நீங்க பல்வேறு தரப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி சேவையை ஓய்வு பெற்ற பிறகும் கூட இப்பவும் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இன்னும் உங்களுடைய கல்வி சேவை இன்னும் பல நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு போய் சேரணும். உங்களால் பல பேர் வந்து நல்ல கல்வி செல்வத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக உங்களுடைய கல்வி சேவை இன்னும் பல பேருக்கு செல்லணும்னு சொல்லிட்டு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் சார். நன்றி, வணக்கம்.
0: நல்ல ஒரு வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மதுரை வானொலி நிலையத்திற்கும் மற்றும் என்னுடைய பேச்சை கேட்ட நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இதுவரை நான் நிகழ்ச்சி.
3: நாடாளுமன்ற நடவடிக்கை டெல்லி அஞ்சலா கேட்கலாம்.
4: To safeguard the welfare of students and the youth. Speaking on the Public Examination Prevention of Unfair Means Amendment Bill 2026, the Minister of State and the PMO said the Modi government finished an unaccomplished task to bring a law to prevent examination malpractices in 2024. The minister said amendment is being brought to make the law more stringent. RSP MP N.K. Premachandran moved that the bill should be circulated for stakeholder consultations till 1st of December so that it can be made more fruitful. the government introduced the bill in the

0: அதாவது அவர் என்ன சொல்ல வராருனா, இந்த ஊர்ல
1: Chairman Harivansh took up government legislative business. Amid din, Union Minister for Micro, Small and Medium Enterprises, Jitan Ram Manjhi, introduced the Micro, Small and Medium Enterprises Development Bill. Introducing the bill, Mr. Manjhi said there is a need to improve and modify the original act made in 2016. After the introduction of the bill, Deputy Chairman Harivansh asked the protesting members to start discussions to the other bill, the Prevention of Insults to National Honour, 2026, which was listed for consideration and passing in the list of business. It seeks to make desecration of or disrespect towards the country's national symbols, including the national flag, the constitution, and the national anthem, and a criminal offence, carrying a punishment of up to 3 years imprisonment. The House could not take up discussion on this bill due to uproarious scenes by the opposition members. Deputy Chairman Harivansh asked the protesting legislators to cooperate in running the proceedings of the House. However, due to continuous protests by opposition, the chair adjourned the House till tomorrow. Earlier during the day, the upper house was adjourned without conducting any business in the pre-lunch session. And that's all in the Parliament Review.
2: எட்டு நேரம் 8:30 வானொலி நாடக விழா. அவளா சொன்னால் தலைப்பில் நாடகம் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை, தா செந்தில்குமார், சீனிவாச முருகன் அவர்களுடன் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நேர்களே,
3: ஆகாஷ்வாணி ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா சிறப்பு நாடக தொடரில் நேயர்கள் கேட்க இருப்பது அவளா சொன்னாள் குற்றவியல் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் சைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
4: ஏயா 109 நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பார்சலை யார் அனுப்பியிருப்பாங்க? அதுவும் ஃப்ரம் அட்ரஸே இல்லையா?
5: தெரியல ஐயா, இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? ஐயா ஐயா, இன்ஸ்பெக்டர் வராரு.
4: சார் சல்யூட்.
6: என்னையா ஹெட் கான்ஸ்டபிள், ஸ்டேஷன்ல என்ன விசேஷம்?
4: ஐயா ஃப்ரம் அட்ரஸே இல்லாத ஒரு பார்சல் வந்திருக்கு.
6: பார்சலா? ஓ இதானா, ஓபன் பண்ணுங்க.
4: ஐயா ஐயா ஐயா ஐயா,
6: யோ என்னையா இப்படி பயப்படுறீங்க? ஓபன் பண்ணுங்க.
4: ஐயா வரல. ஐயா
5: ஐயா, ஆள் காட்டி வரல.
6: என்னது ஆள் காட்டி வரல? ஹலோ, எஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங்.
7: அங்கி, நான் யாருன்னு கேட்காம சொல்றது செய்யுங்க. நான் போனை கட் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு போன் வரும், அதை அட்டென்ட் பண்ணாதீங்க.

0: ரியாக்ஷன் எடுத்தா இதே மாதிரி ஒரு பார்சல் உங்க மேல் அதிகாரிக்கு போகும். அதுல உங்க பாடி துண்டு துண்டா இருக்கும்.
1: ஐயா பாருங்க ஐயா, ஒரு குழந்தை எப்படி எல்லாம் பேசுதுன்னு.
2: யோ, பேசுனது குழந்தை இல்லையா, ஏஐ டூல் யூஸ் பண்ணி குரலை மாத்தி பேசிருக்கா. ஹலோ
3: ஹலோ இன்ஸ்பெக்டரா சார், என்னை காப்பாத்துங்க சார். சார், என்னோட பர்த்டே அன்னைக்கு யாரோ கொலை பண்ண போறாங்களா சார். சார் ப்ளீஸ் சார், என் லொகேஷன் ஷேர் பண்றேன் சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார்.
2: பயப்படாதீங்க, கண்டிப்பா வரேன், இப்பவே வரேன்.
1: ஐயா, அந்த போன் கால் குழந்தை சொன்னது ஆபத்து ஐயா, ஆபத்து.
2: என்ன ஆபத்தா? ஓ ஹெட் கான்ஸ்டபிள், நம்ம உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது, பப்ளிக்கோட பாதுகாப்பு தான் முக்கியம். ஸ்டேஷனை பாத்துக்கோ, நான் வரேன்.
1: சரிங்க ஐயா.

0: யாரு யாரு? இன்ஸ்பெக்டரா தான் இருக்கும். கதவு திறப்போம். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க.
1: பரவாயில்ல மேடம், நான் உடனே போகணும். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட போன்ல பேசுனது நீங்க
0: தானே? ஆமா இன்ஸ்பெக்டர், ஐ அம் ரேகா. நைட்டு சரியா தூக்கமே வரல, ஒரு நாவல் படிச்சுட்டு இருந்தேனா அப்ப போன் ரிங் ஆச்சு. என் அண்ணனா தான் இருக்கும்னு நினைச்சு எடுத்தேன். ஆனா அதுல
1: பயப்படாம சொல்லுங்க, நான் இருக்கேன். என்ன
0: சொன்னாங்க? இன்னும் ரெண்டு நாள்ல நடக்க இருக்கிற என்னோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல என்ன யாரோ கொலை பண்ண போறாங்களா சார்? பிளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர்.
1: ரேகா, பப்ளிக்கை பாதுகாக்கத்தான் நாங்க இருக்கோம். ஆமா, போன்ல மிரட்டின அந்த குரலை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா?
0: இல்ல சார், நிச்சயமா இல்ல. ஆனா அந்த குரல் ஒரு முரடன் ஒரு குரலா தான் இருக்கணும். ரொம்ப கொடூரமா இருந்துச்சு சார்.
1: ஐ சி. ரேகா, இந்த பங்களா
0: என் சொந்த பங்களா தான் சார். இங்க நான் மட்டும் தான் இருக்கேன். இல்ல இல்ல, என் கூட மேஜர் இருக்கான்.
1: மேஜர்னா?
0: உண்மையான மேஜர் இல்ல சார், சின்ன வயசுல மிலிட்டரியில வேலை பார்த்தான். நாங்க அவனை மேஜர்னு கூப்பிடுவோம். ஆனா தோட்ட வேலையில கெட்டிக்காரன். அவன் இந்த ஊருக்கு வந்த புதுசுல எங்க அப்பா தான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. பாவம் இன்ஸ்பெக்டர், அவனுக்கு கண் பார்வையே இல்ல.
2: ரேகாமா, இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காங்களா?
1: பார்வை இல்ல? ஆனா அது எப்படி, நான் தான் வந்திருக்கேன்னு அவ்வளவு கரெக்டா கேக்குறேன் மேஜர்.
2: அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேகாமா போன்ல பேசும்போது நானும் பக்கத்துல இருந்தேன். அதை வச்சு
1: ரேகா, இவளுக்கு எப்ப இருந்து பார்வை தெரியாம போச்சு?
0: அது
2: 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தோட்டத்துல பாம்பு கடிச்சிருச்சு, ட்ரீட்மெண்ட் ரியாக்ஷன் ஆகி பார்வை போயிடுச்சு.
0: அந்த வருஷம் தான் எங்க அப்பா கூட இறந்து போனாரு.
1: ஐ சி. ரேகா, உங்களுக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்?
0: ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்ல சார், சொந்தக்காரங்கனா என் அண்ணன் தான். சொத்துக்காக பாசம் காட்டுற ஒரே உறவு அவர் தான்.
1: அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட்? சாரி மேடம், உங்க மேரேஜ் போட்டோ அங்க மாட்டி இருக்கு, அத பார்த்து தான் கேட்டேன்.
0: நான்சென்ஸ் சார், உங்களை சொல்லல. மேஜர், எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது அந்த போட்டோ அங்க மாட்டாதன்னு? முதல்ல அதை தூக்கி போடு.
2: சரிம்மா, இப்பவே அதை கழட்டி வச்சிடறேன்.
1: ஆல் ரைட். இந்த கொலம் பேட்டல் சம்பந்தமா உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா?
0: இருக்கு இன்ஸ்பெக்டர்.
1: யாரு யாரு யார் மேலே சந்தேகம் இருக்கு?
0: எனக்கு எம்எல்ஏ சந்தேகமா இருக்கு சார். எங்க நானே கொலை பண்ணிப்பேனும், ஐ மீன் தற்கொலை பண்ணிப்பனும் பயமா இருக்கு சார். இன்ஸ்பெக்டர், ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுறீங்களா? நோனு மட்டும் சொல்லிடாதீங்க, ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டாதான் என்னை காப்பாத்துவீங்க.
1: ஓ காட், இந்த கொலை மிரட்டல் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. ரேகா, நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும்.
0: சரிங்க சார்.
1: நாளைக்கு சாயந்தரம் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அப்புறம் இந்த கொலை மிரட்டலை பத்தியும் நான் இங்க வந்ததை பத்தியும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ரகசியமா இருக்கும். நான் பாத்துக்கிறேன்.
0: ஓகே இன்ஸ்பெக்டர்.
1: கான்ஸ்டபிள்
3: ஐயா,
1: இந்த ஃபைல ரைட்டர் கிட்ட கொடுத்துருங்க.
3: சரிங்க ஐயா. ஹலோ இன்ஸ்பெக்டர், மே ஐ கம் இன்? ஓ, உள்ள வந்துட்டனா? ஐம் சாரி, ஐம் காந்த், எ ஸ்போர்ட்ஸ்மேன்.
1: காந்த், டேக் யுவர் சீட். என்ன விஷயம்?
3: இன்னைக்கு காலையில நான் ஸ்போர்ட்ஸ் கிளப் போயிருந்தப்போ என் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்தது.
1: என்ன
3: மெசேஜ்? படிக்கிறேன்.

0: ரேக்காங்கிறது யாரு?
1: என்ன இன்ஸ்பெக்டர், தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. மீன் தொழில் ஜாம்பவான் சிவாவோட சிஸ்டர்னா எல்லாருக்குமே தெரியுமே.
0: எனக்கு தெரியாது. ஓகே, ரேகா உங்களுக்கு என்ன வேணும்?
1: ஷீ இஸ் மை வைஃப். ரேகா நானும் இப்ப ஒன்னா இல்ல.
0: காரணம்,
1: அவளோட அண்ணன் சிவாதான். ரேகா அப்பா செத்து போன ஒரே வருஷத்திலேயே அவசர அவசரமா அவளை என்ன கல்யாணம் பண்ணி வச்சான். நானும் சொத்துக்கு ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார். அவரோட பாஸ்ட் லைஃப்ல ஏதோ சீக்ரெட் இருக்கு சார். அதை எங்க நான் தெரிஞ்சு பண்ணு என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க சார். சார், அதுக்காக தான் சார் இந்த நாடகம்லாம் நடக்குது. சார், சார், எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார்.
0: கவலைப்படாதீங்க, ரேகாவை நான் காப்பாத்துறேன். அவ சாகலனா நீங்க சாக மாட்டீங்களா?
1: ஆமா சார், ஆமா சார், எப்படியாவது ரேகாவை காப்பாத்துங்க சார். அவ சாகலனா நானும் சாக மாட்டேன் சார்.
0: மிஸ்டர் சிவா, நாங்க யாரையும் அனாவசியமா விசாரணை பண்ண மாட்டோம். முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
2: ஐ நோ, பட் விசாரணை பண்றதுக்கு நீங்களே நேரடியா இந்த கால நேரத்திலே வந்திருக்கீங்கன்னா தட் சுட் பி சம் ரீசன்.
0: சொல்றேன், இந்த பங்களா உங்களுடையது தானே? எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
2: ஏ, எங்க ஃபேமிலி பரம்பரை பரம்பரையா இங்க தான் இருக்கோம்.
0: ஓ,
2: சிட்டில ஒரு பங்களா இருக்கு, என் சிஸ்டர் அங்க தான் இருக்கா. இங்க இருந்து 20 கிலோமீட்டர்ல ஒரு ஃபாரஸ்ட் பங்களா இருக்கு, அதுல என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் காந்த் இருக்கா.
0: ஏ மிஸ்டர் சிவா, நீங்க உங்க சிஸ்டர் அவங்களோட ஹஸ்பண்ட் மூணு பேரும் ஏன் ஆள் ஆளுக்கு ஒரு பங்களால இருக்கணும்?
2: அது அவங்க உங்க இஷ்டத்தை பொறுத்தது இன்ஸ்பெக்டர்.
0: ஓகே, நீங்க ஒரு கேப்ரே டான்ஸ்ல லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க
2: இன்ஸ்பெக்டர்.
0: அது உங்க அப்பாக்கு பிடிக்கல
2: இன்ஸ்பெக்டர்.
0: அதனால தான் வைஃபோட தனியா இந்த பங்களால வந்துட்டீங்க.
2: மேபி சோ வாட். ஏ இன்ஸ்பெக்டர், ரேகா உங்களுக்கு ஃபோன் பண்ணாளா?
0: ஃபோன்?
2: எஸ், தன்னை யாரோ கொலை பண்ண போறதாவும் நீங்க தான் காப்பாத்தணும் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பாளே. இன்ஸ்பெக்டர், ரேகா ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர்.
0: என்ன சொல்றீங்க?
2: எஸ், இப்படித்தான் ஃபோன் பண்ணி எல்லாரையும் கன்வீஸ் பண்ணுவார்.
0: ஓ,
2: ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நாளைக்கு ஈவினிங் 6 o'clock மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற சீஃப் டாக்டர் போய் பாருங்க. அவர் உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லுவார் அநேகமா. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப வரவே மாட்டீங்க.
3: இன்ஸ்பெக்டர், as a psychiatrist doctor எனக்கு தெரிஞ்சத உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
0: வெரி நைஸ் டாக்டர். ரேகாவை உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்?
3: ஐ ரிமெம்பர் கரெக்ட். ஜனவரி மாசம் அவங்க அண்ணன் தான் ரேகா ஒரு மனநோயாளின்னு இங்க கூட்டிட்டு வந்தார். எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தேன். She is perfectly all right. சாதாரண மென்டல் டிப்ரெஷன்ல அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. இதுக்கு போய் மனநோயாளின்னு சொல்லி ஏன் கூட்டிட்டு வந்தாருன்னா எனக்கு புரியல.
0: அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
3: நான் டிப்ரெஷனுக்கு சில டேப்லெட் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு
0: சொன்னேன்.
3: ஆனா அவங்க அண்ணன் இங்கேயே அட்மிட் பண்ண சொல்லி ரொம்ப பிரஸ் பண்ணான். அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல. நான் அட்மிட் பண்ணிட்டேன். ரேகாவுடைய விரக்தியான பேச்சை பார்த்தா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க யாரும் அவங்க கிட்ட அன்பா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: என்ன சொல்ல வரீங்க டாக்டர்?
3: அதாவது மென்டல் டிப்ரெஷன்ல இருக்கிற சில பேஷண்ட்ஸ் மற்றவங்க அனுதாபத்தை எதிர்பார்த்து அவங்கள யாரோ கொலை பண்ண வர்றதா காப்பாத்த சொல்லி சீன் கிரியேட் பண்ணுவாங்க.
0: இஸ் இட் அது போல?
3: ரேகாவே பணம் கொடுத்து ஒரு ஆளை உதவிக்கு வச்சுக்கிட்டு தன்னை யாரோ கொலை பண்ண போறதா ஒரு அனுதாப சூழலை உருவாக்கி இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. எதுக்கும் ஒரு தடவை ரேகாவை ஃபுல் செக்அப் பண்ணி பார்த்தா தான் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும் டாக்டர்.
0: ஐ சி. ஓகே டாக்டர், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பாய்.
3: ஓகே டாக்டர்.
0: ஹெட் கான்ஸ்டபிள்.
4: ஆ, சொல்லுங்க ஐயா.
0: இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேகாவுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கு தான் ரேகாவை கொலை பண்ண போறதா கொலகார சொல்லியிருக்கா. ஸோ எந்த அசம்பாவிதமும் நடக்காம பார்த்துக்கணும்.
4: ஐயா, பக்கா பந்தோபஸ்து பண்ணியிருக்கோம். ஐயா ஐயா, அங்க பாருங்க, அங்க பாருங்க, ரேகாமா மாடியில இருந்து இறங்கி வராங்க. ஐயா ஐயா, என்ன ஐயா இது? இந்த காந்த அவங்களை இப்படி பாக்குறான்.
5: ரேகா, இந்த ட்ரெஸ்ல நீ ஒரு குடும்ப பொண்ணா எவ்வளவு அழகா இருக்க. ஆனா உன்னோட பாஸ்ட் லைஃப் எவ்வளவு கேவலமா இருக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் என்ன நீ ஒதுக்குறியா? முன்ன

0: ஏன் காலலமா? அண்ணன் கிட்ட போய் ஆசீர்வாதம்.
1: உங்ககிட்ட யாரு ஆசீர்வாதம் வாங்க வந்தா? கொஞ்சம் தள்ளுங்க
2: அண்ணே, என்ன பிளஸ் பண்ணுங்க.
3: என்னன்னு பிளஸ் பண்றது? குழந்தை இல்லையே, நீ என்ன தத்தெடுத்து வளர்த்த நம்ம அப்பா. நீ பிறந்த பிறகு சொத்துல பெரும்பாதிய உன் பேரு எழுதி வச்சுட்டு போய் செத்துட்டார். நீ செத்தாதான் அந்த சொத்தும் எனக்கு கிடைக்கும்னு என் பொண்டாட்டி சொல்றாங்க. அப்புறம் எப்படி உன நான் பிளஸ் பண்றது?
0: அட என்னமா நீ அண்ணங்கல்ல விழுந்துட்டு எழுந்துருமா? எழுந்துருமா, தீர்க்காயசா இருமா. ஆ, எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, காந்த் கிட்ட வாங்க. மேஜர், ஏன் அங்கேயே நிக்கிற? பக்கத்துல வா. ஏமா ரேகா, கேக்க வெட்டுமா?

0: அண்ணா இந்தாங்க கேக் சாப்பிடுங்க.
1: என் அழகு தேவதமானி, நீ முதல்ல சாப்பிடு. இந்தா மா, உனக்கு இந்த அண்ணனோட பரிசு, இந்த வாட்ச்.
0: ஹாய், வாட்ச் சூப்பரா இருக்கே அண்ணா, இது ஓடலையே.
2: ஓடாத வாட்சா என்ன சிவா, அபசகுணமா இருக்கு.
1: என்ன காந்த், என்ன அபசகுணம்? அது ஜெர்மன் வாட்ச், கையில கட்டினா தானா ஓட ஆரம்பிக்கும். சரி சரி, எல்லாரும் வரிசையா வந்து கிஃப்ட் கொடுக்கலாம்.
3: Wish you many more happy returns of the day. Rekha, the bouquet thank you.
0: Thank you, Gant.
1: Happy birthday, sister.
0: Thank you, Pa.
1: என்ன மேஜர், ஏன் தயங்குற? அன்பளிப்பு கொடு.
4: அன்பளிப்பா இந்த கத்திய கொடுக்க வந்து, பயப்படாதீங்க, இத வாங்கிக்கங்கம்மா.
5: மேஜர், அந்த கத்தியை என்கிட்ட கொடு, நான் கொடுத்துறேன்.
4: இல்ல சார், இத நான் தான் கொடுக்கணும்.
2: போர் கட் ஆயிடுச்சு.
0: இன்ஸ்பெக்டர், யாரோ வராங்க.
5: ரேகா, ரேகா பயப்படாதீங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். யார் அது, யார் அது? ஹலோ, யாரோ ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க.
2: ஜெனரேட்டர் நேத்து தான் ரிப்பேர் ஆயிடுச்சு.
1: ரிப்பேர் ஆயிடுச்சா இல்ல ஆக்கிட்டியா?
2: என்ன சிவா, இதோ கரெக்ட் வந்துருச்சு.
1: நல்ல வேலை, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல.
0: இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர், யாரோ யாரோ என்ன
5: தெரியும் ரேகா, உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க, நான் தான் தள்ளிவிட்டேன். ஆமா, எங்க மேஜரை காணும்?
4: இங்கே தான் இருக்கேன். என்னம்மா கவலைப்படாதீங்க, அவன் என்னை இருட்டில் தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். அவன் என்னை தொட்டது நல்லா ஞாபகம் இருக்கு. மறுபடியும் அவன் இங்கே வந்தான், நானே அவனை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன்.
1: அப்போ நாங்களாம் காப்பாற்ற மாட்டோமா?
2: ஏன், நான் இல்லையா?
1: சரி சரி, வாங்க டின்னர் சாப்பிடலாம். இன்ஸ்பெக்டர் நீங்களும் வாங்க.
5: சாரி சார், எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு. ரேகா,
0: இன்ஸ்பெக்டர்
5: நீங்க ரூமுக்கு போங்க, அங்கேயே உங்களுக்கு டின்னர் வரும்.
0: இன்ஸ்பெக்டர்
5: எதுக்கும் பயப்படாதீங்க ரேகா, கான்செப்ட்ல எல்லாம் இங்க தான் இருப்பாங்க, தைரியமா இரு. ரேகா, அப்ப நான் வரேன்.
0: இன்ஸ்பெக்டர்
5: ரேகா, உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த சந்தேகம் வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் முடிவு பண்ண.
0: சரிங்க இன்ஸ்பெக்டர்.
5: ரேகா, இன்னொரு முக்கியமான விஷயம், என் பர்மிஷன் இல்லாம உங்க ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. நாளைக்கு ஈவினிங் குள்ள உங்களுக்கு குழந்தை விட்டவனை நிச்சயம் நான் பிடிச்சே தீருவேன்.
0: ப்ளீஸ் ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர்.
2: நீங்க போயிட்டு வாங்க இன்ஸ்பெக்டர், நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர், நானும் என் ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேன், உங்களை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்.
5: நோ நீட் மிஸ்டர் கான், ரேகா நல்லா இருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்கள கவனமா பாத்துங்க.
2: அப்போ ரேகா செத்துட்டா நானும் செத்துருவேனா? அப்போ சுத்தலாம் சிவாவுக்கு போயிடுமா?
1: கான், வார்த்தை அளந்து பேசு.
5: ஏன் எல்லாரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அமைதியா இருங்க, ரேகா பத்திரமா பாத்துங்க, நான் வரேன். ஹலோ, எஸ் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணா தான் பேசுறேன். டீடைல்ஸ் உடனே அனுப்பி வைங்க. ஓகே, ஹெட் கான்ஸ்டபிள்
6: ஐயா,
5: ரேகா வீட்டுக்கு 1 hour முன்னாடி யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்க.
6: ஓஹோ,
5: சர்வன்ஸ் யூனிட்ல இருந்து இப்பதான் விவரம் சொன்னாங்க, விவரத்தை அனுப்பி சொல்லிருக்கேன்.
6: அப்படி ஃபோன் வந்திருந்தா ரேகா அம்மா ஃபோனை அட்டன் பண்ண நமக்கு ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்டிருப்பாங்களே.
5: எதுக்கு ரேகாக்கு ஒரு ஃபோன் அடிச்சுப்பா. என்ன இது, ஃபோன் ரிங் ஆகுது, யாருமே

0: எடுக்க மாட்டாங்க. சம்திங் ராங். ஹெட் கான்ஸ்டபிள் வாங்க, ரேகா வீட்டுக்கு போ.
1: ஐயா ஐயா, லேண்ட்லைனுக்கு போன் வருது ஐயா.
0: சரி நான் பேசுறேன். ஹலோ,
2: ஹாய், மை டார்கெட் இஸ் ஓவர், உடனே ரேகா வீட்டுக்கு போங்க, அவ டெட் பாடிய பாக்க.
0: ஓ காட், ஹெட் கான்ஸ்டபிள் வாங்க. மேஜர், அழுகை நிறுத்துங்க. சொல்லுங்க மேஜர், என்ன நடந்தது?
3: ஐயா, நைட்ல அம்மா ஜூஸ் குடிச்சிட்டு தூங்குறது வழக்கங்கிறதுனால தயார் பண்ணி எடுத்துட்டு போனேன்.
1: அம்மா
3: படுத்துக்கிட்டு இருந்தாங்க, எழுப்பி பார்த்தேன், பதில் இல்லை. தூங்குறாங்கன்னு நினைச்சு எழுந்ததும் குடிக்கட்டுன்னு அங்கேயே மூடி வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க ஐயா, அம்மா பார்த்து
0: அவங்க இறந்துட்டாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் மேஜர்?
3: ஐயா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூஸ் சாப்பிட்டாங்களான்னு பார்க்க போனேன், அப்பவும் அசையாம தூங்கிட்டு இருந்தாங்க. சந்தேகம் வந்து சத்தம் போட்டு எழுப்பி பார்த்தேன், ஐயோ அம்மா எழுந்திருக்கவே இல்லையா அம்மா. அம்மா,
0: ஓகே ஓகே மேஜர், ஓகே ஓகே. மேஜர், காலையில் நான் வந்து போனதுக்கு அப்புறம் ரேகாவை பார்க்க யாராச்சும் வந்தாங்களா?
3: ஐயா, எனக்கு தெரிஞ்சு யாரும் வரல, வந்திருந்தா உள்ள விட்டுருக்க மாட்டேன்.
4: இன்னும் அழுற சத்தம் கேட்டு உள்ள வந்து பார்த்த பிறகுதான் எனக்கே ரேகா செத்துட்டான்னு தெரிஞ்சது.
5: இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நீங்க வந்த பிறகுதான் ரூமை விட்டே நான் வெளியே வந்தேன்.
0: ஹெட் கான்ஸ்டபிள், பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புங்க.
6: சரிங்க ஐயா.
0: போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் ரேகா எப்படி இறந்தாங்கன்னு நமக்கு தெரிய வரும். மேஜர், அது வரைக்கும் யாரும் இந்த பங்களா விட்டு வெளியே போகக்கூடாது.
6: சரிங்க ஐயா.

0: இந்த கிளப்புக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, புதுசா எதுவுமே நடக்கலையே. சேம் ஓல்டு சாங், சேம் ஓல்டு டான்ஸ். அங்க யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? அமேசிங், இன்ஸ்பெக்டர் மாறு வேஷத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரா? போய் பேசி பார்ப்போமே.
1: ஹலோ இன்ஸ்பெக்டர்.
2: ஓ டாக்டரா,
1: நீங்க எட்டப்ப மாத்திட்டு வந்து உட்கார்ந்து கூட கொலகாரத்தை கண்டுபிடிக்க முடியலையா?
2: டாக்டர், உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க?
1: அதுதான் சைக்கோட்ரிக் டாக்டர். என்னை யாராலையும் மாத்த முடியாது.
2: உண்மைதான் டாக்டர்.
3: என்ன டாக்டர், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அடடே, நம்ம இன்ஸ்பெக்டர் மாறு வேஷத்துல, சூப்பர் இன்ஸ்பெக்டர். நம்ம மூணு பேரும் இங்க சந்திப்போம். நான் எதிர்பார்க்கவே இல்லை.
2: மூணு பேர் இல்ல, நாலு பேர். அங்க பாருங்க, ரேகா அண்ணா, சிவா.
4: ஹலோ.
2: என்ன எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கீங்க?
3: எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல கிளப்புக்கு போங்க, அங்க உங்ககிட்ட வந்து யாரு வழிய பேசுறானோ அவன் தான் கொலகாரன், பிடிச்சு கொடுத்து போலீஸ் ரிவார்டு வாங்கிக்கங்கன்னு. அதான் எனக்கும் அப்படி ஒரு ஃபோன் கால் வந்தது.
1: எனக்கும் வந்தது.
2: சோ நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிறோம்.
3: சோ கொலகாரன் நம்மளை ஏமாத்திட்டான்.
2: என்ன ஏமாத்தலாம்? நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு நீங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. கொலகாரனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த.
5: ஐயா, எல்லாரையும் லாக்அப் ரூம்ல உட்கார வச்சிருக்கேன், விசாரணையை ஆரம்பிக்கலாம்.
2: வெயிட், இந்த விசாரணைக்கு ஒரு விஐபி தேவைப்படுற. இதோ அவரே வந்துட்டாரு. வாங்க டாக்டர். ரேகாவை கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சிட்டேன்.
1: வெரி கிளாட். நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். அக்யூஸ்ட கண்டுபிடிச்சா அரெஸ்ட் பண்ணுங்க, மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணுங்க. என்ன ஏன் சார் கூப்பிடுறீங்க?
2: அதுக்கு இல்லை டாக்டர், அக்கார்டிங் டு த போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் படி கத்தியால குத்தி துப்பாக்கியால சுட்டு ரேகாவை கொலை பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமா 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்க. அக்யூஸ்ட் யார்?

0: முடிவு செஞ்சிட்டேன் டாக்டர். இப்ப ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிக்கிறேன், நீங்க அதை கவனிச்சு உங்க முடிவை சொல்லுங்க. நீங்க தான் மனநல மருத்துவராச்சே, உங்க முடிவும் என் முடிவும் சரியா இருக்கானு பாப்போம்.
1: I see. Okay. என்ன டெஸ்ட் பண்றீங்க? குட். கூப்பிட்டு விசாரிங்க பாப்போம்.
0: ஹெட் கான்ஸ்டபிள் சிவாவை கூப்பிட்டு வாங்க.
2: சரிங்க ஐயா. சிவா இப்படி வந்து நில்லுங்க.
0: சொல்லுங்க சிவா, ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க?
3: நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல. குழந்தை இல்லாததால என்ன தத்தெடுத்து வளர்த்த என் அப்பா சாகரத்துக்கு முன்னாடி பெருவாரியான சொத்துக்களை ரேகா பிறந்த பிறகு அவளுக்கு எழுதி வச்சுட்டாரு. அதனால என் ஒய்ஃப் சொத்துக்காக ரேகாவையும் அவ ஹஸ்பண்ட் காந்தையும் கொலை செய்ய சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினா. அவ எங்க ரேகாவையும் அவ ஹஸ்பண்ட் காந்தையும் கொண்டுடுவாளோ அப்படின்ற பயத்துலதான் நான் ஒத்துக்கிற மாதிரி நடிச்சு அவளை நம்ப வைக்க ரேகாவை துப்பாக்கி கட்டி மிரட்டினேன். ஆனா கொலை செய்யல, நான் கொலை செய்யல. பயத்துல துப்பாக்கி அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். நான் செஞ்ச ஒரே தப்பு காணாம போன என் துப்பாக்கியை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லாம விட்டதுதான். மத்தபடி நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல இன்ஸ்பெக்டர், நான் கொலை செய்யல.
0: பாத்தீங்களா டாக்டர்?
1: நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
0: ஹெட் கான்ஸ்டபிள்
2: ஐயா,
0: சிவாவை லாக்அப்ல வச்சுட்டு அந்த காந்த கூட்டு வாங்க.
2: சரிங்க ஐயா. காந்த், காந்த் இப்படி வந்து நில்லுங்க.
0: என்ன காந்த், இந்த கத்தி யாருதுன்னு தெரியுதா?
3: இந்த கத்தி என்னோடுதான். ஆனா இத யாரோ திருடி ரேகாவை கொலை பண்ணிட்டு பழிய என் மேல போட பாக்குறாங்க. கல்யாணம் முதல் நாள்ல இருந்து என்ன வெறுத்தவளோட ஒரு வருஷம் வாழ்ந்த, ஒரு நாள் திருந்துவான்னு நம்பி ஃபாரஸ்ட் பங்களால காத்துக்கிட்டு இருந்த. சில நேரம் அவளை கொண்டுலாம் தோணும். ஆனா அவளை கொலை பண்ண முடியாது. ஏன்னா அவளை நான் காதலிக்கிறேன் இன்ஸ்பெக்டர், அவளை காதலிக்கிறேன்.
0: என்ன மேஜர், நீங்க என்ன சொல்ல போறீங்க?
4: என்ன சொல்வேன் நான் மிலிட்டரியில இருந்து ஓடி வந்தப்ப எனக்கு அடைக்கலம் கொடுத்தவரோட பொண்ண கொல்ற அளவுக்கு நான் கல்லஞ்சிக்கார இல்லையா?
0: போதும், நிறுத்து. ஹெட் கான்ஸ்டபிள்
2: ஐயா,
0: இவன லாக்அப்ல வைங்க.
2: சரிங்க ஐயா.
0: சொல்லுங்க டாக்டர், இவங்கல யார் குற்றவாளியா இருப்பாங்க?
1: ஐம் சாரி, எனக்கு தெரியல.
0: உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க.
1: எனக்கு தெரியல இன்ஸ்பெக்டர்.
0: உங்களுக்கு தெரியும்?
1: தெரியல.
0: தெரியும் வெறும் கத்தி துப்பாக்கியால மட்டும் ரேகா சாகல, விஷ ஊசி போட்டு அவளை கொன்னு இருக்காங்க. விஷ ஊசி போட தெரிந்த ஒரே ஆள் நீங்க மட்டும்தான்.
1: ஊசி போட தெரிஞ்சவன் நான் மட்டும்தானா ஐயா? இன்ஸ்பெக்டர், நான் தான் கொலகாரங்கிறதுக்கு உங்ககிட்ட வேற என்ன ஆதாரம் இருக்கு?
0: ஆதாரம், பார்சல் கொண்டு வந்த கோவிந்தன், பார்சல்ல இருந்த ஆள் காட்டி விரலுக்கு சொந்தக்காரரான உங்க பேஷண்ட் உத்தமன், கொலை மிரட்டலுக்காக ஏஐ வாய்ஸ் கிரியேட் பண்ணி தந்த சுரேஷ், ரேகாவோட டெட் பாடிக்கு பக்கத்துல இருந்த ஜூஸ் காஸ்ல கடைச்ச உங்க கை ரேக. போதுமா? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க? ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க?
1: இன்ஸ்பெக்டர், எஸ் எஸ் ரேகாவை நான் தான் கொலை பண்ணேன். நான் தான் கொலை பண்ணேன். நானும் ரேகா அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு நாள் அவன் என் பெட்ரூம்ல இருந்து வெளியே வர்றத பார்த்தேன். அப்ப ஆரம்பிச்ச சந்தேகம் என் மனைவிய கொல்ற அளவுக்கு என்ன பெரிய நாச்சிருச்சு. அவளுக்கு விஷம் கொடுத்து கொண்டு எரிச்சு கிச்சன் ஆக்சிடென்ட்னு.

0: உலகத்தையே நம்ப வச்சேன். அப்புறம்தான் உண்மை தெரிஞ்சுது. ஏகாவுடைய அப்பன் அவளை பலவந்தப்படுத்தி இருக்கான். அந்த பழிய தாங்காம அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இருக்கான். அது தெரியாம நானே அவளை கொண்டுட்டேன் இன்ஸ்பெக்டர், நானே அவளை கொண்டுட்டேன். அப்புறம் அவன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். அவனோட ஒரே வாரிசான ரேகா என் கையில மாட்டிக்கிட்டா. அவளையும் கொன்னாதான் என் வெறி அடங்குன்னு முடிவு பண்ண என்ன அவளோட வெல்விஷர்னு நம்ப வச்சேன். நான் அவளை காப்பாத்துவேன்னு அவ என்ன நம்புனா. அந்த நம்பிக்கையில பர்த்டே அன்னைக்கு யாருக்கும் தெரியாம இந்த பங்களாவில தங்க வச்சான். கத்தி துப்பாக்கி எல்லாம் என்கிட்ட கொடுத்து வச்சான். போலீஸ் கிட்ட கூட என்னை பத்தி சொல்லல. இப்பதான் என் மனசு அமைதியா இருக்கு. இன்ஸ்பெக்டர், யூ கேன் அரெஸ்ட் மீ, அரெஸ்ட் மீ.
1: டாக்டர், ரேகா உங்களை பத்தின உண்மையை மறைச்சதுனாலதான் அவங்களை என்னால காப்பாத்த முடியல. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா போலீஸால ஒரு சின்ன திருட்ட கூட ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பப்ளிக் ஒத்துழைச்சா தீவிரவாதத்தை கூட ஒழிக்க முடியும். டாக்டர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.
2: வானொலி நாடக விழா சிறப்பு நாடக தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது அவளா சொன்னாள், குற்றவியல் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் டாக்டராக வி சிவகுமார், இன்ஸ்பெக்டராக ஜி அப்துல் ஷெரீப், ரேகாவாக ஆர் சைலஜா, சிவாவாக ஆர் ராமராஜா, காந்தாக ஆர் பாலாஜி, மேஜராக ஏ கந்தன் மற்றும் ஹெட் கான்ஸ்டபிளாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். அமைப்பில் உதவி ஏ கதிஜாபி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
4: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:15 இணைந்திருக்கிறோம் நேர்களை. இதா அகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸ் மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாய் கேட்கலாம் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து.

0: மச்சான்.
1: மறக்க போட்டி, நீ தாளத்தை போடுற. ஏன் நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம். நான் போடுறேன் பாரு. தும் து திண்டா, தின் தின் திண்டா, தும் து திண்டா, தின் தின் திண்டா. இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான். ஏ புல்லாங்குழலு, நீ ஏன் வாய் பார்த்துட்டு நிக்கிற? பாட்டை வாங்கி வாசிடா. நீ படியாத்தா?

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: பாதுகாப்பு வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மதுரை தென்றல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் கடற்பசு நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கின்றார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. சிவக்குமார் அவர்கள். உடன் உரையாடுகின்றார் ஏ. விக்னேஷ்.
4: வணக்கம் நேயர்களே. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். இந்த பூமியானது முக்கால் பங்கு கடல் நீரால் சூழப்பட்டது, கால் பங்கு நிலப்பகுதி. இந்த காப்பகுதி நிலப்பரப்பிலேயே கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ முக்காப்பகுதி சமுத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சில வகையான மீன்கள், நண்டுகள், நட்சத்திர மீன், கடல் ஆமை, கடல் குதிரை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சமுத்திரத்தில் கடற்பசு அப்படின்னு ஒரு உயிரினம் இருக்குது. இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். கடற்பசு அப்படின்னா என்ன, அவற்றின் வாழ்க்கை முறை என்ன, இதனால் இந்த சூழலுக்கு என்ன நன்மைகள் உண்டாகுது, இது போன்ற நமது பல கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. சிவக்குமார் அவர்கள். வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: கடற்பசு அப்படின்னா என்ன சார்?
5: கடல் பசு வந்து ஒரு மீனும் இல்லை, திமிங்கலும் இல்லை. இது ஒரு சைவ பாலூட்டி. டுகாங் டுகான் அப்படிங்கிற சைரீனியா வரிசையை சேர்ந்த ஒரு பாலூட்டி. முழுமையாக கடலில் வாழக்கூடிய தாவர உண்ணி. உலகில் வாழக்கூடிய ஒரே டுகாங் இனம் இந்த டுகாங் டுகான் தான், இந்த கடல் பசு ஒன்று தான். இதை தமிழில் வந்து கடல் கன்னி, ஆவுளியா என பல பெயர்கள் உண்டு. கடல் பசு என்று ஏன் அழைக்கிறோம் என்றால், பசுக்கள் புல் மேய்வது போல கடல் அடியில் வளரக்கூடிய கடல் புல்களை மேய்ந்து வாழ்கிறது. அதனால் இதை வந்து கடல் பசு என்று அழைக்கிறோம். இது வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 30-40

0: கிலோ கடல் புல்களை உண்ணக்கூடிய ஒரு உயிரினம்.
1: நீங்க சொல்லும்போது சொன்னீங்க கடற்கன்னி அப்படின்னு சொல்லுவோம்னு. இப்ப நமக்கெல்லாம் கடற்கன்னி அப்படின்னா பாதி மனித உருவமும் மீதி மீன் உருவமும் அப்படிதான் நம்ம வந்து கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப அந்த வகையோடு சேர்ந்ததா?
0: இல்ல, ஆக்சுவலா இது வந்து என்ன அப்படின்னா, கடல் கன்னிங்கிறது வந்து மாலுமிகள் கப்பரில் போகும்போது இது வந்து இனப்பெருக்க காலத்துல அந்த குட்டிகளோட பால் கொடுத்து அப்படி மேலே வரும்போது இதோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா துடுப்பு போன்ற முன்னன்கால்கள், பின்னால் வந்து வால் வந்து திமிங்கலத்தை மாதிரி இருக்கும். இது பார்வைக்கு வந்து மீன் போலவும் ஆள் மாதிரியும் தெரிகிறதுனால இது வந்து கடல் கன்னி அப்படின்னு இவங்க வந்து வெளியே இருந்து ஒரு அச்சோ பார்த்து அதை சொன்னது தான். கடல் கன்னிங்கிறது ஒன்று கிடையாது, கடல் பசுவை தான் கடல் கன்னி என்று அழைக்கிறார்கள்.
1: இப்போ நம்ம பகுதிகளில் இருக்கிற கடல்களில் இந்த கடற்பசு காணப்படுமா, இல்லை இந்தியாவில் எந்த கடலில் இந்த கடற்பசு காணப்படுது?
0: அதாவது நம்ம இந்தியாங்கிறது ஒரு தீபகற்ப நாடு, அதாவது மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு தான் இந்தியா. இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை, மேற்கு கடற்கரைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளா இந்த பக்கம் அப்படி வரும், மேலே கச் வளைகுடா அப்படிங்கிற இடம் இருக்குது, இங்கே கொஞ்சம் கடல் பசுக்கள் காணப்படுகிறது. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்க கடற்கரை, மன்னார் வளைகுடா, பாக் வளைகுடா, தென் அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட், இந்த மாதிரி இடங்களில் வந்து அதிகமாக காணப்படுகிறது கடல் பசு.
1: இந்த கடற்பசுக்கு வகைகள் அப்படின்னு ஏதாவது இருக்குதா, இல்ல ஒரே இனம்தானா?
0: இந்த கடல் பசு ஒரே இனம்தான், சைரீனியா வரிசையை சேர்ந்த உலகிலேயே இருக்கக்கூடிய ஒரே இனம் டூகாங் டுகான் அப்படிங்கிற ஒரே இனம்தான் இருக்கு.
1: நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க இது வந்து ஒரு சைவ பாலுட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய பிரதான உணவே வந்து கடற்பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கடல் பசுக்கள் அமைப்பிற்கும் கடல் பொருட்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு?
0: கடல் பசு இயற்கை சமநிலையை பேணுவதற்கு முக்கிய பங்குகளை வைக்கிறது. அதாவது இது வந்து 20 மீட்டருக்கும் குறைவான ஆழம் அமைதியான கடலோரம் பகுதிகளில் வாழ விரும்பக்கூடிய ஒரு உயிரினம் இது இருக்கு அப்படின்னா, அங்கே கடல் புல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த கடல் பசு அங்கே இருக்கும். அதாவது சீக்ரோ ஹெல்த்தி சீக்ரோ சீ கிராஸ் மெடோஸ்ன்னு சொல்லுவோம். இதை கிட்டத்தட்ட கடல் படுகை பராமரிப்பு, ஊட்டச்சத்து சுழற்சி, தென் ஹேபிடேட் கிரியேஷன், அதாவது வந்து மீன்களுக்கு வாழிடம் உருவாகிறது, இதெல்லாம் வந்து இதோடைய மேய்ச்சல் காரணமாக நடக்கிறது. அது மட்டும் இல்லை, கடல் ஆமைகளுடைய உணவிடமும் இந்த கடல் புல் படுகை தான். மீன் வந்து நிறைய முட்டை போட்டு எங்கோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து இந்த கடல் புல் படுகை தான். அது மட்டும் இல்லை, கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய கடல் புல் படுகைக்கு இருக்குது. கடல் பசு இருந்தால் கடல் மேய்ச்சல் நிறைய இருக்கும், கடல் புல்களை சாப்பிட்டு கடல் புல் மீண்டும் மீண்டும் வளரும். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அது வந்து இழுத்து உறிஞ்சி ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா நீல கார்பனாக மாற்றுது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்கானிக் கார்பனைஸ் பண்ண, கிட்டத்தட்ட உலகத்தில் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் புல் படுகையினால் மட்டும் 18% விழுக்காடு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சக்கூடிய தன்மை, அது மட்டும் இல்லை நீல கார்பனாக மாற்றக்கூடிய தன்மை இந்த கடல் புல் படுகைகளுக்கு இருக்குது. கடல் புல் படுகை வந்து ரொம்ப முக்கியம், இது வந்து இந்த கடல் சூழலை வந்து நல்ல ஒரு சூழலாக மாற்றக்கூடிய தன்மை இந்த கடல் புல்லுக்கும் கடல் பசுக்கும் இதுதான் இவர்களுக்கு தொடர்பு.
1: அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு சின்ன சந்தேகம் சார், இப்போ கடல் புல் படுகை சொன்னீங்க, அவற்றுக்கும் பவளப்பாறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கத்தான செய்யும் அப்படின்னா?
0: கண்டிப்பா, பவளப்பாறைகள் வந்து நிறைய நம்ம வந்து மன்னார் வளைகுடா, பாக் வளைகுடா இதெல்லாம் நிறைய பவளப்பாறைகள் இருக்கு. இதுவும் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து நர்சரி தான், ஃபிஷ் ப்ரீடிங் சென்டர் தான். பவளப்பாறைகள்ங்கிறது கோரல் ரீஃப்ஸ்னு சொல்றோம். அது வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து தூர்வாரதுல இந்த சேது சமுத்திரம் திட்டம் போதெல்லாம் இதுக்கு பின்னால் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஆனால் அந்த இதில் வந்து நிறைய அழிக்கப்பட்டது இந்த இடம், அதனால இந்த இடம் வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம். அதை நான் வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் வரும்போது நான் உங்களுக்கு தெளிவாக இதை கூறுகிறேன்.
1: கண்டிப்பா சார். கடற்பசு அதனுடைய வெயிட்டு எவ்வளவு இருக்கும், உடல் அமைப்பு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது ஒன்று. அடுத்து தொடர்ந்து அதனுடைய வாழ்க்கை முறை, இனப்பெருக்க பண்புகள் அப்படின்னு என்னென்ன சார்?
0: கண்டிப்பாக இது கடல் பசுவின் வாழ்க்கை முறை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து கலர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பல் நிற பழுப்பு நிறம், சாம்பல் பழுப்பு நிறம் கலந்த ஒரு நிறம் அதோடைய கலர். இது வந்து திமிங்கிலம் போகிற வால் இருக்கும், துடுப்பு போன்ற முன்னங்கால்கள் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இதோடைய கடல் வாழ்க்கைக்கு ஏற்ப தகவமைப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு விலங்கினம், சரிங்களா, ஒரு உயிரினம். பாலூட்டின்னு சொல்கிறதுனால இது வந்து எப்படி வருது அப்படின்னா சுவாசிக்கிறது வந்து நுரையீரல் சுவாசம் தான் இதுக்கு. கிட்டத்தட்ட 10-11 நிமிடங்களுக்கு இருக்க மேலே மேலே வந்து சுவாசிச்சுட்டு உள்ளே போகும். இது வந்து எடை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 300-400 கிலோ வரைக்கும் இருக்கும். அதுக்கு நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது 3-4 மீட்டர்லேருந்து வரைக்கும் இதோடைய நீளம் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு ஒரு பாலூட்டி என்பதால் மட்டும் இல்லை, இது ஒவ்வொரு முறையும் கீழே இருந்து மேலே வர்றது ஒரு 10-11

0: ஒரு நிமிடங்களுக்கு ஒருக்க மேலே வரும். அது மட்டும் இல்லை, இது வந்து கடற் புல்களை மட்டுமே 30-40 கிலோ வரைக்கும் கூட இது உணவு பழக்கம் பார்த்தீங்கன்னா புல் மட்டும்தான் சாப்பிடுங்க, எதுவுமே சாப்பிடாது. இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் இனப்பெருக்கம் வயது, இது வந்து முதல் குட்டியை போடுறதுக்கு எத்தனை ஆண்டுகள் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6-17 ஆண்டுகளுக்குள்ள தான் இது இனப்பெருக்கமே முதல் இனப்பெருக்கம் ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட இதோடைய கர்ப்ப காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12-14 காலங்கள். யானைக்கு நம்ம வந்து சொல்கிறோம் 22 மாதங்கள். அதே மாதிரி பசுக்கு பார்த்தீங்கன்னா 280 நாட்கள், ஒரு வருடம் கிட்டத்தட்ட. நம்ம மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 270 நாட்கள் தான், 9 மாதங்கள் இந்த மாதிரி தான் வருது. ஆனால் இந்த கடல் பசுக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 12-14 மாதங்கள் இதுக்கு உடைய கர்ப்ப காலம். ஒரு கர்ப்ப காலத்துக்கும் அடுத்த ஒரு இதுக்கும் இடைவெளி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போட்ட பிறகு அடுத்த குட்டி போடுறதுக்கு வந்து நாட்கள் எவ்வளவு அப்படின்னா 3-7 ஆண்டுகள் எடுக்குது. ஏன் அப்படின்னா இந்த குட்டிகளோட சேர்ந்து வந்து இது குட்டிகளுக்கு பால் கொடுக்கறது கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் இந்த குட்டிகளுக்கு வந்து பால் கொடுக்கறதுனால குட்டிகளை வந்து சமதானம், குட்டிகள் வந்து பிறந்த உடனேயே நீந்தக்கூடியது. அந்த குட்டிகள் வந்து மூதுகளை அதை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே இது வந்து என்ன பண்ணும், கடல் புல் படுகைகளுக்கு போகும். அங்கேருந்து ஒரு 3 மாசத்துல அது புல்ல சாப்பிடக்கூடிய பக்குவநிலை அந்த குட்டிக்கு வந்துடும். இருந்தாலும் 3 வருடங்கள் இது பால் கொடுக்குது. இது வந்து ஒரு அது பேரண்டல் கேர் பார்த்தீங்கன்னா ஒரு பசு அழிந்தா அதோட எண்ணிக்கை மீண்டும் வளர நீண்ட நாட்கள் ஆகும். கிட்டத்தட்ட இதோடைய இனப்பெருக்க விகிதம் ரொம்ப குறைவுது. ஏன்னா கிட்டத்தட்ட குட்டிக்கும் அடுத்த குட்டிக்கும் இடையில 3-7, இது 70 ஆண்டுகளோட உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம். நான் சொல்ல வந்து 70 ஆண்டுகள் தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 குட்டி லைஃப் டைம்லேயே இது வந்து 5-6 குட்டிகளை தான் போடும். முதல் குட்டி போடுறதுக்கு 17 வருடம், அதுக்கடுத்தது 3-7 ஆண்டுகள் வந்து அதுக்கு இடைவெளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மொத்தமே அதோடய லைஃப் டைம்ங்கிறது 70 வருஷம்னு சொல்கிறோம், அதோடைய ஆயுள் காலம். அந்த ஆயுள் காலத்தில் 5-6 குட்டிகள் மட்டுமே இது போடும். அதனால் இதோடய இனவிருக்க விகிதம் ரொம்ப குறைவு.
1: சில வகையான மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக இடம் விட்டு இடம் செல்லும், கொஞ்சம் ஆழமான பகுதியை நோக்கி செல்லக்கூடிய மீன்களும் இருக்குது, கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக அதாவது கரையோரமாக போகக்கூடிய மீன்களும் இருக்குது. இதனுடைய இனப்பெருக்கம் காலம் இப்போ நீங்கள் சொன்னீங்க, இது எப்படி சார் அது இருக்கிற இடத்துலையே அந்த இனப்பெருக்கத்தை நடத்துமா, இல்லை அதுக்குன்னு பிரத்யேகமாக ஏதாவது இடத்தை தேர்வு செய்து நகருமா?
0: இடத்தை தேர்வு செய்து நகராது. ஆனால் அதோட இடம்ங்கிறது என்ன அப்படின்னா கடல் புல் படுகை தான். அந்த கடல் புல் படுகை தான் அதோடைய ஹேபிடட்ஸ், அதோடைய வாழ்விடம் அப்படிங்கிறதே. அந்த கடல் புல் படுகை எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் இது இனப்பெருக்கம், அதோடைய வாழிடம் எல்லாமே இருக்கும். கடல் மட்டம் உயர்ந்தாலோ இல்லை கடல் மட்டம் தாழ்ந்தாலும் 20 மீட்டர் ஆழமுள்ள இதுன்னு சொல்லிட்டேன், இந்த இடத்துல மட்டும்தான் இது இனப்பெருக்கம் செய்யும், அங்கே தான் இது வாழும்.
1: கடல் பசுக்கள் அதனுடைய தோற்றம் அப்படின்னு ஏதாவது இருக்கும், அதனுடைய வரலாற்று பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய பரிணாம முக்கியத்துவம் இதெல்லாம் இருக்குதுல்ல, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
0: இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், யானை உடைய தொடர்புடையது. இந்த அனிமல் வந்து என்ன அப்படின்னா ஆதிகாலத்தில் 420 லட்சம் வருஷத்துக்கு முன்னால, 4.5 கோடி இல்லை 5 கோடி வருஷத்துக்கு முன்னாலேன்னு சொல்லலாம், இந்த வருஷத்துக்கு முன்னால இது வந்து எங்கேருந்து எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு முன்னால எந்த உயிர்லேருந்து இது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத்தேரியா, பாலூட்டிங்கிறது வந்து யூத்தேரியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூத்தேரியாவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அஃப்ரோத்தேரியா, அது ஒரு ஆர்டர். அஃப்ரோத்தேரியாவிலேருந்து எவால்வ் ஆகி என்னது அப்படின்னா சூப்பர் ஆர்டரை வந்து அது வந்து என்ன அப்படின்னா பானுங்குலேட்டா அப்படிங்கிற ஒரு வரிசை இருக்கு. அதுலேருந்து எவால்வ் ஆகி தனித்தனியாக எவால்வ் ஆனதான் யானை, கடல் பசு, அதுக்கப்புறம் ஹைராக்ஸ், இந்த மூணும் தனித்தனியாக எவால்வ் ஆனது. அப்போ இதோடைய முன்னோடி மூதாதையர்கள் யார் அப்படின்னா இந்த பானுங்குலேட்டா, அஃப்ரோத்தேரியா அப்படிங்கிறது. அப்போ யானையுடைய வம்சாவளி முன்னோடைய மூதாதையரும் இந்த கடல் பசுடைய மூதாதையரும் ஒரே குழுவை சேர்ந்தவங்க. ஸோ அப்போ வந்து ஒரே இடத்துல இருந்தா இவங்க வந்து எவால்வ் ஆகி வராங்க, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விசித்திரமான சொந்தங்கள் சொல்லலாம். யானை இதோடைய நிலத்தில் இருக்கக்கூடிய விசித்திரமான சொந்தங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா வாழும் யானையுடன் நெருங்கிய தொடர்புடையதுன்னு சொல்லிட்டோம். இதோடைய தோற்றம் எங்கே தோன்றுச்சு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்காவில், அதாவது ஃப்ளோரிடா அப்படிங்கிற அந்த இடத்துல தான் அங்கே தோன்றியிருக்கு. அதாவது அட்லாண்டிக் பெருங்கடலில் தோன்றியதாக கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட மத்திய அமெரிக்கா கடல் வழி மூடுவதற்கு முன்பு எத்தனை லட்சம் வருஷம்னா கிட்டத்தட்ட மில்லியன் சொல்லலாம், 12-2.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பால இந்த இடைவெளியில அந்த சென்ட்ரல் அமெரிக்கன் சீவேன்னு சொல்லுவோம், மத்திய அமெரிக்க கடல் வழி மூடுவதற்கு முன்பாக அட்லாண்டிக் பெருங்கடலேருந்து பசிபிக் பெருங்கடலுக்கு இது வந்திருக்கு, இடம்பெயர்ந்திருக்கு. இந்த தான் தோற்றம், அதாவது இப்போ இருக்கிற புளோரிடா அங்கதான் தோன்றி இருக்கு. அங்கே அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய நவீன இனம் டுகாங், டுகாங்கிறது வந்து பசிபிக் பெருங்கடலை தாண்டி இன்னைக்கு வந்து இந்தோ ஆஸ்திரேலியா பகுதி வந்து அங்கேருந்து எனது பரவி இந்தோ பசிபிக், மேற்கு பசிபிக், இந்த சைடில் மேற்கு அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த கிழக்கு இது வரைக்கும் அப்படி பரவி நிலைத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இதோடைய பயணம் அந்த காலத்தில். இதுக்கு இந்த இதுக்கு வந்து எவ்வளோ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டுல

0: 2.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு.
1: புவியியல் ரீதியாக மரபணு பயணம் பரிணாம தனித்தன்மை எப்படி வேறுபடுது?
0: இது வந்து உலக வரைபடத்தில் கடல் பசுக்கள் வந்து இதை ஃபைட்டோஜியோகிராஃபின்னு சொல்லுவோம். அதாவது 48 நாடுகளில் இந்த கடல் பசு காணப்படுகிறது. இதனுடைய மரபணுவை எடுத்து ஆராய்ந்த போது உலகங்களில் உள்ள இது ஹேப்ளோகுரூப்ஸ்னு சொல்லுவோம், தனித்துவமான குழுக்களாக பிரிந்து வாழ்வது கண்டறியப்பட்டது மரபணு சோதனை மூலமாக. சோ மரபணு வழி தோன்றல் ஆராய்ச்சியாளர்களால் வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ எடுத்து அடிப்படை முக்கிய பிரிவுகளாக பிரிச்சாங்க. எத்தனை பிரிவுகளா பிரிச்சாங்க அப்படின்னா, மேற்கிந்திய பெருங்கடல் குழு அப்படின்னு ஒன்று, ஒரு குழு. இதுல வந்து எந்தெந்த நாடுகள் சேரும் அப்படின்னா, கிழக்கு ஆப்பிரிக்கா, அரேபிய வளைகுடா, அதுல வந்து நம்ம வந்து கட்ச் வளைகுடான்னு சொல்றோம், குஜராத் பக்கத்துல. இந்த இதெல்லாம் வந்து மேற்கிந்திய பெருங்கடல் குழுல வந்துடும். இந்த சோதனை மூலமா ஒரு குழுவா பிரிக்கிறாங்க. அடுத்த குழு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய பெருங்கடல் குழு. இதுல வந்து நம்ம மன்னார் வளைகுடா, இலங்கை, மடகாஸ்கர், அப்புறம் வந்து சில ஆஸ்திரேலியாவோட சில பாகங்கள், இதெல்லாம் சேர்ந்து வந்து என்னன்னா கிழக்கிந்திய பெருங்கடல் குழுன்னு சொல்றோம். அடுத்தது ஆஸ்திரேலியா மற்றும் பசிபிக் கடல் பெருங்குழு, இது ஒரு குழு. இப்படி ஒரு மூணு குழுவா இந்த மரபணு சோதனை மூலமா ஹேப்ளோ குரூப்ஸா மூணு குரூப்பா பிரிக்கிறோம். இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு மரபணு ஆராய்ச்சி மூலமா கடல் பசு பாத்தீங்கன்னா 14 நேச்சுரலிஸ்ட் மியூசியம், அதாவது இயற்கை வரலாற்று அருங்காட்சியகங்கள், அதுல இருந்து 162 கடல் பசுக்களுடைய எலும்பு மற்றும் பல்லு, இந்த ரெண்டு சாம்பிள் எடுத்து டிஎன்ஏ சோதனை பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட அதனுடைய ஆய்வின் மூலம் பாத்தீங்கன்னா மடகாஸ்கர் மற்றும் இலங்கையில வாழக்கூடிய கடல் பசு மரபணு ரீதியாக எல்லா வகை குடும்பத்திலிருந்து தனியாக பிரிந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றான். இந்த இது வந்து பிரிவு வந்து எப்போ அப்படின்னா 1.9 மில்லியன்ல இருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால இந்த இலங்கையில வாழக்கூடிய இந்த கடல் பசுவும் மடகாஸ்கரில் வாழக்கூடிய கடல் பசுவும் தனியாக பிரிந்து வருகிறது. பெரிய குழுக்கள் பிரிந்தது ஒரு 19 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால பிரிஞ்சிருக்கு. இந்த மூணு குழு சொன்னோம் இல்லையா, அது வந்து 19 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால பிரிந்தது இலங்கை மற்றும் மன்னார் கொள்ளைகுடா. இந்த குழுக்கள் வந்து கிட்டத்தட்ட 1.9 மில்லியனுக்கு முன்னாலேயே இது வந்து தனித்துவமா பிரிந்திருக்கு. இதோட மரபணு பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். மரபணு பன்முகத்தன்மை கூட கூட நோய்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்களை தாங்கக்கூடிய சக்தி இதுக்கு வரும். மரபணு பன்முகத்தன்மை அதிகமாக இருந்தால் மட்டுமே நோய்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்களை தாங்கி வாழ முடியும். மன்னார் வளைகுடா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இந்த கடல் பசு வந்து மரபணு தனித்துவமானது அப்படின்னு சொல்லலாம். இதோடைய எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வேறுபடும்.
1: இதனுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு இடத்துலையும் வேறுபடுது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி பார்க்கும்போது உலகத்துல எந்த பகுதியில அதிகமா இந்த கடற்பசு இருக்குது, நம்ம இந்தியாவில இந்த கடற்பசு எங்க அதிகமா இருக்குது, அது எப்படி அங்க அதிகமா இருக்குது இங்க அதிகமா இருக்குதுன்னு நம்ம எப்படி வந்து கணக்கிட முடியும்? ஏன்னா எல்லாமே வந்து கடல்ல ஒரு நீர்ல இருக்கக்கூடியது, நீந்திக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எப்படி அளவீடு செஞ்சு இங்கே அதிகமாக இருக்குது இங்கே கம்மியாக இருக்குன்னு எப்படி அந்த அளவீடை கணக்கிட முடியுது?
0: இது வந்து உலக எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து கடல் பசுவோட எண்ணிக்கை 166,000. இது வந்து பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது, IUCN. உலகளவில் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வல்ரபிள் கண்டிஷன், அழியும் தருவாயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஜப்பான், கிழக்கு ஆப்பிரிக்காவில் மட்டும் இது மிகவும் ஆபத்தான நிலை, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா, பாக் வளைகுடா அதிகமாக காணப்படுது. அதாவது நம்ம கிழக்கு கடற்கரை மன்னார் வளைகுடா இலங்கைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இடையில அந்த பார்த்துக்கும் பார்த்தீங்கன்னா பாக் வளைகுடா இருக்குது, பாக் விரிகுடா, மன்னார் வளைகுடா இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. கட்சி வளைகுடாலையும் கொஞ்சம் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பார்த்தீங்கன்னா சிதறி அதெல்லாம் ஸ்கேட்டர்டு அங்கங்கேயா காணப்படுது. இது ரொம்ப நிறையன்னு சொல்ல முடியாது. அந்தமான் நிக்கோபார் ஐலண்டை சுற்றி அங்கே வந்து அந்த மாநிலத்திலே வந்து மாநில விலங்காக கடல் பசு 2006 அறிவிக்கப்பட்டது அந்தமான் நிக்கோபர்ல. கொஞ்சம் அமௌண்ட் வந்து எங்க இருக்கு, கட்சி வளைகுடா குஜராத்ல, கட்சி வளைகுடா அது வந்து மேற்கு கடற்கரை மேல குஜராத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கட்சி வளைகுடால ஒரு ஒரு கொஞ்சம் நம்பர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லட்சத்தீவுல இருந்தது, ஆனா இப்ப இல்லை, அழிந்து விட்டது. முன்னால வரலாற்றுல வந்து பதிவுல பாத்தீங்கன்னா லட்சத்தீவுல வந்து கொஞ்சம் கடல் பசுக்கள் இருந்ததாக வரலாற்று செய்தி, ஆனால் இப்போ வந்து தற்போது வந்து கம்ப்ளீட்டாக முற்றிலுமாக அழிந்து விட்டதாக கருதப்படுகிறது. இப்போ டோட்டலாக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா இதெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா 200-250 கடல் பசுக்கள் தான் காணப்படுகிறது. இது வந்து எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா கணக்கிட முறைகள், கண்காணிப்பு முறைகள்னு பார்த்தீங்கன்னா வான்வெளி ஆய்வுகள், ஏரியல் சர்வேன்னு சொல்லுவோம், படகு மூலமான ஆய்வுகள், தென் பார்த்தீங்கன்னா கடலோர ஆய்வுகள். ஸோ இந்த முறையில் தான் இதை எண்ணத்தை கணக்கிடுறாங்க. நவீன தொழில்நுட்பம் நிறைய இருக்கிறதுனால ட்ரோன்கள், இப்போ வந்து ட்ரோன்கள் நீருக்கடியில் ஒளி

0: பதிவு செய்யக்கூடிய கருவிகள் மூலமாகவும் இதை வந்து இந்த எண்ணிக்கையை கணக்கிடலாம். மன்னார் விளைகுடா பகுதியில் வந்து ட்ரோன்கள் மூலமாக வெற்றிகரமாக அந்த கண்காணிப்பு நடந்தது சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்காணல் ஆய்வு, மீனவர்களிடம் வந்து நடத்தப்படும் நேர்காணல் ஆய்வுகள் மூலம் ஃபிஷர்மேன் இன்டர்வியூ சொல்லுவோம் இல்லையா, அவற்றின் இருப்பு அச்சுறுத்தல் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இவர்கள் அச்சுறுத்தல் என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மீனவர்களோட இன்டர்வியூ மூலமாக என்னென்ன அச்சுறுத்தல்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்.
1: சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க மீனவர்கள்ட்ட வந்து நேர்காணல் பார்க்குறோம், படகு மூலமாக போய் ஆய்வுகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து ஒரு மீன்பிடி செய்யக்கூடிய ஒரு மீனவருக்கு இந்த கடற்பசு தன்னுடைய வலையில் சிக்குது அப்படின்னா அதை வந்து உணவாக பயன்படுத்த முடியுமா?
0: ஆமாம், இது வந்து முன்னால் வந்து வேட்டையாடவே பட்டாங்க. இதை இறைச்சிக்காக எண்ணெய்க்காக வேட்டையாடுதல்ங்கிறத சமூக, அதாவது சட்டவிரோத வேட்டையாடுதல் அப்படின்னு ஒன்று நடந்தது. ஆனால் அது வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடுனா என்ன ஆகும், அதில் மீன்களுடைய வளம் குறையும், அது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதனால வந்து வேட்டையாடுதலை வந்து தடுத்தாங்க. ஆனால் வேட்டையாடுதலுக்கு முன்னால் இது வந்து கடல் பசு ஏன் அழிவின் விளிம்பில் உள்ளது அப்படிங்கிறதுக்கு நம்ம காரணம் சொல்லியாகும். நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்குது. என்னென்னா மீன்பிடி வலைகள், மீன் பிடிக்கும்போது மீன் வலைகளில் வந்து கில் நெட்டு யூஸ் பண்ணுவாங்க, அந்த கில் நெட்டில் வந்து இது மாட்டிக்கும். மாட்டிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து 10 நிமிடத்துக்கு ஒருக்கா மேலே வந்து வந்து போகணும். அப்போ மீன் வலையில் மாட்டும் போது இது வந்து இறந்து போகக்கூடாது வாய்ப்புகள். அப்புறம் கடல் மாசுபாடு, வாழிட இழப்பு, கடலோர கட்டுமானங்கள் தூர்வாறுதல் மற்றும் மாசடைதல் காரணமாக கடல் புல் படுகைகள் அழிந்து விடுகின்றன. ஸோ அந்த கடல் புல் படுகைகள் ஹேபிட்டட் லாஸ் ஆகும்போது இந்த கடல் பசுவுக்கு முக்கியமாக பெரிய ஒரு அச்சுறுத்தல் அது. அது மட்டும் இல்லை படகு போக்குவரத்து, நிறைய போக்குவரத்துகள் படகுகள் அங்கே இங்கேயும் கிட்டத்தட்ட எவ்வளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட விசைப்படகுகள் கீழக்கரையில் மட்டுமே 600 விசைப்படகுகள் இந்த ட்ராலர்ஸ் 600 விசைப்படகுகளுக்கு மேலே இருக்குது. இவ்வளவு விசைப்படகுகள் போகும்போது என்ன நடக்குது, கடல் போக்குவரத்துனால படகுகளில் நிறைய இந்த கடல் பசு மோதி என்ன ஆகுது, இறக்க நேரிடுறது, காயம் ஏற்படுது. அப்புறம் வேட்டையாடுதல், இறைச்சி மற்றும் எண்ணெய்க்குன்னு சொல்லியிருந்தீங்க. தென் வந்து இயற்கை பேரிடர், சூறாவளிகள், அப்புறம் கடற்பொருட்களை அழிப்பதன் மூலம் இதோடைய இது வந்து அழிஞ்சிருது. அது மட்டும் இல்லை கிளைமேட் சேஞ்ச், முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரிய இது வந்து கிளைமேட் சேஞ்சு. அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனிதன் தான் இதுக்கு வந்து முக்கியமாக வந்து மிகப்பெரிய எதிரி வந்து யார் அப்படின்னா, இயற்கை எதிரியை விட செயற்கை ஆர்டிஃபிஷியலாக எதிரி வந்து மனிதன் தான். இந்த தூர் வாறுதல்னு ஒன்று சொன்னேன், 2006-2009 சேது சமுத்திர திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்தது. அந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய, அதாவது இந்த கடல் புல் படுகைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இந்த 6 வருஷம் கடல் பசுக்கள் இருக்கா இல்லையாங்கிறது வந்து பயங்கர ஒரு கேள்விக்குறியாக, ஏன்னா கடல் புல் படுகைகள் இல்லைன்னா கடல் பசுக்கள் ஃபுல்லாக அழிந்துவிடும். நிறைய போராட்டங்கள் இது பண்ணி அந்த சட்டம், அந்த கடல் தூர்வாறுதல், அந்த தூர்வாறுதல் நடந்த இதை வந்து என்ன பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை நிப்பாட்டினாங்க. அந்த சேது சமரச திட்டம்,
1: மனிதன் தான் பெரும்பங்கு வகிக்கிறான் இந்த கடற்பசு அழிவிற்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த காலநிலை மாற்றம், அதனுடைய தாக்கங்கள், அதன் மூலம் கூடிய உயிரியல் ரீதியான மாற்றங்கள்லாம் இருக்குதுல்ல, அப்போ அது வந்து அதுக்கு வந்து பேராபத்தா இருக்காதா?
0: கண்டிப்பாக. இதை வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து புவி வெப்பமடைதல் முதல்ல ஒன்று. காலநிலை மாற்றம் மற்றும் தாக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங், அதாவது கடல் நீர் வெப்பம் நிலை அதிகரித்து கடல் பசுக்கு பெரும் சவாலாக உள்ளது. மிதமிஞ்சிய வெப்பம், மிதமிஞ்சிய கடும் குளிர், இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்தை, கடல் பசுங்களை ஆரோக்கியத்தை வந்து பாதிக்குது. அதாவது வந்து இதுவே ஒரு ஒரு வெப்பமண்டல பகுதியில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான். இருந்தாலும் மிதமிஞ்சிய வெப்பம், குளோபல் வார்மிங், சரிங்களா? ஸோ சி லெவல், இதனால என்ன நடக்குது அப்படின்னா சி லெவல் வந்து உயருது, ஒளியின் அளவு குறையிறது. அதனால வந்து கடல் புல்லுடைய வளர்ச்சி மறைமுகமாக குறையிறதுனால இது என்ன ஆகுதுன்னா கடல் புல் வளர்ச்சி குறைகிறது, இதனால உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம வந்து முக்கியமாக பார்க்கறது எல்லினோ லானினா, கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும்.
1: நானே கேட்கணும் சார்,
0: இன்னைக்கு வந்து இப்போ நடக்குது சூப்பர் எல்னினோன்னு சொல்றோம். ஆனா வந்து எல்னினோ அப்படிங்கிறது லானினா எல்னினா, லாலினான்னு வந்து பார்த்தீங்கன்னா காலங்களில் வந்து மிதமிஞ்சிய மழை மற்றும் வெள்ளம், இதனால வந்து புயல் இதனால வரும். இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன், நம்ம மன்னார் வளைகுடா மாதிரி கார்பி விரிகுடான்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து 1000 சதுர கிலோமீட்டர் இருக்கு, காட்டில் உள்ள புல்வெளி மட்டுமே அழிந்தது அந்த நேரத்தில், கிட்டத்தட்ட 1992 நடந்தது. ஆஸ்திரேலியா நடந்த லா நினாவினால மிதமிஞ்சிய வெள்ளப்பொக்கம் புயல்னால நடந்த ஒரு பேரழிவு, கடல் புல்வெளி மட்டும் 1000 சதுர கிலோமீட்டர் அழிந்தது. அதே மாதிரி எல்னினோ இப்போ வந்து நம்ம சூப்பர் எல்னோ

0: நான் சொல்கிறோம். கடல் வெப்ப அலைகள், வெப்ப அலைகள்னால வந்து மேற்கு ஆஸ்திரேலியாவில் அல்லது பெரும் கடல் புல் வந்து அழிவுடு. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் பசு எண்ணிக்கை பயங்கரமாக பாதிச்சுது. இதனால் இந்த எல்நினோனால 22%லேருந்து 2.2%க்கு குறைஞ்சிது கடல் பசுங்களின் எண்ணிக்கை. இனப்பெருக்க பாதிப்பு, கிளைமேட் சேஞ்சுனால வந்து இனப்பெருக்கம் அது வந்து தள்ளி போடும். இந்த இனப்பெருக்கம் தள்ளி போடும்போது இனப்பெருக்கம் பாதிப்பு வரும். இது ஒரு அப்புறம் வந்து 2004 நமக்கு தெரியும் சுனாமி. சுனாமி வந்து பார்த்திங்கன்னா கசப்பான பக்கம்னு சொல்லலாம். அந்தமான் நிக்கப்போகிற தீவுகளில் வந்து சுனாமி அதோட நிலநடுக்கம் இதனால் வந்து நிலப்பரப்பு 1 மீட்டர் மேலே போய் 2 மீட்டர் வந்து 1 மீட்டர் மேலேயும் கிளைமா போனதுனால உயர்ந்தும் தாழ்ந்து போனதால் கிட்டத்தட்ட 15 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள கடல் புல்வெளி வந்து படுகை அழிந்தது இந்த சுனாமினால. இதனால் கடல் பசு எண்ணிக்கை வந்து பெருமளவு குறைந்து விட்டது. மீனவர்கள் சொல்கிறாங்க வந்து இந்த ஆஃப்டர் சுனாமி, அதாவது சுனாமிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இதே பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை 1954 வந்து மன்னார் விளைகுடால பகுதியில் வந்து வீசிய கடும் புயல், இதில் வந்து நிறைய கடல் பசுக்கள் வந்து கரை ஒதுங்கியது, இறந்து கரை ஒதுங்கியது. இது வந்து மீனவர்களுடைய இன்டர்வியூவில் நாங்கள் கேட்டது. அது மட்டும் இல்லை உயிரியல் ரீதியான மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் தள்ளி போகுது ஒன்று, இடம்பெயர்தல் இதனால் அதாவது வாழ்விடம் அழியும் போது அது ஒரு இன்னொரு இடத்துக்கு தான் போகும் சரிங்களா. அது மட்டும் இல்லை பட்டினி சாவு, அதனுடைய உடல் மெலிந்து நிறைய இறந்தது, இதுதான் அதுக்கு காரணம் உடலியல் மத மாற்றங்கள். அது மட்டும் இல்ல ப்ளூ நீல கார்பன் அப்படிங்கறது வந்து ரொம்ப குறைஞ்சது இந்த சுனாமினால சரிங்களா. இயற்கை பேரிடங்கள் சொன்னா
1: மனித நடவடிக்கைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காலநிலை மாற்றம், எல்நினோ இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கீங்க. இது ரெண்டு தவிர கடல்லயே இருக்கக்கூடிய உயிரினங்கள் இதை உணவாக உட்கொள்ளக்கூடிய சில வகையான மீன்கள் கூட இருக்கலாமே, அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுதா?
0: ஆமாம், அது வந்து பாதிப்புகள் குட்டிகள் ரொம்ப பாதிக்கும். இந்த அடல்ட்டை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு வந்து இயற்கையான எதிரிகள் வந்து குறைவு தான். சுறா மீன்கள், உப்பு முதலைகள் கடிக்கக்கூடிய ஆபத்து இருக்குது. இதுதான் வந்து இயற்கையான எதிரின்னு சொல்ல முடியும். ஆனால் செயற்கையான எதிரிகள் தான் மனிதன் தான் அதிகமாக இதை வந்து என்ன பண்ணுறான், இதோடைய வாழ்க்கைக்கு வந்து அதிக அச்சுறுத்தலாக காணப்படுது.
1: சூழலுக்கு ரொம்ப பாதுகாப்பான அதாவது இயற்கை பேரிடர்களை தடுக்கக்கூடிய பங்கு, ஒரு கடலில் வந்து கடற்புற்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா கடற்பசுவும் அதிகமாக இருக்கும், அந்த சூழல் ரொம்ப அமைதியாக நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வகையான கடற்பசுக்கள் இப்போ வந்து அழிவின் விளிம்பில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கீங்க. இவற்றை பாதுகாக்க நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம்?
0: ஆமாம், பாதுகாப்பு நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுத்தாகணும். இது வந்து சட்ட பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் அட்டவணை 1 அப்படிங்கிற இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. புலியும் வந்து இதே மாதிரி அட்டவணை 1 கீழே தான் சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி இணையான பாதுகாப்பு இதுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா கடல் பசுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது டூகாங் வந்து கன்சர்வேஷன் ரிசர்வ் பாதுகாப்பு மண்டலம் பாக் வெரிகுடா பகுதியில் கிட்டத்தட்ட 450 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கடல் பசு பாதுகாப்பு மண்டலம் அதாவது கடல் பசு பாதுகாப்பமாக அறிவித்தது. டூகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட 12,256 ஹெக்டேர் இப்பகுதியில் வந்து என்ன இருக்குது கடல் புல்வெளிகள் உள்ளது. ஸோ அதனால் இந்த இடத்த வந்து அரசு வந்து 2022 வந்து இது வந்து முதலாவது கடல் பசு பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா IUCN 2025 முறையாக இந்த IUCN அது ஏற்றுக்கொண்டது. இதுக்கு பாதுகாப்பு முயற்சின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எடுத்தாங்கன்னா இந்த பாதுகாப்பு முயற்சி ஓம்கார் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு மற்றும் ஆராய்ச்சி அமைப்பு எல்லாம் சேர்ந்து தான் இதை எடுத்தாங்க. WII வனவிலங்கு நிறுவனம் அப்படிங்கிறது WII வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த தீர்மானத்தை வந்து எப்போன்னா அபுதாபியில் இந்த மாநாடு நடந்தது. அதாவது நடைபெறும் IUCN உலக பாதுகாப்பு மாநாடு அபுதாபியில் நடந்தது 2025. அதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இணையவழி வாக்கெடுப்பு மூலம் உலக நாடுகளில் உள்ள உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 25 இந்த அதாவது நம்ம தஞ்சாவூருக்கு அந்த இதில் வந்து மனோரா அப்படிங்கிற இடம் கிட்டத்தட்ட சரணாலயமாக கடல் பசு சரணாலயம் ஒரு 450 கிலோமீட்டர் ஏரியா ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை இது வந்து பயோ ரிசர்வ் அதாவது டூகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படின்னு அறிவித்தாங்க. இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. தென் வந்து விழிப்புணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் பசு கல்வி உதவித்தொகை மீனவ சமுதாயத்தை சார்ந்த மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு டூகாங் ஸ்காலர்ஷிப்பு அப்படிங்கிற வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை பாராட்டு கடல் தூதுவர்கள் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓர மக்கள் வந்து நிறைய ட்ராப் அவுட்ஸ் நிறைய பள்ளிக்கூடம் போகாத மாணவர்கள் எல்லாம் நிறைய இதானாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு கல்வி உதவித்தொகையை கொடுத்து அவங்கள திருப்பி மீண்டும் ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு இது கொண்டு வந்தாங்க.

0: தற்செயலாக வலையில் கடல் பசு மாட்டுது அப்படின்னா அதை வந்து விடுவிக்கும் பொருட்டு அவங்களுக்கு வந்து மீனவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி அவங்களுக்கு வந்து உதவித்தொகையும் வழங்கினாங்க. 10,000 ரூபா இப்போ வந்து 20,000 ரூபாய் கிட்ட வழங்குறாங்க. அது மட்டும் இல்லை, கடல் பசு நண்பர்கள்ங்கிற ஒரு டீம் இருக்குது, அதாவது வந்து மீனவர்கள் தன்னார்வலை எல்லாம் இணைத்து ஒரு பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு என்ன பண்ண கடல் பசு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டூகாங் அப்படின்னு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இப்போ கடல் பசு மாட்டுது அப்படின்னா அப்போ மீன் பிடி விலையை நம்ம அறுத்து விடணும், அறுத்து விட்டால் தான் அந்த அந்த இதை வந்து மீட்டு திருப்பி விட முடியும். அப்போ அதுக்குள்ள செலவை வந்து அரசாங்கம் அந்த சமுதாயம் இந்த என்ஜிஓஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, அந்த மீனவர்களுக்கு இதை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்த நிறுவனங்கள் என்ஜிஓஸு தென் அரசாங்கம் உள்ளூர் சமூகம் அப்புறம் ஆராய்ச்சி நிறுவனம் இவங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி அவங்களுக்கு வந்து இது பண்ணாங்க. இதனால மீனவர்கள் ஃபுல்லாக வந்து நல்ல ஆர்வமாக இருக்காங்க. 99% மீனவர்கள் கடல் பசுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியக்கூடிய இதுக்கு இருக்கு.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். கடற்பசு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம் தலைப்பு. கடற்பசுனா என்ன, அதனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இனப்பெருக்கம் காலம் எந்த அளவுக்கு நடக்குது, சூழலுக்கு எந்த வகையிலெல்லாம் இந்த கடற்பசு நன்மை செய்யுது, அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த கடற்பசுவை காப்பாற்ற அரசாங்கமும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க, மாணவர்கள் எப்படி ஈடுபடுறாங்க அப்படிங்கன்னு ரொம்ப அருமையான தகவல்லாம் கொடுத்தீங்க. கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை கடற்பசு நேர்முகம் கேட்டோம். நேர்முகத்தில் பங்கேற்றார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. சிவக்குமார் அவர்கள். உடன் உரையாடினார் ஏ. விக்னேஷ். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் நேரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்க இருக்கிறோம் ஒரு நட்சத்திர கீதங்கள். அதில் கே ஆர் விஜயா அவர்களின் பாடல் தான் கேட்க இருக்கும் நேர்களை, தொடர்ந்து கேட்கலாம்.

நல்ல தந்தி போட்ட நம்ம குழந்தே நாளும் படிக்க போற நல்ல வளந்தே நல்ல தந்தி போட்ட

6:05 ஆங்கிலத்து செய்திகள். 6:10 இணையத்தாய் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ ஹஜிதா பேகம் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளில் இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள், சொற்றீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபு மணி அவர்கள் தகவல் வழங்குகிறாங்க. 6:45 மாநில செய்திகள். 6:50 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 7:00 அறிவும் 1000. 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 நலமாய்வாழ மருந்தின் மகத்துவம் பற்றிய தகவல் தருகிறார் மருந்தாளர் ஏ கே ஞானசந்திரன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவார் தென்கொச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8:00 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவின் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். 9:00 அரங்கிசை வி பத்மகுமார் அவர்கள் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். பத்து மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சியின் நேரமும், 12:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசைமேடை ஆணையம்பட்டி கணேசன் அவர்கள் ஜலதரங்கம் இசை, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம், பசுமை பேசும் மாடித்தோட்டம் மாடித்தோட்ட அமைப்பாளர் சரணி அவர்களுடன் நேர்முகம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். பூக்கள் பூத்து குலுங்கும் பாலைவனம் பற்றிய தகவல் தர்றாங்க. உங்களுக்காக இந்திய வடிவக்கலை ஓவியல், இதில் தஞ்சை வடிவக்கலை குறித்து தகவல் வழங்கும் ஓவியக்கலை பயிற்றுனர் டாக்டர் ஏ பிருந்தா அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:40 மாநில செய்திகள். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை சென்றல். 2:40 விளையாட்டு அரங்கம் வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் பி பிரவீன் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 மெதுபுகள் ஒளிபரப்பு.

0: இனிதே நிறைவு பெறும். மாலை ஒளிபரப்பில் 5:30 குரல் அமுதம், 338 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபடப்பாளர்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:50 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் சென்னையஞ்சலாக எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 இது நம்ம ஏரியா, மதுரை சௌராஷ்டிரா கல்லூரி மாணவர்கள் வழங்கும் 1 அணு ஆயுதம், உரை வழங்குவர் மாணவர் துஷ்யாந்த், தங்கத்தின் விலைமதிப்பு கலந்துரையாடலில் பங்கேற்பவர் சூரியபிரகாஷ், சூராஜ்குமார் சேது, வெள்ளச்சாமன்ற கல்லூரி மாணவர்கள் வழங்கும் தமிழ் கலாச்சாரம் அன்றும் இன்றும் ஜே பொன்ராஜ், ஜே தமிழ்ச்செல்வி, க இலக்கியா அவர்களின் கலந்துரையாடல், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கை விமர்சனம் டெல்லி அஞ்சலாக, 8:30 வானொலி நாடக விழா, மௌன விரதம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் சீனிவாசன், அமைப்பு வந்து எஸ் விஜயகுமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. ஒன்பது மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:00 செய்திச் சுடர், 9:30 அரங்கி இசை, 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேரம், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நாளைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வி சி பிரமோத். The Lok Sabha is holding discussion on the bill proposing stricter punishment in setting up of a fast-track court in paper leak cases. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of the property of convicted offenders. To ensure the expeditious disposal of cases, the legislation mandates that every state government and union territory administration establish special fast-track courts for the day-to-day trial. Moving the bill, Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh, said the new legislation reflects government's resolve not to allow anyone to compromise with the future of the youth of the country.
3: You must compliment Prime Minister Modi and this government. It has finished an unfinished task which you should have accomplished. In 2024, this bill was brought in to reassure the students that their future is safe. So we learned from the experience of the 2024 Act and the subsequent sequence of events, like any responsible government should do. And therefore, this amendment is being brought in to make the law more stringent, A, and to ensure speedy justice, so that the credibility of all these exams gets enhanced and gets reinstated.
2: Participating in the discussion, Congress MP KC Venugopal stressed the need for wider educational reforms and comprehensive changes in the examination system. Several other members, including Basuri Swaraj and Tejasvi Surya of the BJP, Priyanka Gandhi Vadra and Gaurav Gogoi of Congress, Abhishek Banerjee of TMC, NCP, SP, MP Supriya Sule, Dr. Shrikant Shinde of Shiva Sena and Akhilesh Yadav and Dimple Yadav of Samajwadi Party took part in the debate. Other members, including BJP's Anurag Thakur, Congress MP KC Venugopal, S. Venkatesan of CPIM, Gurumurthy Maddila of YSRCP, RJD's Abhay Kumar Sinha were also among those who participated in the discussion. Meanwhile, Rajya Sabha was adjourned for the day following uproar by opposition over alleged police action during students' protest over NEET paper leak issue. The Supreme Court today observed that recent nationwide protests over the NEET paper leak warranted a thorough, fair and impartial investigation into the allegations of injuries to the students and police officials. The apex court